பக்தி மனம் கமழ பார்ப்புகளும் இறைவனின் பாதமலர் தொழும் நேரமாய் இது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் IMF நிர்வாக இயக்குநரை சந்தித்தபோது இந்தியாவுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களுக்கிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி ஆசிரியர்களுக்கான 3 நாள் பயிற்சி பட்டறையை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் உண்டிகள் வருமானம் 1.5 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்வதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 5 பேர் நேற்று இரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் சரத்குமார் வரவேற்றார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பாடி வீவர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக் கொண்டுள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 12 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, புலர்ந்துள்ள இனிய காலை பொழுதில் செங்குவளை கருங்குவளையை நிறம்பிரித்து ஒளி வீசும் செங்கதிரோன் எட்டி பார்க்கும் இந்த தருணத்தில்

0: சிசி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சியின் முகப்பில் வான்புகழ் வள்ளுவத்திற்கு புகழ் மாலை சூட்டும் பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் பிரிவு ஆற்றாமை குரல் எண் 1158.

இனத்தார் இல்லாத ஊரில் வாழ்வது கொடுமையானது. அதிலும் மனத்திற்கு இனியவரான காதலரை பிரிந்து வாழ்வது என்பது பெரும் கொடுமையானது. குறள் எண் 1158 அதிகாரம் பிரிவாற்ற

இனத்தார் இல்லாத ஊரில் வாழ்வது கொடுமையானது. அதிலும் மனத்திற்கு இனியவரான காதலரை பிரிந்து வாழ்வது என்பது பெரும் கொடுமையானது. குறள் எண் 1158, அதிகாரம் பிரிவாற்றாமை.

0: கொடை பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்திருப்பது வசந்த விடியல். இன்றைய சிறிய முயற்சி நாளைய பெரிய மாற்றம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கொடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
3: இணைந்து பழங்குவோர்
9: நாகா சேவரிட் சேமியா,

கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்திருப்பது வசந்த விடியல். முடியும் என்று நம்புங்கள், முதல் வெற்றி அங்கேயே துவங்குகிறது.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கொடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்
3: இணைந்து வழங்குவோர்
9: நாகா சேவரிட் சேமியா.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்திருப்பது வசந்த விடியல். மாற்றத்தை எதிர்பார்க்காதீர்கள், மாற்றத்தின் முதல் அடியாக நீங்களே இருங்கள்.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: இன்று நாகப்பட்டினம் நீலாயதாக்ஷி அம்மன் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

அம்பிகையை முன்னிலைப்படுத்தும் திருக்கோவிலாக அமைந்திருக்கிறது நாகப்பட்டினத்தில் உள்ள நீலாயதாட்சி அம்மன் சமேத காயா ரோகணேஸ்வரர் திருக்கோவில். கொடிமரத்துடன் தனிச்சன்னதியில் வீற்றிருக்கும் அன்னையின் கண்கள் நீல நிறத்தில் காட்சியளிக்கிறது. தன் இரு திருக்கரங்களில் ஜபமாலையும் கமலமும் ஏந்தி மற்ற இரு திருக்கரங்களில் அபயவரத முத்திரையுடன் கரிய அகன்ற கண்களை உடையவளாய் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். 64 சக்தி பீடங்களில் ஒன்றானது இந்த ஆலயமும். அதில் இவர் மிகச் சிறப்பு வாய்ந்த அம்மனாவார். இந்த தலத்தின் இறைவியாக மட்டுமல்லாமல் ஊரின் அரசியாகவும் ஆட்சி செய்வதால் இவருக்கு தனி முக்கியத்துவம் தரப்பட்டு தினமும் அபிஷேகம் மற்றும் வழிபாடுகள் சிறப்பான முறையில் நடைபெறுகின்றன. இத்தலத்தில் நீலாயதாட்சி பூப்படைந்த கன்னியாக இருந்து அருள் பாலிக்கிறார். எல்லா கோவில்களிலும் ஆடிப்புறத்தன்று அம்பிகைக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்துவது போல் நாகை நீலாயதாட்சி அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படுவதில்லை. அதற்கு காரணம், இந்த தலத்தில்தான் அம்பிகை கன்னிப்பருவம் எய்தினாள். அதனால் இந்த கோவிலில் ஆடிப்பூர நிகழ்ச்சிகள் சற்று

0: ஆடிப்புறத்தன்று காலையில் முளைக்கட்டின பச்சை பயிருக்கு சூர்ணோட்சவம் செய்து அதை மூலவர் நீலாயதாட்சி அம்பிகையின் புடவை தலைப்பில் முடிச்சிட்டு அம்பிகையின் இடுப்பில் கட்டி விடுவார்கள். பின்னர் நீலாயதாட்சி அம்மனுக்கு வெள்ளை புடவை சார்த்தி வீதி புறப்பாடு நடைபெறும். இந்த முளைக்கட்டிய பச்சை பயிர் பிரசாதம் பெண்களுக்கு உரிய சில பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக இருப்பதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது. ஆடிப்புறத்தன்று மாலையில் நீலாயதாட்சி அம்மனுக்கு ஆடிப்புறம் கழித்தல் என்னும் சடங்கு நடத்தப்படுகிறது. இது பெண்கள் பருவம் அடைந்த போது செய்யப்படும் சடங்கு முறைகளை ஒத்ததாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இங்குள்ள அம்பாள் கன்னியாக இருப்பதால் இவருக்கு பாதுகாப்பாக சிவபெருமான் நந்தியை அனுப்பினாராம். அதனால் இந்த ஆலயத்தின் நந்தி ஒரு கண்ணால் சிவபெருமானையும் மற்றொரு கண்ணால் அம்பாளையும் ஒரே நேரத்தில் பார்ப்பது போல் கழுத்து திரும்பிய நிலையில் அமைந்துள்ளது. இதனால் இவரை இரட்டை பார்வை நந்தி எனவும் அழைக்கிறார்களாம். இன்று நாகப்பட்டினம் நீலாயதாட்சி அம்மன் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.
2: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வசந்த விடியல்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
6: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: எனக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான தம்பி முடியெல்லாம் நட்ட நட்டமாக நிற்கிது, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன? மூக்கிலன். முடி என்ன நட்டு நட்டமாக நிற்கிது? எதனால நட்ட நட்டமாக நிற்கிது? முடி வெட்டலையா? ஏன்
1: வெட்டலை?
0: கூப்பிட்டுட்டு போக மாட்டேன்றாரு அப்பா. சரி சரி, இப்போ ஒரு பிளேடு வாங்கி நம்ம மொட்டை அடிச்சு விட்ருவோமா? வேண்டாமா, முகிலனுக்கு மொட்டை அடிக்க வேணாமா? ம், முகிலன் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உங்களுக்கு மேம் என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
1: இங்கிலீஷ், தமிழ், இவிஎஸ்.
0: ஓகே, இதெல்லாம் சொல்லி தருவாங்களா? நீங்க ரொம்ப சேட்டை பிடிச்ச தம்பியாம்ல முகிலன் வந்து. அப்படித்தான் சொன்னாங்க. என்ன இப்படி கையெல்லாம் இங்கா இருக்கு? என்ன செஞ்சீங்க?
1: டம் டம் டமாரம் கோயிலுக்குள்ள இடமாறாம் மேலே மேலே.

0: டம் டம் டமாரம்.
1: ஆஹா, ரொம்ப அழகா இருக்கு. இது யார் சொல்லி கொடுத்தாங்க?
0: மேம்.
1: மேம் சொல்லி கொடுத்தாங்களா? வேற என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க?
0: தமிழ்.
1: தமிழ் சொல்லி கொடுத்துருக்காங்களா? சரி, எனக்கு ஒரு திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க.
0: அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உயர்த்தே உலகு கக்க கசிதர கப்பவை கட்டுவின் நீக்க அகுத்தக தீனால் சொத்து போல் உள்ளார் மாடர் அவனால் சொட்ட வாடும்.
1: ஆஹா, நான் ஒரு திருக்குறள் கேட்டு நீங்க மூணு திருக்குறள் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
0: அப்பா, அம்மா, ஆயா, தாத்தா, பாப்பா, நான்.
1: பாப்பா பேர் என்ன?
0: லோகஸ்ரீ.
1: லோகஸ்ரீ பாப்பா என்ன பண்றாங்க? தூங்குறாங்களா? போய் தூக்கிட்டு வந்துருவோமா? சரி சரி, அப்பா பேர் என்ன சொல்லு?
0: ஞானகுமார்.
1: ஞானகுமாரா? அம்மா பேரு?
0: வர்ணப்ரியா.
1: வர்ணப்ரியா. அம்மா என்ன பண்றாங்க? அப்பா என்ன வேலை பாக்குறாங்க?
0: இன்ஜினியரா.
1: ஓ, இன்ஜினியரா இருக்காரா? சரி சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானது நீங்க என்ன ஆகுவீங்க?
0: போலீஸ்.
1: போலீஸ் ஆவீங்களா? போலீஸ்காரங்களை பாத்துருக்கீங்களா? போலீஸ்காரங்க என்ன செய்வாங்க?
0: திருடல பிடிச்சி ஜெயில போடுவாங்க, அடிப்பாங்க.
1: ஆஹா, சரி சரி, திருடவங்களை பிடிச்சி அதுக்கான தண்டனையை வாங்கி தருவாங்க, அடிக்கவெல்லாம் மாட்டாங்க. சரி சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: குடிப்பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங்
8: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
3: இணைந்து பழங்குவோர்
9: நாகா சேவரட் சேமியா,

மலை 100.5 நாம் ரசித்து கொண்டிருக்கிறோம் வசந்த விடியல். சிறு முன்னேற்றம்தான், தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருங்கள்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர். ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: குடிப்பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: வைக்கிங்
9: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
4: இணைந்து வழங்குவோர்
10: நாகா சேவரட் சேமியா,

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.

0: மின்னஞ்சல் முகவரி
1: codefm@gmail.com.
0: கட்சவி இலக்கம்
1: 94 86 28 24 24.
2: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
3: கொடைப்பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்து ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த விடியல்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: குடிபண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்
3: இணைந்து பழங்குவோர்
9: நாகா சேவரிட் சேமியா.
10: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்திருப்பது வசந்த விடியல்.

நம் கோடைப்பண்பலை 100.5 இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். இன்று காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் தக்கு முக்கு தர்பார், காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக காலை 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் கொழுக்கட்டை மாவின் வானவில், தென்னை சாகுபடியில் வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்கள். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கரூர் வேளாண் அறிவியல் மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் கே திரவியம் அவர்கள். காலை 10 மணிக்கு திரையுலக கலைப்பயணம். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திரைப்பட வில்லன் நடிகர் ரஞ்சன் அவர்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11:00 ஜூனியர் எக்ஸ்பிரஸ் பள்ளி மாணவர்களை சந்திக்கும் நேரலை நிகழ்ச்சி. நண்பகல் 12:00 மகளிர் நேரம் நாங்களும் நடிப்போம்ல. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை நீல வழி. 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2:00 டோல் தமாக்கா தூள். 3:00 உயிரெழுத்து தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூர் லட்சுமணன் அவர்களின் தெரிவில். 3:40 பாட்டும் பதமும். 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் விடுகதை வண்ணத்தூரிகை. 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் அணில் கொழுக்கட்டை மாவின் விடுகதை வண்ணத்தூரிகை. 5:00 சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம் பார்த்திபன் கனவு. 6:00 கதம்ப மலர்கள். 6:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள்.

ஏழு மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு கச்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல் நேயர்களின் குரலோடு. 7:30 சொந்த பந்தம். 7:50 சேவை செய்திகள். 8 மணிக்கு இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. இன்று ஆனா அவண்ணா குண்டக்க மண்டக்க என 2 விளையாட்டுகளோடு. 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். 9 மணிக்கு கொடை தென்றல். 10 மணிக்கு நினைவே சுகம் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இடைவிடாத பாடல்களின் தொகுப்பாய் இரவு சிறகு. 11:55 நாளைய நிகழ்ச்சிகள் பொதுமறை பொழிவினை தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறும். இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை. இவையாவும் இன்று நம் கோடை பண்பலை 100.5 வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: பண்பலை 100.5 நேரம் காலை 6:55.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கொடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்
4: இணைந்து வழங்குவோர்
10: நாகா சேவரட் சேமியா,

இனிய காலை பொழுதின் இனிமையை வரவேற்று விடைபெறுகிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன் பாக்யா.

0: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கிய வசந்த விடியல்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடை பண்பலை 100.5 இனி தொடரவிருக்கிறது சுகமான காலை.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: புலர்ந்துள்ள விடியல் பொழுது அனைவருக்கும் இனிதாகவும் அன்பு நிறைந்ததாகவும் அமையட்டும். இன்று தொடங்கும் உங்களது பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

நேரம் காலை 7:13. கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சுகமான காலை நேர்களை. இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேட்ஸின் மனதோடு ராகம் இன்று விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக.

0: இரவல்
1: கடன்
0: அல்லது
1: தற்போதைக்கு
0: சிறிது காலத்திற்கு பயன்படுத்திவிட்டு
1: திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டிய
0: மற்றவரின் பொருள்.
1: இரவல்
0: கடன்.

0: இசையின் முகவரி இதயத்தின் முதல் வரி, கோடை பண்பலை 100.5. உங்கள் செவிப்பறைகளை செல்லமாய் வருடிக் கொண்டிருப்பது 100.5 கோடை பண்பலை.
1: பாட்ட போடுங்கஜி.
0: நூறு புள்ளி ஐந்து எல்லோரிடமும் எப்போதும். கோடை பண்பலை என்றும் இன்றும் உங்களோடு.
2: மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி வரும் கோடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுகமான காலை.

0: கடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: ஏ, பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: வணக்கம் அண்ணா.
4: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
5: என்ன அமைச்சரே, உங்களுடைய முகம் வாட்டமாக இருக்கிறது.
4: ஓஹோ ஹோ ஹோ, காலையில் எழுந்தவுடனேயே உங்கள் மனைவியிடம் பூசை வாங்கி விட்டீர்களோ? வெறும் கையால் பூசை வாங்கினீர்களா அல்லது மத்துக்கட்டையால் பூசை வாங்கினீர்களா?
3: அதெல்லாம் ஒன்றுமில்லை மன்னா.
4: பரவாயில்லை, சொல்லுங்கள் அமைச்சரே. என்னிடம் சொல்லுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? ஏன் மறைக்க முயலுகிறீர்கள்? வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும். என்னிடம் பேசுவதைப் போலவே உங்கள் மனைவியிடமும் எடக்கு மடக்காக ஏதாவது பேசியிருப்பீர்கள். அவர் நன்றாக உங்களை வெளுத்து வாங்கி இருப்பார். அதுதானே நடந்தது? அதனால் தானே உங்கள் முகம் வாட்டமாக இருக்கிறது.
3: மன்னா, நீங்கள் நினைப்பதை போல எதுவுமே நடக்கவில்லை.
4: பிறகு ஏன் அமைச்சரே உங்களுடைய முகம் வாட்டமாக இருக்கிறது?
3: மன்னா, என்னுடைய நண்பன் ஒருவன் என் மனம் நோகும்படி பேசிவிட்டான். அதனால் தான் மிகவும் வருத்தமாக.

0: இருக்கிறது.
1: என்ன அமைச்சரே, சற்று விளக்கமாக சொல்லுங்கள்.
0: மன்னா, நானும் என்னுடைய நண்பனும் பேசிக் கொண்டிருந்தோமா, பேச்சு திடீரென வாக்குவாதமாக மாறி வாக்குவாதம் சண்டையாக முற்றிவிட்டது. அப்போது என்னுடைய நண்பன் பேசிய பேச்சு என்னை மிகவும் வருத்தப்பட வைத்து விட்டது. மன்னா, எப்படியெல்லாம் பழகினோம், இப்படி பேசிவிட்டானே என்று நான் நினைத்து நினைத்து வேதனை அடைகிறேன். அவன் பேசியதை என்னால் மறக்கவே முடியவில்லை மன்னா.
1: ஓ, இதுதான் உங்களுடைய முகவாட்டத்திற்கு காரணமோ?
0: ஆமா மன்னா.
1: அமைச்சரே, நீங்கள் சொல்லுகிற போது சமீபத்தில் நான் படித்த ஒரு கதை என் நினைவுக்கு வருகிறது.
0: கதையா, சொல்லுங்கள் மன்னா.
1: அமைச்சரே, ஒரு பாலைவன பிரதேசத்தில் இரண்டு நண்பர்கள் பேசிக் கொண்டு செல்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டு சென்றவர்கள் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் செய்து அது சண்டையாக முற்றி அதன் உச்சமாக ஒருவன் இன்னொருவனை அடித்து விடுகிறான். அடி வாங்கியவன் கீழே விழுந்து விடுகிறான்.
0: அடடா, அடித்தே விடுகிறானா மன்னா?
1: ஆமாம் அமைச்சரே. ஆனால் அந்த அடி வாங்கியவன் என்ன செய்கிறான்? எனது நண்பன் என்னை காயப்படுத்தினான் என்று மணலில் எழுதுகிறான்.
0: என்ன, மணலில் எழுதினானா?
1: ஆமாம் அமைச்சரே, மணலில் எழுதுகிறான். மீண்டும் இருவரும் சமாதானமாகிறார்கள். மீண்டும் நடக்க தொடங்குகிறார்கள். நடந்து கொண்டே இருக்கிறார்கள். பேசிக் கொண்டே செல்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டு செல்லும் போது தாகம் எடுக்கிறது. தண்ணீரை தேடி இருவருமே அலைகிறார்கள். ஒரு இடத்தில் தண்ணீர் இருப்பதற்கான சில அறிகுறிகள் தெரிகின்றன. அதனால் அந்த இடத்தை நோக்கி இருவருமே செல்லுகிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கிற போது அடி வாங்கியவன் ஒரு புதைகுழியில் மாட்டிக்கொண்டான்.
0: அடடா, புதைகுழியில் சிக்கிக் கொண்டானா?
1: ஆமாம் அமைச்சரே. உடனே அவனை அடித்தான் அல்லவா, அவன் இவனை மிக சிரமப்பட்டு கடினப்பட்டு காப்பாற்றி மேலே இழுத்து வருகிறான்.
0: காப்பாற்றினானா? பரவாயில்லையே மன்னா.
1: இப்போது அந்த அடி வாங்கியவன் என்ன செய்கிறான்? என்னுடைய நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் என்று ஒரு கல்வெட்டில் செதுக்குகிறான்.
0: கல்வெட்டில் செதுக்கினானா மன்னா?
1: ஆமாம் அமைச்சரே. இதை பார்த்த இன்னொருவன் அவனிடமே வாய்விட்டு கேட்டு விடுகிறான். நான் அங்கே உன்னை அடித்தேன், அதை என் நண்பன் என்னை காயப்படுத்தினான் என்று மணலில் எழுதினாய். இங்கே உன்னை காப்பாற்றினேன், என் நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் என்று கல்வெட்டில் செதுக்குகிறாய். எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று கேட்கிறான்.
0: எனக்கும் கூட ஒன்றும் புரியவில்லையே மன்னா.
1: சொல்கிறேன் அமைச்சரே, அதற்கான விளக்கத்தை சொல்லுகிறேன். அந்த அடி வாங்கியவன் அதற்கு சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? பிறர் நம்மை துன்பப்படுத்துகிற போது அதை மணலில் எழுதிய எழுத்து போல நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்தில் மன்னிப்பு என்னும் காற்று அந்த எழுத்துக்களை அழிப்பது போல நமக்கு அவர்கள் கொடுத்த துன்பத்தையும் மன்னித்து மறந்து விட வேண்டும். ஆனால் ஒருவர் செய்த நன்மையை கல்வெட்டில் எழுதிய எழுத்து போல அழியாமல் மறக்காமல் என்றைக்கும் நம் நெஞ்சில் நினைத்து நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த அடி வாங்கியவன் கொடுத்த விளக்கம் அமைச்சரே. ஆகவே உங்கள் நண்பன் உங்களை மனமோக பேசினான் என்று வருத்தப்படுகிறீர்களே, அதை மறந்து விடுங்கள். உங்கள் நண்பனை மன்னித்து விடுங்கள். எப்பொழுதும் துன்பம் தரக்கூடிய ஒரு நிகழ்வை திரும்ப திரும்ப நினைத்து பார்ப்பதனால் ஆறுதல் கிடைக்கப் போவதில்லை. நம் மனம் இன்னும் அதிக வேதனையைத்தான் அடையும். அதனால் அதை மறக்க, அதிலிருந்து விலக, அந்த துன்பம் ஏற்பட காரணமானவர்களை மன்னிக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த கதை நமக்கு தரும் செய்தி அமைச்சரே.
0: ஆஹா, அருமை அருமை அருமையான செய்தி மன்னா. நீங்கள் சொன்ன இந்த கதை என் மனதில் ஏற்பட்ட வலிக்கு மருந்தாக அமைந்தது. அது மட்டுமல்ல, இந்த கதையை கேட்ட பிறகு என் மனதில் இருந்த சுமையை இறக்கி வைத்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது மன்னா. அருமை அருமை.
1: மகிழ்ச்சி அமைச்சரே.
0: சரி மன்னா, எனக்கு ஒரு சந்தேகம்.
1: சொல்லுங்கள் அமைச்சரே.
0: இல்லை, இன்று என்னுடைய முகம் வாட்டமாக இருந்ததற்கு நான் என் மனைவியிடம் மத்துக்கட்டையில் அடி வாங்கினேனா என்று கேட்டீர்களே. அப்படியானால் நான் பலமுறை கவனித்திருக்கிறேன் அம்மண்ணா, உங்கள் முகமும் வாட்டமாக இருந்திருக்கிறது. அப்படியானால் அப்போதெல்லாம் ராணியார் உங்களை மத்துக்கட்டையில் வெளு வெளு என்று வெளுத்திருக்கிறார். சரிதானே?
2: என்னில் நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

நேரம் காலை 7:43. நேரில் இன்று காலை 9 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் ஆணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானவில். வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம் தென்னை சாகுபடியில் வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்கள். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கரூர் வேளாண் அறிவியல் மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் கே. திரவியம் அவர்கள்.

0: வத்தலக்குண்டு தமிழ்நாடு துணிக்கடையின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் செப்டம்பர் 2 முதல். ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் பரிசு உண்டு மற்றும் எண்ணற்ற ஆஃபர் ஆடைகள். தரத்திலும் ரகத்திலும் விலை மலிவிலும் மலைமகள் மடியில் மக்களின் பாராட்டில் 50ஆவது பொன்விழா ஆண்டில் தமிழ்நாடு துணிக்கடை வத்தலக்குண்டு.
1: கொடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
2: மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகை

0: மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்
4: இணைந்து பழங்குவோர்
5: நாகா சேவரிட் சேமியா.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று செப்டம்பர் 2 எகிப்து நாட்டின் பேரரசி 7வது பார்வோன் கிளியோபாத்ரா தன் மகன் டாலமி சீசரியனை இணை ஆட்சியாளராக அறிவித்தது கிமு 44 இதே நாளில் அன்று. வியட்நாம் நாடு சுதந்திர தினமாக அறிவிக்கப்பட்டதும் ஜனநாயக குடியரசாக அறிவிக்கப்பட்டதும் 1945 இதே நாளில் அன்று. ஆங்கிலேய அடக்குமுறை அரசிடமிருந்து இந்திய தேசம் விடுதலை பெற போராடிய தியாகிகள் எண்ணற்றோர். அப்படிப்பட்ட போராட்டத்தின் விளைவாக இந்திய தேசம் விடுதலை பெறுவதற்கு முன்பாக இடைக்கால அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட்டது. பிரதமரின் அதிக அதிகாரங்களோடு நாட்டின் துணை தலைவராக ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையில் அந்த இடைக்கால அரசாங்கம் உருவாக்கப்பட்டது 1946 இதே நாளில் அன்று. ஆங்கில கவிஞர் மற்றும் எழுத்தாளர் வில்லியம் சோமர்வேல் பிறந்தது 1675 இதே நாளில் அன்று. அமெரிக்க பொருளாதார நிபுணர் எழுத்தாளர் ஹென்றி ஜார்ஜ் பிறந்தது 1839 இதே நாளில் அன்று. ஜெர்மன் நாட்டின் வேதியியலாளர் கல்வியலாளர் நோபல் பரிசு பெற்ற வில்ஹெம் ஓஸ்வால்ட் பிறந்தது 1853 இதே நாளில் அன்று. அமெரிக்க விளையாட்டு கலைஞர் மைலோ ஹாமில்டன் பிறந்தது 1927 இதே நாளில் அன்று. ஹாலிவுட் இயக்குனர் தயாரிப்பாளர் மெல் ஸ்டூவர்ட் பிறந்தது 1928 இதே நாளில் அன்று. ஆஸ்திரேலிய கவிஞர் எழுத்தாளர் ஹென்றி லாசன் இவ்வுலகை விட்டு நீங்கியது 1922 இதே நாளில் அன்று. ஜப்பானிய சுமோ மல்யுத்த வீரர் யோகோ சுனா இவ்வுலகை விட்டு நீங்கியது 1927 இதே நாளில் அன்று. ஜெர்மானிய மிகச்சிறந்த கவிஞர் எழுத்தாளர் ஜோஹன்னஸ் பாவ்ரோஸ்கி இவ்வுலகை விட்டு நீங்கியது 1965 இதே நாளில் அன்று. வியட்நாம் நாட்டின் முதல் அதிபர் ஹோ சி மின்க் இவ்வுலகை விட்டு நீங்கியது 1969 இதே நாளில் அன்று. ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதல் அமைச்சர் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி கர்னூல் நகரின் ருத்ரகோண்டா மலையில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தது 2009 இதே நாளில் அன்று. தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் நார்மன் ஹோட்சன் இவ்வுலகை விட்டு நீங்கியது 2014 இதே நாளில் அன்று.
0: பல்வேறு மருத்துவ குணங்களையும்
3: ஊட்டச்சத்துக்களையும் கொண்ட உணவுப் பொருள்
0: அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டிய ஒன்று
3: தேங்காய்.
0: தேங்காயின் பயன்களையும்
3: அதன் முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தவும்
0: வேலை வாய்ப்பினை உருவாக்குதலையும் அடிப்படையாக கொண்டு
3: ஆண்டுதோறும் செப்டம்பர் 2 கடைபிடிக்கப்படுகிறது
0: உலக தேங்காய் நாளாக. இன்று
3: 2009
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கிய இன்று அன்று
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்
4: நேரம் 7:54 நிமிடம்.

நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. மீண்டும் கேட்கலாம் சுகமான காலை நாளை காலை 7 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே.

கொடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் தொடர்கிறது. மங்கள் அன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சிமாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச செலாவணி நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் IMF நிர்வாக இயக்குநரை சந்தித்தபோது இந்தியாவுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வெஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களுக்கிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி ஆசிரியர்களுக்கான 3 நாள் பயிற்சி பட்டறையை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் உண்டியல் வருமானம் 1.5 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்வதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 5 பேர் நேற்று இரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்றார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பாடி வீவர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக் கொண்டுள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 12 பேர் உயிரிழந்ததாக நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய்.

0: அதிரடி தள்ளுபடி.
1: காலை வணக்கம் நேயர்களே, கோடை பண்பலை 100.5 தினம்தோறும் ஒரு மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் வலம் வரும் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இன்னைக்கு வலம் வர இருக்கும் மாவட்டத்தை பத்தி சொல்லணும்னா, 19th century தொடக்கத்திலிருந்து சுமார் 170 ஆண்டு கால வரலாற்றை எடுத்து அந்த கிராம மக்களோட வாழ்வியலையும் சமூக பொருளாதார ஏற்ற தாழ்வுகளையும் விவரித்து சாகித்ய அகாடமி வாங்கியிருக்குங்க ஒரு நூல். அந்த நூல் என்ன அப்படின்னா, எழுத்தாளர் பூமணி எழுதிய அஞ்ஞாடி. இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்கு தான் இன்னைக்கு மனதோட ராகம் அப்படின்னு. விருதுநகர் மாவட்ட நேயர்கள் மட்டும் அழைக்கலாம். 24 24 26 மற்றும் 290 333 முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 இந்த எண்களை பயன்படுத்தி விருதுநகர் மாவட்ட நேயர்கள் மட்டும் அலைங்க, மற்ற நேயர்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிங்க. இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நல்லா
1: இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கோம்.
2: சரிங்கக்கா, நான் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து எம் மலாவூர்ல திலகராஜ் பேசுறேக்கா.
1: திலகராஜ்.
2: திலகராஜ்.
1: சொல்லுங்க.
2: அதாவது வந்து நம்ம என் வேலை வந்து விவசாயம் தான்க்கா. ஆடு மாடு வாங்கி விற்பேன், சந்தைக்கு ஏத்திட்டு போவேன்.
1: சரி.
2: ரெண்டு பசங்க கவர்மெண்ட் பள்ளிக்கூடல படிக்கிறாங்க.
1: அருமைங்க.
2: காமராஜர் பிறந்த ஐயா ஊரு நாங்க
1: விருதுநகர் மாவட்டம்.
2: ஆமா, விருதுநகர் மாவட்டம். அந்த ஐயாவுக்கு மிக்க நன்றி. அதாவது வந்து அந்த ஐயா அந்த காலத்துல வந்து பள்ளிக்கூடத்துல வந்து மதிய உணவு திட்டம் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலத்திலயே நாங்க படிக்கும் போதே சாப்பாடுக்கு மத்தியானம் நாங்க தட்டு எல்லாம் கொண்டு போவோம், சாப்பிடுவோம் பள்ளிக்கூடத்துல. ஆமா, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. அந்த எங்க மாவட்டத்துக்கு அந்த ஐயா சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க.
1: ரொம்ப நல்லதுங்க. பாடல் கேட்டுருமா? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: இந்த முட்டை கலக்கி அந்த பாடல்ல.
1: சரிங்க, ரொம்ப நன்றி. பாடல் கேட்டு

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்
1: வத்தலகுண்டு தமிழ்நாடு துணிக்கடையின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் செப்டம்பர் 2 முதல். ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் பரிசு உண்டு மற்றும் எண்ணற்ற ஆஃபர் ஆடைகள். தரத்திலும் ரகத்திலும் விலை மலிவிலும் மலைமகள் மடியில் மக்களின் பாராட்டில் 50ஆவது பொன்விழா ஆண்டில் தமிழ்நாடு துணிக்கடை வத்தலகுண்டு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID

0: அறத்திலும் ரகத்திலும் விலை மலிவிலும் மலைமகள் மடியில் மக்களின் பாராட்டில் 50வது பொன்விழா ஆண்டில் தமிழ்நாடு துணிக்கடை வத்தலக்குண்டு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
4: கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
5: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
6: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
7: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
9: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
7: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
10: ஒரு அமெரிக்கன் இன்சிடென்ட் அது. ஃப்ரிட்ஜ் அப்படி ஒரு பையன் திறந்தா 5 லிட்டர் பால், அங்கெல்லாம் 5 லிட்டர் பால் கேன்ல வரும். அந்த கேனை வந்து நம்மால் சேவ் பண்ணி வச்சிருப்பான். எப்படி வேற ஏதாவது ஊத்தி வைக்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு அந்த பிளாஸ்டிக் கேனா அமெரிக்கால இருந்து இங்க தூக்கிட்டு வந்த அம்மா எல்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க லண்டன்ல, அங்க இங்க. ஏன்னா எல்லா அம்மாவும் இதை செய்வாங்க. ஃப்ரிட்ஜ திறந்த உடனே 5 லிட்டர் கேன் கீழே கொட்டி போச்சு. பையன் முழிக்கிறான், அம்மா இப்படி பாக்குறாங்க. என்ன பாலை கொட்டிட்டியா? ஆமா. இப்ப என்ன பண்ணலாம்? உனக்கு என்னைக்காவது இந்த பால்ல குளிக்கணும்னு ஆசை உண்டா? பையன் சொன்னான், குளிக்க முடியுமா? உருண்டு புரள்ற, கொட்டி போச்சு, வீணா போனது போகுது, குளி, அதுல உருண்டு புரண்டுக்கோ. இந்த பையன் பார்க்கறான், நம்ம அம்மாக்கு என்ன புத்தரா, போதி மரத்தடியில ஞானம் வந்துருச்சா, என்ன நடந்துருச்சு, விளையாடுற, அதுல உருண்டு புரண்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் உரண்டியா உருண்டு. இப்போ கிளீன் பண்ணுவோமா? எப்படி கிளீன் பண்ணணும்? எடு ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு வா, பாலில் வை, அதை அந்த பக்கெட்ல புழி, இதை எடுத்து திரும்ப மாப் எடுத்துட்டு வா, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்த கிளீன் பண்ணலாம். கிளீன் பண்ணியாச்சு. இதோடு நிறுத்தினா அம்மா இல்லை, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கு. இங்க வா. பால் ஏன் கொட்டுச்சு? ஒரு 5 லிட்டர் கேனை உன்னால தூக்க முடியல, எடுக்கும் போது விழுந்துருச்சு. இப்ப அத பிராக்டிஸ் பண்ணுவோமா? எப்படி 5 லிட்டர் கேன்ல தண்ணி ஊத்து, ஃப்ரிட்ஜுக்குள்ள வை, திரும்ப வெளியேடு, திரும்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள வை, திரும்ப வெளியில எடு, திரும்ப உள்ள வை, திரும்ப வெளியேடு. இப்ப உன்னால 5 லிட்டர் கேன் தூக்க முடியுதா? ஹேண்டில் பண்றதுக்கு பலம் வந்துருச்சா? வந்துருச்சு. இனிமே அம்மாவுக்கு கவலை இல்லை, இனிமே நீ எப்பவுமே பாலை கொட்ட மாட்டேன், புரியுதா? ஆர் யூ ஹாப்பி? ஹாப்பி, பாப்பலாம். இது இப்படி ஒரு வழி இருக்கா இல்லையா? இப்போ தென் அதுக்கு இன்னொரு ப்ராபபிலிட்டி இருக்கும் போது, வேற ஒரு வழி இருக்கும் போது அதை செய்யணும் அப்படின்னா நீங்க எப்படி செய்வீங்க? அதை யாராவது சொல்லி கொடுத்துருக்கணும், அதை யாராவது கத்து கொடுத்துருக்கணும். உங்களை கண்ட்ரோல் பண்ற மெத்தட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களை மாத்திக்கிறது எப்படி அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது சுலபத்துல வராது. உங்கள் மனசை பக்குவப்படுத்தி அந்த பழக்கத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு பயிற்சி பட்டறை தேவைப்படுகிறது. கரெக்டா? வொர்க்ஷாப், பயிற்சி பட்டறை நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பயிற்சியை நடத்தி அதுல நாம பங்கேற்று சினம் தவிர்த்தல். ஆஹா, கோபம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், அதுல இருந்து வெளியே வரணும். வெளியே வர நான் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் அறிவு பூர்வமா சில விஷயத்தை தேடுவேன். பரம்பரை பரம்பரையா வந்தாதான் சார் வரும். திடீர்னு ஒரு மனுஷனுக்கு வருமா அப்படின்னு கேட்பாங்க. அது உண்மைதான். ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, மரபணு வழியா வருவது, குவாலிட்டிஸ். அதை எப்படி மாத்துறது?

0: இப்ப தெரிஞ்சுக்கங்க, சயின்ஸ்ல ரெண்டு வேர்டு இருக்கு, ஒன்னு ஜெனடிக்ஸ், இத மாத்தி அமைக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கு. எத்தனை பேர் இதை படிச்சிருக்கீங்க? ஜெனடிக்ஸ் வழியா வர்ற குவாலிட்டியை மாடிஃபை பண்ணி மாத்தி அமைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? எபிஜெனடிக்ஸ் அப்படின்னு பேர். ஜெனடிக்ஸ், எபிஜெனடிக்ஸ். எபிஜெனடிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன் ஆர் அபவ் த ஜீன் சம் மாடிஃபிகேஷன்ஸ். எப்படி ஜெனடிக்ஸ்ல ஒரு ஜீன் கேரி அவுட் ஆகுதுல, மரபு அணு, அந்த மரபு அணுல சில மாற்றங்கள் செய்யறது முடியுமான்னு நீங்க கேட்பீங்க. அதை மாடிஃபை பண்றது த்ரூ கல்ச்சர், த்ரூ எஜுகேஷன், த்ரூ ட்ரைனிங், கம்பல்ஷன் அல்லது ரியலைசேஷன். அவங்களுக்குள்ள போராடுறது, அவங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வர்றது. கொண்டு வந்துட்டா என்ன ஆயிடும்? ஜெனடிக்ஸ்ல இல்லாத குவாலிட்டிஸ் நமக்கு தானா வந்துடும்.
1: கோடை பண்பலை நொறுபுள்ளி ஐந்தில் நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
3: வானலைகளில் வர்ணம் தூவும் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சி விருதுநகர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அறிமுக நேயர்கள் 24, 24, 24, மகளிர் 24, 24, 29, மற்ற அனைத்து நேயர்களும் 24, 24, 26, 290, 330 என்ற எண்களுடன் முன்னிணைப்பிற்கு 04542 என்ற எண்களை அழைத்து வரலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
3: வணக்கம்.
4: விருதுநகர் மாவட்டத்திலிருந்து அருப்புக்கோட்டையிலிருந்து அஜய் ஜோதி பேசுகிறேன்.
3: அஜய் ஜோதியா, சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
4: நீங்க எப்படி இருக்கீங்க மேம்?
3: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கோங்க.
4: ஓகே மேம். அங்கே கிளைமேட்ல எப்படி மேம்?
3: கிளைமேட்டு இங்க வந்து லேசா பனி இருக்கு. வழக்கமா இருக்கிறத விட கொஞ்சம் மழையெல்லாம் கம்மியா தாங்க இருக்கு.
4: அப்படி இல்லை மேம், அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு.
3: எப்படி இருக்கு? வெயில் நிறைய அடிக்குதா?
4: ஆமாங்க மேம், இங்க வெயில் அதிகமா அடிக்குது.
3: அந்த மாவட்டம், உங்க மாவட்டத்தோட சிறப்பே அதுதானே, வெயில் நிறைய அடிக்கிறது தானே?
4: ஆமா மேம், மதுரை பக்கத்துல இருக்குல.
3: உங்க ஊர்ல ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க. நிறைய இருக்கு, ஆனா வந்து
4: இங்க வந்து ஸ்நாக்ஸ் தான் மேம் சாப்பிட நல்லா இருக்கும்.
3: வேற
4: அவ்வளோ கைங்க ஃபெசிலிட்டி இல்லை மேம் அருப்புக்கோட்டையில.
3: சாத்தூர் சேவு தானே?
4: இல்ல மேம், இங்க அருப்புக்கோட்டைக்கே சேவு மிச்சர் தனியா இருக்குமா?
3: அருப்புக்கோட்டைக்கும் சேவு மிச்சர் தனியா இருக்கு, சாத்தூர் சேவு மாதிரி, அப்படிதானே?
4: ஆமாங்க மேம், இங்க நல்லா இருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம்.
3: அந்த வெயில் அடிக்கிறதுனால தான் அந்த சேவு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படிதானே?
4: ஆமாங்க மேம்,
3: ரொம்ப சிறப்புங்க. பண்பலை எவ்வளவு வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க?
4: மேம் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி.
3: என்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
4: தக்குபுக்கு தர்மர்தான்.
3: சரிங்க. சரி, பாடல் கேட்டுருவோமா? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: மேம் எனக்கு விஸ்வநாதன் சான்ஸ்ல இருந்து பட்டாம்பூச்சி சாங்.
3: பாடல் கேட்டுருவாங்க. நன்றி.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
4: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: காற்றலைகளில் கவி பாடும் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சி விருதுநகர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் மத்திய சேனையில இருந்து பேசுறோம்.
0: பேர் சொல்லுங்க.
1: செல்லச்சாமி.
0: சரிங்க ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: மளிகை கடை வச்சிருக்கோம்.
0: மளிகை கடை வச்சிருக்கீங்க. அப்ப பண்பலை ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கேப்பீங்க? ரொம்ப சிறப்புங்க. அருமை கேக்குறக்கே வந்து மகிழ்ச்சியா இருக்கு. வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க?
1: என்னுடைய மனைவி உமா மகேஸ்வரி, பையன் பிரகாஷ் டாக்டர்,

0: பாப்பா கவிதா ஆசிரியர். ரெண்டு குழந்தைங்க.
1: சரிங்க, சரி சரி சரி. மாவட்டத்தோட சிறப்பு சொல்லுங்க. நாங்க சொல்றத விட நீங்களே சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும்.
0: மாவட்டம்
1: விருதுநகர் மாவட்டத்தோட சிறப்பு சொல்லுங்க.
0: சிறப்புனா காமராஜரை பத்தி தான் கோயில் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஆண்டாளர் கோயில் சிறப்பு அப்படின்னு.
1: உங்க ஊருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு மலை கோவில், அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்களேன்.
0: என்ன
1: பாடல் வேணும்? பாடல் கேட்டுருவோம். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி விளம்பரம்.
2: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் நேரம் 8:33. வாழ்க்கை கூட நம்ம பண்பலை மாதிரி தாங்க. நம்ம விரும்பின பாடல் மட்டுமே வராது. ஒரு சில நேரங்களில் மட்டும் மனதோடு ராகம் மாதிரியான நிகழ்ச்சியில் மட்டும்தான் விரும்பின பாடல்கள் வரும். இப்போது இன்றைக்கி விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்கான விரும்பின பாடல் மட்டும்தான் நம்ம பண்பலையில் வரும். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துறோம். வாங்க, வணக்கம்.
1: எடுத்துட்டு இருக்கீங்க
0: ரொம்ப
1: சிறப்பு. எல்லா நிகழ்ச்சியுமே நல்லா இருக்கு மேம், சூப்பர் மேம், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கம்மா. கோடை
1: பண்ணலாம் சொல்லலாமா மேம்?
0: சொல்லுங்கம்மா.
1: வாசனை சில நிமிடம் வரை, வறுமை சில காலம் வரை, அழகு வயது உள்ள வரை, ஆனால் நல்ல உறவு உயிர் உள்ள வரை, ஆனால் நல்ல உறவு 100.5 நம்ம கோடை பண்பலை உயிர் உள்ள வரை.
0: கோடை பண்பலைய வந்து சிறந்த நண்பனா சொல்லிருக்கீங்க நீங்க, ரொம்ப சிறப்புங்கம்மா. பாடல் கேட்டலாம், என்ன பாடல் வேணும்?
1: சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே அந்த சாங் போடுங்க மேம்.
0: பாடல் கேட்டுருவாங்க. நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு.
3: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜாம் பாக்கு.
4: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
5: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
4: இது எதுக்கு?
5: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
2: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
3: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
5: கடிகாரத்தில் நேரம் காலை 8:44. இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் கொல்கட்டை மாவின் வானவில். வானவிலின் இன்றைய தலைப்பு: தென்னை சாகுபடியில் வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்கள். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கரூர் வேளாண் அறிவியல் மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் கே. திரவியம் அவர்கள். வானவில் நிகழ்ச்சியில் சிறப்பான கருத்தினை பகிரும் ஒரு நேயரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்து வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
6: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: நம் மனதோடு ராகம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாங்க விருதுநகர் மாவட்டம் பசும்பொன் நகர்ல இருந்து நான் ராஜகுரு பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்க டீ கடை வச்சிருக்கோம் மேடம். நாங்க காலையில 5 மணில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்க எப்பம் தான் கேப்போம்.
0: நம்ம பண்பலை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க.
1: ஆமாங்க மேடம், இப்பெல்லாம் 3 பேர் ட்ரை பண்ணி சொல்லி பிடிச்சிருக்கோம் மேடம். ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம்.
0: அருமைங்க, அருமை.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேடம்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க எங்களுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட பேசினதுல. வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க?
1: வீட்டுல எங்க வீட்டுக்காரர் பேர் வந்து கடற்கரை தங்கம் மேடம். அவர் இல்ல, எங்க பையன் பேரு வந்து அஜித். நாங்க டீ கடை தான் வச்சிருக்கோம். பையன் நானும் டீ கடையில தான் இருக்கோம். எப்பவும் கட்டிக்கிட்டே டீ கடை நடத்துறோம் மேடம்.
0: டீ கடைக்கு விடுமுறை எப்ப விடுவீங்க?
1: விடுமுறை வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியானத்துக்கு மேல விடுமுறை மேடம்.
0: ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல விடுமுறை. அப்ப நீங்க இப்ப பயணம் சின்னதாலாம் போகணும்னா என்ன பண்ணுவீங்க?
1: என்னங்க மேடம்?
0: ஒரு சின்னதா ஒரு டூர், சின்னதா ஒரு பயணம், இல்ல கோவிலுக்கு போகணும் அந்த மாதிரி எல்லாம் போகணும் அப்படின்னா கடை என்ன பண்ணுவீங்க?
1: கடை லீவ் விட்டு தான் மேடம் போவோம்.
0: லீவ் விட்டு போவீங்க. சரி சரி சரி சரிங்க.
1: ரொம்ப எங்கயும் போகணும்னா முதல் நாளே புரோகிராம் வச்சிருந்து கடையை லீவ் விட்டுட்டு போகணும் மேடம்.
0: அப்போ உங்களோட கஸ்டமர்லாம் வந்துட்டு கேட்பாங்க இல்லையா?
1: கேப்பாங்க. மறுநாள் வந்து நீங்க வந்து சொல்லாம தெரியாம லீவ் போட்டீங்க, நாங்க காலையில வந்துட்டு வந்து பாத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: பாத்துட்டு
1: நான் வந்து
0: குடிக்காம போயிட்டோம் சொல்லி வருத்தப்படுவாங்க.
1: ரொம்ப முக்கியமான கோயில் போனோம், எங்கேயும் போகணும்னா தான் நான் லீவ் போடுவேன். அது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால வந்து சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்துருவாங்க மேடம்.
0: சரிங்க, சரி சரி. அதுதான், இப்போ டீ கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களை தேடி நாங்க டீ குடிக்க வந்தோம்னா நீங்க இல்லைன்னா நாங்க ஏமாந்து போயிருவோம்.
1: அப்படிலாம் இல்லை, நீங்க வர்றீங்கன்னா நாங்க ரெடியா இருப்போம். என்ன பங்கனாலும் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வர்றீங்கன்னா நாங்க இருப்போம்.
0: சரிங்கம்மா, பாடல் கேட்டுருவோம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: விஜய் சேதுபதியில படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல் போடுங்க மேடம்.
0: பாடல் கேட்டுருவாங்கம்மா. நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதான் நீ நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: கோடை பண்பலை 100.5 சைபால்.
7: முகத்தில் அருவா சைபால், சரியா கிளங்கோ சைபால், இதையில் அதையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
8: சைபால்
6: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
9: துருக்மேனியாவில் அஷ்காபாத் அப்படின்னு ஒரு நகரத்தில் ஒரு புவியியல் விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தார். ஒரு நாள் முன்னிரவு நேரம் ஒரு மேஜைக்கு முன்னாடி உட்காந்து அந்த விஞ்ஞானி ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை, அது தொட்டிலில் தூங்கிகிட்டு இருக்குது. அந்த நாய்க்குட்டியும் ஒரு மூலையில் படுத்து அது பாட்டுக்கு தூங்கிகிட்டு இருந்தது. ஒரே அமைதி. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த நாய்க்குட்டி துள்ளி எழுந்திருச்சுது. நேராக குழந்தைகிட்ட ஓடிச்சு அந்த குழந்தை அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து கவ்வி தூக்குச்சு. தூக்கிக்கிட்டு வாசல் பக்கம் ஓடிச்சு. நாய்க்குட்டி குழந்தைய கவ்வி தூக்க முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் வந்து நம்ம ஊர் நாய்க்குட்டியவே பார்த்து பழக்கப்பட்டிருக்கீங்க, அதனால் நம்புறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த ஊரில் எல்லாம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு ஏதோ கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். விஞ்ஞானி அதை பார்த்துட்டார். உடனே அந்த நாய்க்கு வந்து வெறி பிடிச்சிட்டுதுன்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னோட கை துப்பாக்கி எடுத்தார். எடுத்துக்கிட்டு ஓடி வந்தார். அவர் வெளியில் வந்து நாய்க்குட்டி எங்கே அப்படின்னு பார்த்து தேடுறார். அந்த நேரத்தில் அந்த வீடு வந்து இடிஞ்சு விழுது. காரணம் பூமி அதிர்ச்சி. இப்படி பூமி அதிர்ச்சி உண்டாக போகுதுங்கிறது அந்த நாய்க்குட்டிக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதுதான் குழந்தைய தூக்கிட்டு வெளியில் ஓடு வந்திருக்குது. அது மூலமாக அந்த குடும்பத்தையே காப்பாற்றியிருக்குது அந்த நாய்க்குட்டி. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சில பிராணிகளுக்கு இப்படி நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கு தான். ஆமாம், அந்த நகரத்தில் 3 நாளைக்கு முன்னாடியே பாம்பு பல்லி இதெல்லாம் அது தங்கியிருந்த வலையை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டுது. அதே மாதிரி அங்கிருந்த புறாவெல்லாம் பறந்து போயிடுச்சான். இதே மாதிரி யுகோஸ்லவியாவில் கூட ஒரு நகரம், அங்கே ஒரு நாள் ராத்திரி ஒரு மிருகக்காட்சி சாலையில் திடீர்னு ஒரு பெரிய கலவரம், கூச்சல், குழப்பம். அங்கே இருந்த கழுதை, புலி, யானை, பறவை எல்லாம் கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டுது. நேர் யானை அதுக்குன்னு போடப்பட்டிருந்த தடுப்பையே தாண்டி குதித்து வெளியில் வந்துட்டு தான். மறுநாள் தான் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் அங்கே பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டது. இப்போ பாருங்க, அதாவது மனுஷனை போய் தீர்க்க தரிசி அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், இவனை விட அது பரவாயில்லைன்னு தோணுது. அதாவது மிருகங்கள் ஒன்று நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே புரிஞ்சுக்குதே. சரி, இதெல்லாம் எப்படி அது முன்கூட்டி புரிஞ்சுக்குது? அதுதான் படைப்பு ரகசியம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனுஷன் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே சில ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இப்போ சில யோசனை சொல்லி அதை சோதனை பண்ணி பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அதாவது இப்போ மழை வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, உடனே ஒரு பூனைக்குட்டி பின்னாடியே மெதுவாக போய் அது என்ன செய்யுதுன்னு கவனித்து பார்க்கணும். பூனைக்குட்டி தன்னோட பாதத்தினால சுகத்தில் வந்து அப்படி கீறிக்கிட்டு இருக்கும். அப்படி கீறினா கண்டிப்பாக மழை வரும். சில சமயம் பூனைக்குட்டி அப்படி மல்லாந்து படுத்துக்கிட்டு பாதத்தை உயர தூக்கும், அப்படியும் இப்படியும் புரளும். இப்படி செஞ்சது

0: அன்னைக்கும் மழை இருக்காது. அதனால் முன்னாடி இருந்தது மழை வர்றதுக்கு அறிகுறி, இது மழை இல்லைங்கிறதுக்கு அறிகுறி. பறவைகள் பிராணிகள் இதுகளோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் காலநிலையை கண்டுபிடிக்கிற கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாத்து இருக்குல்ல, சில சமயம் தன்னோட அலகை தன்னோட இறகுகளில் அப்படியே புதைச்சிக்கும். அப்படி செஞ்சால் குளிர்காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பருவநிலை குளிராக மாறப்போகுதுங்கிறதுக்கு இதுதான் அறிகுறி. சிட்டுக்குருவி இருக்குதுல்ல, அதெல்லாம் புழுதியில் உழுந்து புரளும், சிறகுகளை வந்து படபடன்னு அடிச்சுக்கும். அப்படி செஞ்சால் மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒன்று மட்டும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இயற்கையின் சீற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கை ஏன் நம்ம மேலே கோவப்படுது? இயற்கையை நாம் அனுசரித்து போகிறதில்ல, அதனால் கோவப்படுது. காடுகளை அழிக்கப்படாது, விலங்குகளை கொல்லப்படாது, இயற்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிற சமநிலையை கெடுக்கப்படாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா பூமியும் நடுங்காது, நாமளும் நடுங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருத்தர் இருந்தார், சாராய கடைக்கு போனாராம், நிறைய சாப்பிட்டார். அப்புறம் சொன்னார், இது ரொம்ப அற்புதமான சரக்கு போல் இருக்குது, உள்ளே போன உடனே இந்த பூமியே நடுங்கிறது மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னாராம். இதுக்கு கடைக்காரர் சொல்லியிருக்கார், நீங்கள் சாப்பிட்டது வெறும் பச்சை தண்ணி தாங்க, இப்போ ஏற்பட்டிருக்கிறது நிஜம் பூமி அதிர்ச்சி அப்படின்னாராம்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: பண்பலை 100.5 விருதுநகர் மாவட்ட நேயர்களை சந்தித்து விடைபெறுகிறது மனதோடு ராகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன் பாக்யா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் வெற்றிகரமாக பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். அமெரிக்கா சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு அமைச்சர் ஸ்காட் பெசண்டை சந்தித்து பேசினார். அப்போது அரிய வகை கனிமங்கள் குறித்த விவகாரத்தில் இரு நாடுகளும் மேலும் இணைந்து செயல்பட ஒப்புக்கொள்ளப்பட்டது. சர்க்கரை விநியோகஸ்தர்கள் வரும் 15 முதல் நவம்பர் 30 வரை 2000 குவிண்டால் சர்க்கரை மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரியான GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச செலாவணி நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி மற்றும் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து தலைமை செயலாளர் திரு சாய்குமார் மண்டல கண்காணிப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். திமுக முப்பெரும் விழாவையொட்டி அக்கட்சி சார்பில் ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் தங்களுக்கு தேவையான முடநீக்க உதவி உபகரணங்கள் பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 8 முதல் 12 வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. புதுதில்லியில் இம்மாதம் 12 மற்றும் 13 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் கலந்து கொள்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1100 எட்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர் சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சீன தைபே வீரரை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: அனில் கொழுக்கட்டை மாவு
2: வழங்கும் வானவில்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: வானவில் பன்மலை 100.5 இன்று தந்திருக்கும் வண்ணம் தென்னை சாகுபடியில் வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கரூர் வேளாண் அறிவியல் மையத்தின்

0: முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் ஜே திரவியம் அவர்கள். நேர்கள் வரலாம் 24 24 24 அல்லது 24 24 26 மற்றும் 24 24 29 கொடைக்கானலின் முன் இணைப்பக எண் 0 4 5 4 2. வானவில் நிகழ்ச்சியில் இன்று சிறப்பாக பங்கேற்கும் நேயர் ஒருவர் முத்தான நேயராக அறிவிக்கப்படுவார். அவருக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்படும். ஏற்கனவே வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு தர இயலாது என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வபாலா.
1: நன்றி மீனா. வணக்கம் தமிழ், வணக்கம் நேர்களே. கொடைக்கானல் பண்பலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிய காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடியில் வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்கள், வறட்சி காலங்களில் மழை இல்லாத நேரங்களில் குறைந்த அளவே நீர் இருக்கக்கூடிய சூழலில் தென்னை மரங்களை எப்படி பாதுகாக்கிறது, அவங்களுக்கெல்லாம் எப்படி தண்ணீர் பாய்ச்சிறது, நீர் பாய்ச்சும் போது என்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது, அதாவது குறைந்த அளவு நீரை எல்லா தென்னை மரங்களுக்கும் எப்படி கொடுக்கறது, இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை ஆவியாகாமல் எப்படி பாதுகாக்கிறது, இது மாதிரி என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இன்றைக்கு நிகழ்ச்சியில் தெளிவு பெறலாம். நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் மையத்தினுடைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் ஜே திரவியம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தொலைபேசி வழியாக. ஏறத்தாழ 30 காலம் இந்த துறையில் அனுபவம் பெற்றவர். கரூர் கேவிக்கேலேயே கிட்டத்தட்ட 16 காலத்துக்கு மேலே பணியாற்றிகிட்ருக்காரு. நிறைய விவசாயிகளோட தொடர்பில் இருக்கக்கூடியவர். விவசாய கருத்தரங்குகள், விவசாய பயிற்சிகள், கலந்துரையாடல்கள், இந்த மாதிரியான சமூக ஊடக பயிற்சிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு. வானொலியோடு அடிக்கடி பேசக்கூடியவர், தொடர்பில் இருக்கக்கூடியவர், நேர்களுக்கு அறிமுகமானவர். அவர் தான் சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம்.
2: நேர்களுக்கும் வணக்கம்.
1: மகிழ்ச்சிங்க உங்களை சந்திக்கிறதுல. நலமாக இருக்கீங்களா?
2: நலமாக இருக்கும் ஐயா.
1: சரிங்க. வறட்சி காலம் அப்படின்னு அறிவிக்கப்படாட்டியும் கூட ஒருவேளை மழை குறைவாக இருந்தால், மழை குறைவாக பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால், பெரும்பாலும் தென்னை விவசாயிகள் ரொம்பவும் வருத்தப்படுவாங்க. குறைவான இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு இந்த தென்னை மரங்களை விளைச்சலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம், இதை பாதுகாத்துக்கணும் அப்படின்றத எண்ணத்தில் முனைப்பாக இருப்பாங்க. மழை குறைவாகவோ அல்லது நீர் குறைவான நீரோ இருந்ததுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் தென்னை விவசாயிகள் அதிகமாக கவனம் செலுத்தணுங்க?
2: சரிங்க. இப்போ நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா தென்னை வந்து அதிகமான தண்ணீர் தேவைப்படக்கூடிய ஒரு மரம், நமக்கே தெரியும். அது வந்து ஓரளவுக்கு தண்ணீர் வசதி உள்ள பகுதியில தான் நம்ம வந்து சாகுபடி பண்ணுவோம். அதே மாதிரி நல்ல வடிகாலும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கணும் தென்னைக்கு. அந்த மாதிரி சூழல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நமக்கு எல் நினோ அப்படிங்கிற ஒரு ஆண்டா இருக்கிறதுனால நம்ம வழக்கமாக கிடைக்கக்கூடிய மழையை விட இயல்பாகவே மழை குறைவா தான் இருக்கு. நம்ம அதான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காவேரி நீர்பிடிப்பு பகுதிகள்லயும் மழை குறைவா இருக்கனால நமக்கு வந்து அணைக்கட்டிலையும் நீர் குறைவாக இருக்கு. இதன் காரணமாக நமக்கு வந்து குறைவான நீரை வச்சு இந்த ஆண்டு நம்ம வந்து விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கோம். அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது இப்ப வந்து ஏற்கனவே சாகுபடி செய்யப்பட்ட தென்னை மரங்கள் பல ஆண்டுகளா இருக்கும். நம்ம வந்து கடந்த ஒரு 10 முன்பாக பாத்தீங்கன்னா இதே போல ஒரு வறட்சியான சூழல் வந்தது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆத்து கரையோரமா இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் தான் முதல்ல பாதிக்கப்பட்டது. ஏன்னா இந்த வாய்க்கால் ஓரங்கள்ல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே காய கூடிய சூழலை நம்ம பார்த்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல தோட்டக்கால் பகுதியில இருக்கக்கூடிய மரங்கள்லாம் கொஞ்சம் தாங்கி வந்துருச்சு. அப்ப நம்ம வந்து தென்னை மரங்களுக்கான இந்த வறட்சி மேலாண்மைக்குன்னு ஒரு செயல் விளக்கம் செஞ்சோம். நம்ம கரூர் ஒன்றிய பகுதியில நம்ம வந்து கடம்பங்குறிச்சிங்கிற கிராமத்துல பண்ணோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரத்தை சுத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 ஒரு வட்ட பாத்தி மாதிரி எடுத்து
1: சரிங்க
2: அதுல வந்து நம்ம வந்து இந்த உரி மட்டைகளை வந்து ஒரு 1.5 எடுத்து மண் எடுத்து அதுல உள்ள புதைச்சு வச்சோம். அது வந்து சுத்தி வச்சு அந்த மரங்களை நம்ம தொடர்ந்து கண்காணிக்கும் பொழுது

0: அந்த வறட்சியான சூழல்லையும் அந்த மரங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே போல பாத்தீங்கன்னா தென்னை மரங்களுக்கு பொதுவாக நம்ம வந்து சொல்லக்கூடிய அந்த நீரின் அளவுன்னு பாத்தீங்கன்னா நேரடி பாசனமாக இருந்தால்
1: சரிங்க,
0: அவங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வறட்சியான சூழல்ல கொஞ்சம் அடிக்கடி தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா 410 லிட்டர்
1: ஒரு மரத்துக்கு
0: ஒரு வாரத்துக்கு
1: சரிங்க
0: நம்ம தண்ணீர் பாய்ச்சக்கூடிய அளவு. அது வந்து இப்ப நம்ம

0: ஆறு நாட்களுக்கு ஒரு முறை 410 லிட்டர்.
1: சரிங்க.
0: ஒரு மரத்துக்கு அதாவது 4-5 ஆண்டுகள் ஆண்ட வளர்ந்த மரங்களுக்கு.
1: சரிங்க.
0: இப்ப இதே சொட்டு நீர் பாசனமாக இருந்தா நம்ம வந்து அந்த வறட்சியான சூழல்ல நம்ம சொட்டு நீர் பாசனம் மூலமாக தண்ணீர் கிடைக்கக்கூடிய சூழல்ல ஒரு 65 லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு மரத்துக்கு சொட்டு நீர் மூலமாக.
1: அந்த லேட்டர் அமைக்கும் போது 4 லிட்டர் லேட்டரா அதுக்கு பார்த்து அமைக்கணும் இல்லைங்களா?
0: அதான், 8 லிட்டர் பொதுவாக ஒரு ஒரு மணிக்கு 8 லிட்டர் அப்படிங்கிற அளவுல வரும். அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சுக்கிட்டு இப்ப இதே கொஞ்சம் தண்ணீர் தட்டுப்பாடாக இருந்தா ஒரு 45 லிட்டர் அந்த அளவாவது தண்ணீர் கொடுக்கணும். இந்த மாதிரி இப்ப நம்ம கடுமையான ஒரு வறட்சியான சூழல்ல கொடுக்கணும். இன்னும் தண்ணீர் பற்றாக்குறைனா குறைஞ்சது ஒரு 22 லிட்டர் தண்ணீராவது கொடுக்கற மாதிரி இருக்கு. இது நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அவங்க வந்து இந்த பரிந்துரை கொடுத்திருக்காங்க.
1: சரிங்க, நல்லது ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க. அடுத்தடுத்த நேயர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன கேள்வியோட வராங்கன்னு கேட்போம். வாங்க, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: நான் கரூர் காந்தியான் சீரன் பேசுறேன். நல்லா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம்.
0: நல்லா இருக்கு.
2: சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கும் வணக்கம். நல்லா பேசுறாரு, கரூர் இருந்து வந்திருக்கிறாரு, நன்றி ஐயா. குழி வந்து எத்தனை நாள் நடலாம், அதே மாதிரி அந்த நெப்பு வந்து போட்டு முளைச்சு எத்தனை நாள் நடலாம், அது எவ்வளவு தூரத்துல நட்டா பயன்படலாம் அப்படிங்கறதுக்காக கேட்குறீங்க.
1: வறட்சி காலத்திலயும் நீரை வந்து அதிகமா உறிஞ்சறதுக்கு எவ்வளவு இடைவெளி தேவைப்படுது, அல்லது எவ்வளவு எவ்வளவு நாள் வயதான நாற்றுகளை நடும்போது அது அந்த வறட்சியை தாங்கி வளரும்?
0: இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பொதுவாக நம்ம தென்னை கன்றுகள்னா குழி எடுத்து கொஞ்சம் ஆற போட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நடவு மேற்கொள்வோம்.
1: ஆமாங்க.
0: அதே மாதிரி இடைவெளி அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து 25 அடி நல்ல ஒரு இடைவெளி இருக்கிறதா நல்லது. மட்டை உரச கூடாது, நல்ல காற்றோட்டம் இருக்கணும். இது வந்து 25 அடிங்கிறது நல்ல ஒரு இடைவெளி. இப்ப இன்னும் நம்ம பாத்தீங்கன்னா ஒரே வரிசையாக வரப்பு ஓரங்கள்ல நடும்போது 20 அடி நட்டுக்கலாம். அந்த குழிங்கிறது பாத்தீங்கன்னா 3 அடிக்கு 3 அடிக்கு 3 அடி, அதாவது 3 அடி நீளம், 3 அடி அகலம், 3 அடி ஆழம். அந்த அளவுக்கு நம்ம வந்து மண்ணை எடுத்துடணும்.
1: சரிங்க.
0: அதுல என்னன்னா இந்த மேல் மட்டத்துல இருக்கக்கூடிய மண்ணை தனியா எடுத்து வச்சுக்கணும். எனக்கு அடுத்து நடும்பொழுது 1/3 அந்த மண்ணு எரு செம்மண் போன்றவற்றை கலந்து போட்டு அந்த மட்டத்துல நம்ம நடணும்.
1: சரிங்க.
0: கண்ணு மேல வர வர வளர வளர கொஞ்சம் மண்ணை போட்டு போட்டு மேல கொண்டு வரணும். பொதுவாக இந்த ஆழத்துல நடுறது இல்ல பொதுவாக விவசாயிகள். இது மாதிரி நட்டோம்னா உங்களுக்கு நல்ல வேர் வளர்ச்சி நல்ல அருமையாக இருக்கும்.
1: சரிங்க.
0: மரம் வந்து எந்த மாதிரி புயல் காற்று எதுலயும் உங்களுக்கு அது தாங்கி நிற்கும். அதனால அந்த முறைகள் நம்ம கண்டிப்பா.
1: சிறப்பு இங்கே ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க, தொடர்ந்து பேசலாம். இது கொடைக்கானல் பந்தலை 100.5.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
7: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
6: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
8: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
9: அணில் கொழுக்கட்டை மாவு
8: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்

0: மேகவீதி இயல்றாக ஊர்வலும் கொடைக்கானல் பந்தலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று தென்னை சாகுபடியில் வறட்சி காலங்களில் நீர் மேலாண்மை செய்யக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சிறப்பு விருந்தினர் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் மையத்தினுடைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் ஜெய திரவியம் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களையும் நேயர்களுக்காக வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம் தங்களுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்
1: ஐயா, நான் தேனி மாவட்டம் டி சுப்பாவரம் நாளிமலை அடிவாரம் ரங்கநாதன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா ரங்கநாதன். ஐயா தன்னை வச்சிருக்கீங்களா?
1: வணக்கம் ஐயா. இப்ப நெட்ட விட்ட மரம் வந்து நட்டு 6 வருஷம் ஆச்சு.
0: சரிங்க
2: சரிங்க.
1: 4வது வருஷமே காப்பிக்கு வந்துருச்சு. அது ஏற்கனவே ஐயா சொன்னது போல தொழு உரம் எல்லாம் அடியில ஒவ்வொரு வங்கி கொட்டிருக்கு. வீட்டு மரமே 2 மரம் வாசி அதுக்கு நல்லா நிறைய கொட்டிருக்கு. 2வது தண்ணி வீட்டுல உண்டான தண்ணி பூரா பாயுது. டெய்லி 1000 லிட்டர் தண்ணி பாயுது. பாலையெல்லாம் நிறைய போடுது மட்டை கொண்டு.
0: சரிங்க.
1: பிஞ்சு உதிர்ந்துருது. அடுத்து என்ன உரம் அதுக்கு வைக்கலாம்? இந்த டிஏபி காம்ப்ளெக்ஸ் பொட்டாசி இப்படி என்ன உரம் வச்சா நிக்கும்? வேற அதுக்கு என்ன கோளாறுன்னு அதை சொல்லுங்க. பிஞ்சு உதிர்ந்துகிட்டே இருக்கு.
0: பிஞ்சு உதிர்ந்தா போரான் சத்து பற்றாக்குறைங்க. அதுக்கு என்ன உரம் கொடுக்கணும்னு ஐயா சொல்லுவாரு, கேளுங்க.
2: சரி. இப்ப வந்து இப்ப 4 வருடங்களுக்கு மேல வளர்ந்த மரங்கள் எல்லாமே வளர்ந்த மரங்கள் கணக்கு. பொதுவாக நம்ம பாத்தீங்கன்னா 1 கிலோ 300 கிராம் யூரியா, 2 கிலோ சூப்பர், 3 to 3.5 கிலோ பொட்டாஷ் அப்படிங்கிற அளவுல நம்ம வந்து உரங்கள் கொடுக்கற மாதிரி இருக்கு.
0: சரிங்க.
2: அது 2 முறையா நம்ம பிரிச்சு கொடுக்கணும். ஒவ்வொரு வரையும் 25 கிலோ எரு கூட கலந்து மரத்தை வந்து 6 அடி சுத்தத்துக்கு ஒரு வட்டப்பாத்தி அமைச்சு அதுல நம்ம லேசா கொத்தி விட்டு இந்த உரங்களை கலந்து போட்டு நம்ம வந்து 1 ஆடி மாசம் பொதுவாக நம்ம மழை கிடைக்கக்கூடிய சமயம் சொல்லி ஆடி மாசத்துலயும், அப்புறம் திரும்ப நம்ம மார்கழி மாசம் 1-6 மாதம் கழித்து அந்த மாதிரி உரங்களை போட்டு விட்டு நம்ம தண்ணீர் விட்டு அதை பராமரிக்கலாம்.
0: சரிங்க.
2: அதே போல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நுண்ணூட்டங்கள் இப்ப தென்னைக்குன்னு நுண்ணூட்டங்கள் இருக்கு. நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலயும் இருக்கு, தமிழ்நாடு வேளாண்மை துறையும் அவங்களும் வெளியிட்டு இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 கிலோ அப்படிங்கறது ஒரு மரத்துக்கு.
0: சரிங்க.
2: அது கொஞ்சம் மணலோட கலந்து நம்ம மரத்தை சுத்தி போட்டு விட்டுறலாம். அதே போல தென்னை டானிக், இதுவும் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமா வெளியிடப்பட்ட ஒரு பயிர் ஊக்கி. அது ஒரு மரத்துக்கு 200 மில்லி 6 மாதம் இடைவெளியில நம்ம வந்து நல்ல வேர் தேர்ந்தெடுத்து அந்த வேர் வழியாக அந்த மருந்தை கொடுக்கணும். அது மரம் எடுத்துக்கலன்னா அந்த வேரை மாட்டி அடுத்த நாள் வச்சோம்னா உங்களுக்கு அந்த மருந்து அந்த இதை எடுத்துக்கிறோம் பயிர் ஊக்கி.
0: சரிங்க.
2: இத முறையாக நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னாலே ஓரளவுக்கு காய்ப்பு எல்லாமே நல்லா இருக்கும், குறும்ப கொட்டுறதெல்லாம் குறையும். அதே சமயத்துல உயிர் உரங்கள் அசோஸ்பைரலோ வாஸ்பு பாக்டீரியா, அது வந்து பவுடர் வடிவத்துல இருந்தா 50 கிராம் ஒரு மரத்துக்கு, அதோட வேர் உட்பூசணம் சொல்லக்கூடிய வேம் அதே 50 கிராம், இதெல்லாம் எருவோட கலந்து நம்ம வந்து மரத்துக்கு கொடுக்கணும். அந்த உரம் வைக்கிற சமயம் இந்த உயிர் உரம் வைக்க கூடாது. அதுக்கு இடையே 1 மாதம் காலம் வச்சு நம்ம வந்து அதையும் உயிர் உரங்களையும் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பயிருக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும். பொதுவாக உரத்தின் தேவையை 30% அந்த உயிர் உரங்கள் பயன்படுத்துறதுனால குறைச்சிக்கலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா,
0: சரிங்க,
2: இந்த நம்ம தென்னை மரங்களுக்கு

0: இந்த எல்நினோ இப்ப உள்ள சூழல் காரணமாக குறும்பை கொட்டுவதும் இருக்கு. அது அதிகமான இந்த வெப்பநிலையின் காரணமாகவும் இருக்கு. அவர் வந்து முறையாக அந்த உரங்களை கொடுத்து நம்ம பார்க்கணும். அடுத்ததாக அந்த சனப்பைய வந்து ஒரு மரத்துக்கு ஒரு 50 கிராம் விதை அளவை அந்த மரத்தை சுத்தி தூவி விட்டு அது ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பூ எடுக்கக்கூடிய சமயத்துல மீண்டும் நம்ம சின்ன மினி டிராக்டரோ இல்ல பவர் ட்ரில்லரோ வச்சு அது மடக்கி உழவு செய்து மண்ணை வளப்படுத்தலாம்.
1: பவர் டில்லர் வச்சு பண்ணலாம், பவர் வீடர் கட் பண்ணாது இல்லைங்களா?
0: பவர் ஆமா, பவர் வீடர் வச்சு பண்ண முடியாது. மினி டிராக்டர் வச்சு பண்ணலாம், பவர் டில்லர் வச்சு பண்ணலாம். இது பண்ணும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த தலைகள் எல்லாம் மண்ணுக்குள்ள போயிருது, அது வந்து எருவாகுது. அதே மாதிரி மரங்களுக்கு இடையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா பசுந்தாள் பயிர்கள் சாகுபடி செய்யலாம். பொதுவாக களை கொலைகள் இந்த பார்த்தினியம்ங்கிற களைகள் அதிகமா வரும். விவசாயிகள் வந்து நிறைய தோட்டங்கள்ல பாத்திருக்கேன் அந்த ரவுண்ட் அப்னு சொல்லக்கூடிய அந்த கிளைஃபோசைட்ங்கிற ஒரு களைக்கொல்லி அதிகமா பயன்படுத்துறாங்க. அதை வந்து தவிர்க்கணும்,
1: ரொம்ப வீரியமிக்க
0: தோட்டங்கள்ல அதை தவிர்க்கணும். அது பெரிய ஆரோக்கிய கேடு விளைவிக்கும், அதே நேரத்துல மண் வளத்தையும் பாதிக்கும். அதனால கண்டிப்பாக விவசாயிகள் வந்து பசுந்தாள் பயிர்கள் ஏதாவது ஒண்ணு கொள்ளு தட்டப்பயிறு ஏதாவது ஒண்ணு நம்ம சாகுபடி செய்து நம்ம வந்து ஒரு ஒரு மாதம் வளர விட்டு அதை மடக்கு உழவு செய்து நம்ம வந்து மண்ணை வளப்படுத்தணும்.
1: சிறப்புங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வாங்க வணக்கம்.
2: ஐயா உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா, உங்களுக்கும் காலை வணக்கங்களுடன் கைலாச மலை மலருங்க ஐயா.
1: சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி?
0: வணக்கம் வணக்கம்
2: ஐயா, உங்ககிட்ட 2 கேள்விங்க ஐயா. இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா மரங்கள் தண்ணி பிரச்சனையினால வாங்கி விடுறாங்க ஐயா. அந்த மாதிரி வாங்கி விடுறதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுங்க ஐயா? ஏன்னா ஏற்கனவே எங்க வீட்டு நம்ம தண்ணியே விட்டுகிட்டு இருந்துச்சு, மற்ற தண்ணியை விடுறதுனால பாதிப்புகள் வருமா? அது ஒரு கேள்விங்க. இப்ப வெய்ய காலங்கள்ங்கிறதுனால நேரம் கட்ட நேரம் தண்ணி விடுறாங்க ஐயா, காலையிலயும் விடுறதுல நைட்டும் விடுறது மதியமும் விடுறாங்க. இந்த வெயில்னால தண்ணி வேர்களை பாதிக்குமா? ஏன்னா தண்ணி வரும்போதே பாத்தீங்கன்னா எங்க பாக்கோம்னா பைப்ல கொதிச்சுதாங்க ஐயா வருது. இந்த மாதிரி பாதிப்புகள்னால வேர்கள் பாதிக்கப்படுமா? 2 கேள்விக்கு சொல்லுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா,
1: ரொம்ப அருமையான கேள்வி கேட்டுக்கிறீங்க. எந்த நேரத்துல நீர் பாய்ச்சணும் அப்படிங்கறது?
0: நம்ம வந்து அதிகமான வெப்பமான சூழல்ல நம்ம மதிய நேரங்கள்ல தண்ணீர் விடுவதை தவிர்க்கணும். இப்ப காலை நேரங்கள்ல விடலாம், இல்ல மாலை வேளைகள்ல விடலாம். இப்ப வந்து தண்ணீர் வந்து ஏதாவது ஒரு தொட்டி மாதிரி இருந்தா அந்த தொட்டியில நம்ம நீரை சேமிச்சு அந்த நீரோட வெப்பம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விட்டுக்கலாம். அந்த ஒரு முயற்சி பண்ணலாம். சில திட்டங்கள் மூலமாக நீர் தேக்க தொட்டிகள் கட்டுவதற்கான அரசு மானியங்கள் முன்னாடி எல்லாம் கொடுத்தாங்க. அது வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை அணுகி கேட்டு அந்த மாதிரி ஒரு திட்டம் இருந்தா அதை அமைச்சுக்கலாம். அது ஒரு முறை.
1: சரிங்க,
0: அடுத்ததாக கண்டிப்பாக வேர்கள் பாதிக்கப்படும். ரொம்ப நம்ம வெப்பமான ஒரு தண்ணீரை விடுறது நல்லதில்ல. வெளியிலிருந்து நம்ம வாங்கி விடக்கூடிய தண்ணீர் வந்து பொதுவாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரங்கள் வந்து உங்களுக்கு கார அமில நிலை எல்லாமே கொஞ்சம் தாங்கி வளரக்கூடிய மரம் தான். இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு சந்தேகமா இருந்தா அருகாமையில் உள்ள வேளாண்மை துறையோட மண்ணாய்வகம் இல்லைன்னா நம்மளோட வேளாண் அறிவியல் மையங்கள்ல மண் ஆய்வுத்துறை மூலமாக அவங்க வந்து நீரின் கார அமில நிலை உப்பின் நிலை இதை மட்டும் அவங்க பார்த்துக்கலாம், சோதிச்சுக்கலாம். பார்த்துக்கிட்டு அது சரியான அளவுங்கிறத அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த தண்ணீர் வந்து பாசனத்துக்கு ஏற்றது, நம்ம தென்னைக்கு தான் நாங்கள் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அது வாங்கிக்கலாம். அது குறைவான கட்டணத்துல
1: நல்லதுங்கய்யா. தண்ணீரையும் மண்ணையும் ஆய்வு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிறது சிறப்பானது. சரி, நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வாங்க வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம்.
3: திண்டுக்கல் மாவட்டம் மாலை கொண்டன்பட்டில இருந்து ராஜசிங் பேசுறேங்க சார்.
1: சொல்லுங்கம்மா.
0: வணக்கம்
3: சார். எங்களுக்கு 80 மரம் இருக்குங்க சார். 40 வருஷம் ஆயிடுச்சு அந்த மரங்கள். வாய்க்காலும் தண்ணி பாயுது, ஆனா குடிக்க மாட்டேங்க சார். ஆனா தோப்புல தென்னந்தோப்புல வந்து 60 மரம் இருக்கு. அந்த மரத்துல அது வந்து உங்களுக்கு நம்ம மாட்டுக்கு சோளம் வச்சிருக்கிறோம்.

0: இருந்தாலுமே அந்த பிஞ்சுகள் உதிரும். நம்ம அந்த தென்னை மரம் மஞ்சி இருக்குல்ல,
1: ஆமாங்க,
0: அதை போட்டு கொட்டு நீர் விடுறோம், இது நல்லதுங்களா? ஆனா உதிர்றது நிக்கவே மாட்டேதுங்க சார். இந்த வாய்க்கால் இருக்கிறது தண்ணிய அது தேங்காய பிடிக்க மாட்டேங்க சார்.
2: ஓ சரிங்கம்மா, சரிங்கம்மா. இப்ப இது இப்ப அம்மா சொல்றது 40 வருஷம் மரங்கள் சொல்றாங்க. பொதுவாக நம்ம நிறைய விவசாயிகள் வந்து ரொம்ப அதிகமான நாட்கள் வயதுடைய தென்னை மரங்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து தொடர்ந்து உரங்கள் வைப்பது இல்லை, தண்ணீர் மட்டும் கொடுப்பாங்க, மற்றபடி மாட்டு சாணம் அதாங்கம்மா அது போடுறீங்க. தென்னை மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அந்த பொட்டாஷ் சத்து தேவைப்படுது, அது கண்டிப்பாக நம்ம இந்த உரங்கள் வழியா தான் கொடுக்கற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை உரம் போடாம நம்ம இயற்கை விவசாயம் பண்றோம்னா அந்த நம்ம அதாவது தென்னை மரத்துடைய அடிமட்டைகள் உரிமட்டைகள் இதெல்லாம் தூளாக்குறதுக்கு மிஷின் இருக்கு. நம்ம வேளாண் பொறியியல் துறை மூலமாக மணிக்கு 500 ரூபான்னு சொல்லி நம்ம டிராக்டர் வந்து வாடகைக்கு எடுத்து அதுல மட்டையை தூளாக்கக்கூடிய எனக்கு அட்டாச்மெண்ட் வேணும்னு சொன்னோம்னா அது கொடுப்பாங்க. அதை வச்சு இந்த மட்டைகள் எல்லாம் தூளாக்கி மரத்தை சுத்தி ஒரு 6 அடி வட்டப்பாத்தியில இந்த இதெல்லாம் போட்டு சாணத்தை கரைச்சி ஊத்தி,
1: சரிங்க,
2: அது போல நம்ம வந்து பயோ நம்ம அதாவது உயிர் உரங்கள் பொட்டாஷ் பாக்டீரியான்னு இருக்கு, நம்ம அசோசியல் பாஸ்பா பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா,
1: சரிங்க,
2: இதுவும் நம்ம வேளாண்மை துறையிலயும் கிடைக்குது, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகங்கள்லயும் கிடைக்குது. இதை வாங்கி
1: சரிங்க
2: நம்ம வந்து அந்த தண்ணீரோடு கலந்து தெளித்து அதை வந்து மக்க வைத்து இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சத்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த வைக்கல் கூளம் மாட்டுக்கு போட்டது வீணானது அதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். இதன் மூலமாக உங்களுக்கு அந்த பொட்டாஷ் சத்தை கொடுக்கலாம்.
1: சரிங்க.
2: அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஜீவாமிர்தம் கன ஜீவாமிர்தம் இயற்கை விவசாய கிடைக்கூடிய இடுபொருட்கள் சாணம் கோமியம் பயிர் மாவு நாட்டு சர்க்கரை நம்ம தோட்டத்தை மண்ணை வச்சு தயாரிக்கக்கூடியதான் இந்த ஜீவாமிர்தங்கிறது. அது ஒரு 15 நாளைக்கு ஒருக்க நம்ம தொடர்ந்து கொடுக்கலாம்.
1: சரிங்க.
2: அதே போல பஞ்சகாவியா மீன் அமிலம் இதையும் நம்ம வந்து 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணீர் சேர்த்து அது வந்து மரங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண் வளம் நல்லா மேம்படும், நுண்ணுயிர்கள் பெருகி,
1: சரிங்க,
2: பயிருக்கு தேவையான அந்த சத்துக்கள் எல்லாம் கிடைக்கும்.
1: சிறப்புங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். இது கொடைக்கானல் பந்தலை 100.5.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

0: ஓஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு ஜூனியர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை வழங்குவோர் சுவாமி விவேகானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல், சிலுக்குவார்பட்டி.
6: ஒரே யோசனையில உட்காந்துருக்கீங்க?
7: நம்ம பிள்ளைகளை எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலான்னு யோசிச்சுட்டே இருக்கேன்.
6: இல்ல, என்னங்க யோசிக்க வேண்டி இருக்கு? சுவாமி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி,
7: சிலுக்குவார்பட்டி.
8: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.
9: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: அணில் கொழுக்கட்டை மாவு
2: வழங்கிய வானவில்
3: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: கோடை பண்பலை 100.5 வரும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு
7: நம்ப முடியாதா, நம்மால் முடியாதா, நாளை வெல்லும் நாளை செய்வோம்.
6: ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி.
7: யாரும் இல்லை தடை போட, உன்னை மெல்ல எடை போட, நம்பிக்கையில் நடை போட சம்மதம்.
6: ஜிடிஎன் கல்வி குழுமங்களின் தலைவர் முனைவர் கே ரத்தினம் அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு நேர்முக நிகழ்ச்சி.
8: ஒரு மனிதன் சாருண்ணித்தனமாக வாழ வேண்டும். சாருண்ணி என்று சொன்னால் அது தான் ஒரு இனத்தோடு ஒரு பொருளோடு சார்ந்து வாழ்கின்ற பொழுது அதற்கும் நன்மை செய்து கொண்டு தனக்கும் நன்மை செய்து கொள்ளுகிற இனம் சாருண்ணி.
6: வரும் செப்டம்பர் 5 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி.

0: வானலையில் கனமழை, இது கொடைக்கானல் பண்பலை 100.5 தலைங்கு நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டிருக்கிறது. தென்னை சாகுபடியில் வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் முனைவர் ஜெய திரவியம் அவர்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வாங்க வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க.
2: வணக்கம்.
1: காலை வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ஒருவந்து மெக்கானிக்கல் மூர்த்தி.
0: சொல்லுங்கய்யா.
1: இந்த தென்னை மரங்கள் 4 வருஷம் மரங்க.
0: சரிங்க.
1: கீழே ஊசி வந்து இதாகி போறான், மரத்தையே காலி பண்ணிடுங்க. அது என்ன பண்ணலாம்? அடுத்தது 4 வருஷம் மரம் எவ்வளவு தண்ணி வந்து எத்தனை நாளைக்கு ஒருத்தர் பாய்ச்சணும்?
0: ஏற்கனவே இந்த கேள்விக்கான பதில் ஐயா சொன்னாரு. ஒரு வாரத்துக்கு
1: சொட்டு
2: நீர் பாசனம்னா தான் நம்ம முதல்ல ஒரு அளவு சொல்லி இருந்தோம். அது நமக்கு அந்த ஒரு குறைஞ்சது 55 லிட்டர். அதே போல வறட்சியான சமயத்துல அதுல இருந்து குறைச்சு ஒரு 10 லிட்டர் குறைவாகவும், ரொம்ப வறட்சினா குறைஞ்சது ஒரு 20 லிட்டர் தண்ணீர் விடணும் அப்படின்ட்டு. இப்ப ஐயா வந்து வண்டு பாதிப்புன்னாரு. பொதுவாக நம்ம பாத்தீங்கன்னா வண்டுகள்ல 2 வகையான வண்டுகள் தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு.
0: சரிங்க.
2: ஒண்ணு வந்து காண்டாமிருக வண்டு, அது வந்து குருத்து பகுதியில போய் அந்த வண்டு கொடைஞ்சு குருத்த வந்து வெட்டிரும். அடுத்ததாக செந்தல்லை கூன் வண்டுன்னு, அது வந்து குருத்து வழியாகவும் போகும், கீழே அடியில மரத்துக்கு பொந்து மாதிரி அமைச்சு உள்ளுக்குள்ள புழுக்கள் நிறைய இருந்து மரத்தையே காலி பண்ணிரும். ஒரு சமயத்துல மரம் வந்து விழுந்துடும். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பூரா அந்த புழுக்கள், கூட்டு புழுக்கள், வண்டு எல்லாமே பார்க்கலாம். நிறைய கழிவுகளை வெளியில தள்ளும். இது பொதுவாக நம்ம அந்த இந்த ஒட்டு ரகங்கள்ல அதிகமா அந்த பாதிப்பு இருக்கு. நெட்டை குட்டை, குட்டை நெட்டை போன்ற மரங்கள்ல இந்த பாதிப்பு அதிகமா இருக்கு. நம்ம நாட்டு மரங்களை விட இந்த மரங்கள்ல தான் அதிகமா பாதிப்பு இருக்கு. அதனால ஐயா என்ன வகையான மரம் வச்சிருக்காருங்கிறது நம்ம தெரியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்ட நிலையிலே இந்த வண்டுகளை கட்டுப்படுத்துறதா நல்லது. இதுக்கு வந்து இனக்கவர்ச்சி பொறிகள் கிடைக்குது. தனியார் நிறுவனங்கள் மூலமாக நமக்கு வந்து இனக்கவர்ச்சி பொறி இருக்கு. அந்த பொறிகளை அமைத்து கவர்ச்சி பொறி வச்சு அந்த வண்டுகளை கவர்ந்தெழுத்து நம்ம கட்டுப்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு 1-2 அப்படிங்கிற அளவுல ஒவ்வொரு வண்டுக்கும் அந்த தனித்தனியாக கிடைக்குது. ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பா மாதிரி இருக்கும், அதுல கீழே தண்ணீர் வச்சு மேல அந்த கவர்ச்சிக்கான மாத்திரை வைப்போம். அந்த வண்டுகள் வந்து தொடர்ந்து அந்த வண்டுகள் விழும், அதை எடுத்து நம்ம அப்புறப்படுத்தி அதை அடித்து கொன்று விட வேண்டும்.
0: சரிங்க.
2: இது

0: முறை இருக்கு. இதை தவிர நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக அந்த காண்டாமிருக வண்டு வந்து எருக்குழியில உற்பத்தி ஆகும். அதனால நம்ம எருக்குழிகளை வந்து முடிந்த வரைக்கும் பச்சை வலையோ ஏதோ போட்டு மூடி வச்சுட்டோம்னா அந்த வண்டுகள் முட்டையிடுவதை தவிர்க்கலாம். அதை தவிர நம்ம வந்து அப்பப்ப அந்த எருவை கிளறி விட்டு கோழிகளை விட்டோம்னா அந்த புழுக்களை எல்லாம் பிடிச்சி சாப்பிட்றோம், அந்த முறையும் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டாரைசியம் அனிசோப்பிலியே அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சை, பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய பூஞ்சை கிடைக்குது. நம்ம வேளாண்மை துறையிலையும் கிடைக்கும், அதே நேரத்தில் பல்கலைக்கழகத்தில் கிடைக்குது, தனியார் நிறுவனங்கள்லையும் கிடைக்குது. அதை வந்து நம்ம வந்து எருவில் கலந்து வச்சோம்னா அந்த பூச்சிகளுக்கு புழுக்களுக்கு நோய் உண்டாக்கி அந்த புழுக்களை கட்டுப்படுத்திடலாம்.
1: சரிங்க.
0: அது தவிர இந்த மரங்களில் வந்து அந்து உருண்டை, அந்த மரத்தோட மேல இருந்து ஒரு மூணு மட்டைகளுக்கு எடுக்கல அந்து உருண்டையை நம்ம வச்சோம்னா அந்த வாடைக்கு வண்டுகளுடைய பாதிப்புகள் வராது. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த காண்டாமிருக வண்டு வந்து ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த செந்தலை கூண் வண்டு போய் அந்த குருத்துல போய் முட்டையிடுது, அதுக்கப்புறம் அப்படி உள்ள போயிருது. அதுவே நம்ம முதல்ல காண்டாமிருக வண்டை கட்டுப்படுத்திடணும். அதே மாதிரி வேப்பங்கொட்டையை அரைச்சு மணலோட கலந்து அதையும் மரங்களுடைய அந்த மேல இருந்து மூணு மட்டைகளுக்கு இடுக்குகள்ல போட்டோம்னா அந்த வாடைக்கும் இந்த வண்டுகள் வராது. அதே மாதிரி நம்ம வேப்பம் புண்ணாக்கு, இல்ல வேப்ப புண்ணாக்கு இல்ல கொட்டை புண்ணாக்கு, அது ஆமணுக்கு புண்ணாக்க சின்ன பானைகள்ல நம்ம தண்ணீர் ஊத்தி மண் மட்டம் அந்த அளவுக்கு வச்சோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டுகள் வந்து உழும்.
1: சரிங்க.
0: காண்டாமிருக வண்டு இப்படி பல முறைகளை நம்ம கையாண்டு காண்டாமிருக வண்டை கட்டுப்படுத்தலாம். செந்தலை கூண் வண்டுக்கும் நம்ம வந்து முன்னாடியே கவனமாக பார்க்கணும். ஏதாவது கீழே சின்ன பொந்து மாதிரி இருந்தாலும் நம்ம சின்ன அருவாள் வச்சு அதை கொத்தி எடுத்து அந்த புழுக்களை எல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறமாக அதை வந்து நல்லா நம்ம வந்து பூசிடணும், செம்மண் ஏதாவது வச்சு நல்லா பூசி அந்த மேற்கொண்டு பாதிப்பு இல்லாம பாத்துக்கணும். ரொம்ப முடியாத சூழ்நிலையில பூச்சிக்கொல்லிகள் இருக்கு, பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகளை நம்ம பயன்படுத்தியும் கட்டுப்படுத்தலாம். அது வேறு வழியாக செலுத்தி இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. இன்னொன்னு முறையான ஊட்டச்சத்துகள் கண்டிப்பாக கொடுக்கணும், தோப்பை சுத்தமா வச்சுக்கணும். ஏதாவது இந்த பாதிக்கப்பட்ட மரங்கள் இருந்தா உடனடியாக அப்புறப்படுத்தி அதை எரிச்சிடணும். அது ரொம்ப முக்கியமானது. ஒரு மரத்துல பாதிச்சதுன்னா பக்கத்து மரங்கள் எல்லாமே பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பக்கத்து தோட்டங்கள்ல அந்த மாதிரி பாதிப்பு இருந்தாலும் அந்த இதுல இருந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால விவசாயிகள் வந்து ரொம்ப கவனமாக பாதிக்கப்பட்ட மரங்கள் ரொம்ப முடியாததுன்னா அதை அப்புறப்படுத்தி நம்ம வந்து அதை எரிச்சு விடணும்.
1: சிறப்புங்க, நல்ல தகவல்கள் நிறையா கொடுத்தீங்க. நிச்சயமாக இந்த விவசாயி பயன்பெறுவார்னு நம்புகிறோம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு ஜூனியர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை வழங்குவோர் சுவாமி விவேகானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல், சிலுக்குவார்பட்டி.
5: ஒரே யோசனையில உட்காந்துருக்கீங்க?
6: நம்ம பிள்ளைகளை எந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கலான்னு யோசிச்சுட்டே இருக்கேன்.
5: இல்ல, என்னங்க யோசிக்க வேண்டி இருக்கு? சுவாமி விவேகானந்தா மேல்நிலை பள்ளி,
6: சிலுக்குவார்பட்டி.
7: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு ஜூனியர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை வழங்குவோர் சுவாமி விவேகானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல், சிலுக்குவார்பட்டி.
5: ஒரே யோசனையில உட்காந்துருக்கீங்க?
6: நம்ம பிள்ளைகளை எந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கலான்னு யோசிச்சுட்டே இருக்கேன்.
5: இல்ல, என்னங்க யோசிக்க வேண்டி இருக்கு? சுவாமி விவேகானந்தா மேல்நிலை பள்ளி,
6: சிலுக்குவார்பட்டி.
1: ஏத்திக்கும் தித்திக்கும் கொடைக்கானல் பண்பலை 100.5 இணைந்து பயணித்துக் கொண்டு

0: இருக்கிறோம். வானவில் நிகழ்ச்சி இன்று வேளாண் வானவிலாக விரைந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நினையக்கூடிய நேயர் வாங்க விளக்கம்.
1: சிவகங்கை மாவட்டம் ஆத்தங்குடியிலிருந்து சத்யவாணி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி?
1: அதாவது இந்த அந்த குருத்து என்னன்னாக்க, நீங்க சொன்ன மாதிரி வண்டுகள் அடிச்சதுதான் இப்ப நான் நினைக்கிறேன். ஆனா அப்படியே வந்து அந்த ஓல போற குருத்து போயி ரொம்ப சின்னமாயிருச்சு. முன்னாடி பாத்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சம் பெருசா நல்லா காய்ச்சிச்சு, இப்ப எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன காயாயிருச்சு. அது தண்ணி பிரச்சனையா இல்ல உரம் பத்தலையாங்கிறது தெரியல. அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, அந்த மரம் வந்து ஒரு மரம் நாங்கள் நெருக்க இருக்குன்னு ஒரு மரத்தை புடுங்கி ஊணும் நாங்கிட்டு, ஆனா அது நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னா அப்படியே ஒரு மாதிரி அந்த காய் வந்தோடனே கொட்டி போயிருது. அப்படி அரை காய் காய் இருக்கா அப்படி கொட்டி போயிருது, ரொம்ப கொட்டுது. அப்புறம்
2: படிஞ்சு மற்ற
1: மரங்க, அது என்ன காரணம்?
0: ஆமா, எத்தனை ஆண்டு ஆச்சு? அது என்ன ரகம்ங்க மரம்?
1: அதாவது வந்து நாட்டு மரம் தான், 4 வருஷம் தான் ஆகுது வச்சு.
0: சரி,
1: மற்ற மரங்கள் எல்லாமே அந்த மாதிரி படிஞ்சிருது. அப்படியே இந்த வண்டு அடித்த மாதிரி தான் படிஞ்சிருது. நாங்க அந்த உரமெல்லாம் போட்டோம், மருந்து ஊத்தினா அது மருந்து வந்து மட்டைக்குல ஊத்தணுமா இல்ல கீழே தூர்ல ஊத்தணுமா, அது எப்படி செய்யணுங்கறத வந்து கொஞ்சம் நல்ல
2: வாங்கினீங்கம்மா கண்ணு?
1: அது வந்து இங்க பக்கத்துல வந்து புன்னக்குடிட்ட வாங்கினோம், புன்னக்குடிட்ட ஒரு பண்ணையில வாங்கினோம்.
2: அரசு அரசு பண்ணீங்களா?
1: ஆமா,
2: அரசு பண்ணையா தனியா இருந்து பண்ணீங்களா?
1: அது அது என்னன்னு தெரியல. 4 வருஷம் வாங்கி அது எங்க தனியாரா இல்ல, ஆனா அந்த குன்றக்குடி கிட்ட தான் பண்ணையிலதான் வாங்கினா கண்ணு வந்து.
2: சரி,
1: அது கொஞ்சம் நல்லா விரிவாகவே சொல்லுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கா.
2: சரிங்க, இப்ப முதல் விஷயம் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம் ஓலைகள்லாம் சிரித்து போயிருது அப்படிங்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி திருகுன மாதிரி ரொம்ப சிரித்து போய் வர்றது வந்து ஒரு சில நுண்ணூட்ட சத்து குறைபாடு, இந்த தாமிரம் இந்த மாதிரி இதோடைய குறைபாடுகள் அந்த மாதிரி வரும். நம்ம வந்து ஆரம்ப நிலையில நம்ம வந்து தொடர்ந்து இந்த நுண்ணூட்டங்களை வந்து முறையா கொடுத்துட்டு இருக்கும் போது இந்த பாதிப்புகள் வராம தவிர்த்துக்கலாம். வந்து ரொம்ப மாறி போச்சுன்னா அது வந்து திரும்ப கொஞ்சம் மாறுது. ஒரு 2 ஓலைகள் வந்ததுக்கு அப்புறம் பழைய நிலைக்கு வந்துடும், கொஞ்சம் கால அவகாசம் இருக்கும். ஆனா பாக்குறவங்களுக்கு இது இப்படி பாதிச்சு இதையா வச்சுக்கிட்டு இருக்காங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனா நம்ம அந்த திரும்ப மீண்டும் அந்த நுண்ணூட்டங்கள் எல்லாம் கொடுத்து தென்னை டானிக் எல்லாம் கொடுத்துட்டோம்னா அது சரியாயிடும்.
0: சரிங்க,
2: அதனால அதை பத்தி நம்ம பயப்பட வேண்டியதுல. பொதுவாக இந்த கன்றுகள்ல வரக்கூடிய சில பாதிப்புகள் குறும்ப கொட்டுவது இப்ப உள்ள சூழ்நிலையில இருக்குன்னா அது வந்து இந்த வறட்சி, கடுமையான வறட்சி, வெப்பநிலை. அதனால இத நம்ம வந்து இயல்பா நடக்கக்கூடிய ஒரு சூழலா ஆயிடுச்சு இப்ப உள்ள சூழல். ஆனா எப்பயுமே எங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கு, குறும்ப கொட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக மண் ஆய்வு செய்யணும்.
0: சரிங்க,
2: நம்ம வந்து மரக்கன்றுகள் நம்ம வந்து ஒரு அரசு பண்ணையில வாங்குவது நல்லது. ஏன்னா அவங்க முறையான அதாவது தாய் மரங்கள் தேர்வு, அந்த விதை நெற்றுக்கள் தேர்வு இதெல்லாம் முறைப்படி பண்ணணும். அது வந்து எல்லாத்தையும் போட்டாலும் முளைக்கும், ஆனா அந்த கன்றுகள் வந்து முறையா இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது. ஆகவே அரசுல நம்ம ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பண்ணையில, நாற்று பண்ணையில இல்லைன்னா சான்று பெற்ற அரசு பண்ணைகள்லயோ தனியார் பண்ணைகள்லயோ வாங்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த மரத்துல வரக்கூடிய சில பாதிப்புகளுக்கு அம்மா கேட்டாங்க இந்த மருந்து எப்படி ஊத்துறது அப்படின்ட்டு. நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் வேர் வழியாகத்தான் கொடுக்கணும், மேல எல்லாம் ஊத்தக்கூடாது. பொதுவாக பாத்தீங்கன்னா காய்கள் காய்ப்பு இருந்ததுன்னா அந்த காய்களை எல்லாம் எடுத்துடணும். ஒரு 1.5 மாத கால அளவுல நம்ம எந்த காய் வெட்டக்கூடாது.
0: சரிங்க,
2: அப்பதான் இந்த வந்து பாத்தீங்கன்னா மோனோக்ரோட்டோஃபாஸ்ங்கிற கூடிய பூச்சிக்கொல்லி 10 மில்லி மருந்து 10 மில்லி தண்ணீர் வேர் வழியாக கட்டணும். அதை விட கூடுதலாகவோ அதை விட அதோடு கலந்து வேற மருந்தோ கலக்கக்கூடாது. இது இந்த மாதிரி செந்தலை கூன் வண்டு, கருந்தலை புழு இந்த மாதிரி சில பாதிப்புகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அந்த பாதிப்புகள் இருந்தா மட்டும்தான் பண்ணணும்.
0: சரி,
2: நம்ம பொதுவா சில பேர் என்னன்னா வழக்கமா கெட்டுறது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அது ஒரு என்ன சொல்லுவது, ஒரு ஒரு குழு மாதிரி இருந்து வர்றாங்க. மரத்துக்கு ஒரு ரேட்டு பேசி அவங்க பாட்டுக்கு மருந்தை கெட்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. அளவு 10 மில்லிக்கு சொன்ன பரிந்துரைன்னா 50 மில்லி

0: கூட கெட்டுறத நம்ம பார்த்திருப்போம். இது வந்து நமக்கு இப்ப பொதுவாக தென்னை இளநீர் வந்து நம்ம உடல்நல குறைவுல இருக்கவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கவங்களுக்கு கொடுக்கறாங்க, வயதானவர்களுக்கு. அப்ப இந்த மாதிரி சூழல்ல இது வந்து அந்த நஞ்சு வந்து மக்களை பாதிக்கும். அதுவே விவசாயிகள் கவனமாக பூச்சிக்கொல்லியோட அளவு தேவையின் நிமித்தம் மட்டும்தான் பயன்படுத்தணும், மற்றபடிக்கு தொடர்ந்து அதை கொடுக்கற பழக்கத்தை வச்சுக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இந்த சமயத்தில் வலியுறுத்தணும்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமாங்க, ரொம்ப அருமையா தெளிவா சொன்னீங்க. அரசால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளில் மட்டும்தான் பயன்படுத்தணும். இருக்கோ இல்லையோ 3 மாதம் இடைவெளியில் தொடர்ச்சியாக நாங்கள் உரம் கொடுப்போம், தொடர்ச்சியாக நாங்கள் மருந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை கொடுப்போம்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. என்ன தேவையோ அதை தான் கொடுக்கணும். நம்ம வயிற்றுக்கு எவ்வளவு சாப்பாடு எடுத்துக்கிறோமோ அது மாதிரி தான் செடிகளும் பயிர்களும் அதுக்கு தேவையான அளவு உரங்களையும் மருந்துகளையும் மட்டும் கொடுத்தோம்னா நிச்சயமாக சிறப்பான ஒரு வருவாயை ஈட்ட முடியும், செலவினங்களையும் குறைக்க முடியும். இப்போ நிகழ்ச்சியில் அணியக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கங்க.
0: யார்?
2: கரூர் மாவட்டம் மெல்லியணை தந்தை தோட்டம் பெரியசாமி பேசுறேங்க.
1: சொல்லுங்க.
2: வணக்கம். அதாவதுங்க இந்த தென்னை மரத்துல பாத்தீங்கன்னா நடுமரத்துல பச்சை மரங்க சுத்திலும் கரையாம பிடிக்குது, தடுக்கிறதுக்கு என்ன வழி சார்?
1: சரிங்க.
2: இன்னொரு வழி வந்து இன்னொன்னு வந்துங்க, இந்த தென்னை மரத்த காயில வந்து தவள சொறி மாதிரி நிறைய இருக்குது, சொறி சொறியா சொறி சொறியா இருக்குது, எப்படிங்க வருது, என்ன காலத்துல வருது, தடுக்கிறதுக்கு என்ன வழி?
0: காயில தானேங்க? காயில தானே? எத்தனை வருஷம் மரத்துல பாதிக்குதுங்க?
2: 8 வருஷங்க.
0: 8 வருஷமா?
2: ஆமாங்க, 8 வருஷம் மரம் வச்சு 8 வருஷம் ஆகுதுங்க.
0: சரி சரி, அதுல கரையான் பாதிக்குது.
2: ஆமாங்க, கீழே மரத்த கீழே இருந்து மேல ஒரு 6 அடிக்கு மேல, நம்ம தேவையில இருந்து 6 அடிக்கு மேல
0: போகுது. சரி சரி சரிங்க சரிங்க. இப்ப அதாவது பொதுவாக பாத்தீங்கன்னா கரையான் வந்து எப்பொழுதெல்லாம் மண்ணு வந்து நம்ம ஈரத்தன்மை இல்லாத சமயத்துலதான் கரையான் பாதிப்பு வரும். நம்ம பொதுவாக இப்ப இந்த சொட்டு நீர் பாசனத்தை அமைச்சு
1: சரிங்க
0: நம்ம தண்ணீர் தேவையான அளவு நம்ம பரிந்துரைக்கப்பட்ட 55 லிட்டர் இல்லைன்னா 65 லிட்டர் தினந்தோறும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா அந்த ஈரமான மண்ணுல கரையானோட பாதிப்பு வராதுங்க.
1: சரிங்க.
0: ஒண்ணு அடுத்ததாக இப்ப கரையான் புற்று தோட்டத்துல இருந்தா அதை அப்புறப்படுத்திடணும். ஏன்னா கரையான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூகமா வாழக்கூடியது, அதோட புற்றுக்கள்ல இருந்து அது இனப்பெருக்கமாய் வரும். பொதுவாக கரையான் வந்து நமக்கு வந்து ஒரு நன்மை செய்யக்கூடியதுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா காஞ்ச பொருட்கள் எல்லாத்தையுமே அது வந்து மக்கி எருவா
1: மாத்துது.
0: பங்கு அதுதான்,
1: நிலத்தடி நீர்மட்டத்தை உறிஞ்சி சேகரிச்சு வைக்கிறதுல பெரும்பங்கு இருக்குது. அதுக்கு
0: இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மரத்தை பாதிக்கும் பொழுதுதான் நமக்கு அது ஒரு பாதகமா இருக்கு. அதுவே நம்ம முடிந்த வரைக்கும் அந்த மரத்தை சுத்தி கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரி மரத்துக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுத்துட்டு கரையான் புற்றுக்கள் இருந்தது அதை அப்புறப்படுத்திடலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா மரத்துக்கு ஒரு 3 அடி உயரத்துக்கு சுண்ணாம்பு ஏதாவது நம்ம வந்து அப்பப்ப நம்ம அடிச்சு வச்சிட்டோம்னாலும் இந்த பாதிப்புகளை குறைக்கலாம்.
1: சரிங்க.
0: கொஞ்சம் ஆரம்ப கட்ட நிலையில இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேப்ப எண்ணெய்
1: சுண்ணாம்புனா நீர்த்த சுண்ணாம்புங்களா?
0: மரத்தோட அடிப்பகுதியில நம்ம தெளிக்கலாம். அதன் மூலமாகவும் அந்த வாடைக்கு வராம இருக்கும்.
1: சரிங்க.
0: அது ஒரு முயற்சி. அடுத்ததா இந்த காயில வர சொறின்னு சொன்னாரு, இது வந்து சிலந்தின்னு சொல்லக்கூடிய மைட்ஸ்ன்னு சொல்லுவோம் பொதுவாக நம்ம ஆங்கிலத்துல மைட்ஸ்ன்னு சொல்லக்கூடுவோம், எரியோபைடு மைட்ஸ்ன்னு. அது ஒரு வகையான ஒரு சிலந்தி வகைகள். அது வந்து பாத்தீங்கன்னா காயோட சின்னதாக இருக்கக்கூடிய சமயத்திலே அந்த குறும்பைன்னு சொல்லக்கூடிய சமயத்திலே அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இந்த சாரை உறிஞ்சி அந்த மேல் புறத்துல உள்ள அதை எடுக்கிறதுனாலதான் அது உணவாக எடுத்துக்கொள்வதன் காரணமாக தான் அந்த மாதிரி ஒரு காயம் ஏற்படுது. உங்களுக்கு காய் பெருசாகும் பொழுது அந்த இது வந்து சொறியாக தெரியுது. ஒரு இளம் பருவத்துல ஏற்படக்கூடிய பாதிப்பு பின்னாடி பெருசாகும் பொழுது சொறியாக தெரியுது. இதுக்கு பொதுவாக நம்ம என்ன சொல்றோம்னா வேப்ப புண்ணாக்கு மரத்துக்கு நம்ம கண்டிப்பாக வைக்கணும்.
1: சரிங்க.
0: நல்ல தரமான வேப்ப புண்ணாக்குகளே நம்ம வாங்கி வைக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த உரங்கள் கொடுக்கும் பொழுது பொட்டாஷோட அளவு கூடுதலா வைக்கணும்.
1: இப்ப
0: நம்ம 3 கிலோன்னு வைக்கிறத ஒரு 1.5 பங்கு கூடுதலா சேர்த்து வைக்கும் பொழுது
1: சரிங்க
0: அந்த மரத்துக்கான ஒரு எதிர்ப்பு ஆற்றல் கிடைக்குது. அதே போல பொட்டாஷோட

0: இன்னொரு முக்கியமான பங்கு பங்கு அதாவது பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நீரை வந்து சீராக மரத்துக்கு வந்து கொடுக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. நீரை வந்து சரியான முறையில மரத்துக்கு எந்தெந்த பகுதிக்கு தேவையோ அது மாதிரி கொடுக்குது. அது அந்த சத்து நமக்கு கரெக்டா கொடுக்கும் பொழுதும் உங்களுக்கு மரமும் இந்த வறட்சியிலையும் நல்ல சீரா சிறப்பாக இருக்கும். இந்த தாக்கத்துக்கு நம்ம இந்த முறைகளை நம்ம கையாளலாம்.
1: நிச்சயமாக.
0: அதே மாதிரி நம்ம வெற்றி சிலையும் சொல்லக்கூடிய பூஞ்சை இருக்கு, அதையும் நம்ம பயன்படுத்தலாம். ஆனா நமக்கு அந்த ஒரு சூழல், நமக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு ஈரப்பதம் உள்ள சூழல்ல அது வேலை செய்யும் இந்த சிலந்திக்கு. இல்லைன்னா நம்ம மற்ற வகையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா மீன் எண்ணெய் சோப்பு கரைசல் போன்றவற்றை நம்ம பயன்படுத்தி அந்த ஆரம்ப கட்ட நிலையில கட்டுப்படுத்தலாம். முக்கியமா இந்த உரங்கள் ஊட்டச்சத்து கரெக்டா கொடுத்தோம்னா அந்த பாதிப்புகளை தவிர்க்கலாம்.
1: நல்லதுங்க, தொடர்ந்து பேசலாம். இது கொடைக்கானல் பந்தலை 100.5.
2: பாட்டி, குழந்தைகிட்ட சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு ஜூனியர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை வழங்குவோர் சுவாமி விவேகானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிலுக்குவார்பட்டி.
5: ஒரே யோசனையில உட்காந்துருக்கீங்க.
6: நம்ம பிள்ளைகளை எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலான்னு யோசிச்சுட்டே இருக்கேன்.
5: இல்ல, என்னங்க யோசிக்க வேண்டி இருக்கு? சுவாமி விவேகானந்தா மேல்நிலை பள்ளி
6: சிலுக்குவார்பட்டி.
1: கொடைக்கானல் பண்பலை 100.5 தலையங்கு நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டிருக்கிறது. தென்னை சாகுபடியில் வறட்சி காலங்களில் அந்த வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்த பல்வேறு தகவல்களையும் இன்றைய நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருக்கிறது. கரூர் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய புழுதேரி வேளாண் அறிவியல் மையத்தினுடைய முதுநிலை விஞ்ஞானியும் தலைவருமான முனைவர் ஜெய திரவியம் அவர்கள் தொலைபேசி வழியாக இணைந்து நமக்கு பல்வேறு தகவல்களையும் கொடுத்துட்ருக்கிறாங்க. ஐயா, நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த தென்னை சாகுபடியில் வறட்சி தொழில்நுட்பங்கள் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா உங்களை தொடர்பு கொள்றதுக்கு உங்களுடைய அலைபேசி என்ன சொல்லுங்கய்யா?
0: சொல்லுங்கய்யா. 94 94 96 96 76 76 75 75.
1: இந்த எண்களில் 10 மணிக்கு பிறகு ஐயாவை தொடர்பு கொண்டு நீங்கள் மேலதிக தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஐயா, நிறைய கேள்விகள் கேட்டாங்க. இருந்தாலும் கூட இந்த வறட்சி காலத்தில் என்னென்ன மாதிரியான நீர் மேலாண்மை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இருக்கக்கூடிய குறைந்த நீரை பாய்ச்சிடுறோம், அதை வந்து நீராவியாக போகாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன முறைகள்லாம் இருக்குங்க? இந்த மூடாக்கு மாதிரியான முறைகள்.
0: இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா,
1: சொல்லுங்க,
0: தென்னை மட்டை, அந்த காஞ்ச மட்டைகள் இருக்கு. ஒரு ஒரு மரத்துக்கு 15 மட்டைகளை மரத்தை சுத்தி நம்ம போட்டு வைக்கலாம், அந்த காஞ்ச மட்டைகளை. அப்ப அது வந்து ஈரப்பதத்தை தக்க வைக்கும். இல்லைன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த உரி மட்டைகளை, ஒரு 100 மட்டைகளை எடுத்து உரி மட்டைகளை மரத்தை சுத்தி ஒரு 6 அடி சுத்துக்கு,
1: சரிங்க,
0: மரத்தை சுத்தி நம்ம வந்து மேல் பக்கமாக அந்த வலுவழுப்பான பகுதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சிட்டோம்னா அது நமக்கு வந்து ஈரப்பதத்தை தக்க வைக்குது. அந்த உரி மொட்டைகளை நம்ம புதைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு 30 சென்டிமீட்டர் 1 அடி அகலத்துக்கு நம்ம வந்து ஒரு 2 அடி ஆழத்துக்கு,
1: சரிங்க,
0: மரத்துல இருந்து ஒரு 1.5 மீட்டர் சுத்துக்கு
1: தள்ளி, அதாவது அடிமரத்துல இருந்து 1.5 மீட்டர் தள்ளி
0: தள்ளி நம்ம வந்து ஒரு வட்டமாக ஒரு 2 அடி ஆழத்துக்கு,
1: சரிங்க,
0: 1 அடி அகலத்துக்கு மண்ணை பறிச்சுட்டு அதுல வந்து இந்த உரி மட்டைகளை ஒரு 100 மட்டைகளை மேல் நோக்கி வைக்கணும். அதாவது என்னன்னா இந்த குழிப்பகுதி இருக்குல்ல, உரிச்சிட்டோம் உரி மட்டை குழிப்பகுதி, அது மேல் மட்டம் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி ஒரு 100 மட்டைகளை சுத்தி அடுக்கிடலாம்.
1: அதாவது நார்பகுதி மேல இருக்கிற மாதிரி.
0: அதுதான் வலுவழுப்பான பகுதி கீழ்பக்கம் இருக்கணும். அப்ப என்ன ஆகுதுன்னா இத வந்து இத போட்டுட்டு நம்ம வந்து மண்ணை மூடிடணும்.
1: சரிங்க.
0: அப்ப இந்த தண்ணீரானது உங்களுக்கு கீழே போகாம அந்த மட்டத்துல இருக்கும். அப்ப இந்த வேர்கள் எடுப்பதற்கு வாய்ப்பா இருக்கு.
1: சரிங்க.
0: ஒருவேளை அந்த உரிமட்டை கிடைக்கலன்னா காஞ்ச அந்த நார் இருக்கு பாருங்க,
1: ஆமாங்க,
0: தென்னை நார், காஞ்ச நார், அது ஒரு 25 கிலோ எடுத்து,
1: சரிங்க,
0: அதை நம்ம போட்டுக்கலாம். இதன் வழியாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈரப்ப

0: விவாதத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு.
1: சரிங்க, இப்போ மழை குறைவாகவோ அல்லது தண்ணி கம்மியாகவோ இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பலதானிய விதைப்பெல்லாம் செய்ய சொல்கிறீங்க இல்லையா, அதில் அதனுடைய நீர் இருக்கக்கூடிய குறைவான நீர் அதை எடுத்துக்காதுங்களா, இல்லை இருக்கக்கூடிய நீரை வந்து அடர்த்தியாக விதைக்கும் போது சூரிய ஒளி வந்து உள்ள படாமல் அந்த ஈரப்பதம் அப்படியே தக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா, இல்லை எப்படிங்க?
0: கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து 25 அடி இடைவெளி சொல்கிறோம் தென்னந்தோப்பு.
1: ஆமாங்க,
0: அதிலே பார்த்தீங்கன்னா நல்லா முறையாக பராமரித்தோம்னா ஒரு மரத்துக்கு குறைஞ்சது 25 மட்டை இருந்தால் போதுங்கிறாங்க.
1: சரிங்க,
0: ஒரு நல்ல தரமான மரம் அப்படின்னா ஒரு 25 மட்டைகள், அது நல்ல ஊக்கமாக இருந்ததுனாலே தோட்டம் ஃபுல்லாவே உங்களுக்கு ஓரளவுக்கு முழுமையாக ஒரு நிழல் பாங்கான இடமா மாறிடும். அப்ப அதுல கிடைக்கக்கூடிய அந்த ஆரம்ப கட்ட ஒரு 7 ஆண்டு காலத்துல
1: சரிங்க
0: அந்த நம்ம ஊடு பயிர்கள் சாகுபடி பண்ணிக்கலாம். கன்று நட்டு ஒரு 7 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம ஊடு பயிர்கள் சாகுபடி பண்ணிக்கலாம்.
1: சரிங்க,
0: அதுக்கப்புறமா அந்த மரம் வந்து ஒரு உருண்டையான மேல் வடிவத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலையிலதான் நம்ம வந்து ஊடு பயிர்கள் சாகுபடி எதுவும் செய்யாம விடணும். அப்புறம் மரம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம்
1: சரிங்க
0: நம்ம வந்து கிடைக்கக்கூடிய அந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி தீவன பயிர்கள், கினியா,
1: மற்ற பயிர் வகைகளை பயிர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? சிறப்புங்க, இந்த ஒரு மணி நேரமும் நிறைய தகவல்களை கொடுத்தீங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை தந்ததுக்காக நிலையத்தின் சார்பாக நன்றிங்கய்யா.
0: உங்க வானொலிக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம்.
1: ரொம்ப நன்றிங்கய்யா. இப்போ வந்து இந்த நேரத்தில் நம்ம இந்த ஒரு மணி நேரமும் சிறப்பாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நேயரை வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்காக தேர்வு செய்யணும். சொல்லுங்க, நிறைய நேயர்கள் பங்கேற்றாங்க, அதில் வந்து குறிப்பாக இந்த வறட்சி மேலாண்மை தொடர்பாக 2 கேள்விகள் கேட்டாங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கைலாசம்பாளையம் மலர் அவர்கள், அவங்கள வந்து வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்காக தேர்வு செய்கிறோம். மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சிகள் சந்திப்போம் நேர்களே. அதுவரை நிச்சயம் ஒரு நாள் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை கேட்டும் தென்னை சாகுபடியில் வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் கரூர் புளுதேரி வேளாண் அறிவியல் மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் ஜே திரவியம் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் செல்வபாலா. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பி வி பிஜு, நாகராஜ் மணிவண்ணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கீதா. கணினியாக்கம் செந்தில் சீதாராமன். கொடை பண்பலை நூற்பிளை ஐந்தில் இனி திரையுலக கலைப்பயணம். முன்னதாக செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் வெற்றிகரமாக பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். அமெரிக்கா சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு அமைச்சர் ஸ்காட் பெசண்டை சந்தித்து பேசினார். அப்போது அரிய வகை கனிமங்கள் குறித்த விவகாரத்தில் இரு நாடுகளும் மேலும் இணைந்து செயல்பட ஒப்புக்கொள்ளப்பட்டது. சர்க்கரை விநியோகஸ்தர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை 2000 குவிண்டால் சர்க்கரை மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரியான GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது.

இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச செலாவணி நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட உடல்களை பாதுகாத்து வைப்பதற்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி மற்றும் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து தலைமை செயலாளர் திரு சாய்குமார் மண்டல கண்காணிப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் தங்களுக்கு தேவையான முடநீக்கு உதவி உபகரணங்கள் பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் 4 கோடியே 21 லட்சம் ரூபாய் கிடைத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இம்மாதம் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கலந்து கொள்கிறார். சீன மாஸ்டர் சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சீன தைபே வீரரை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.
1: கலைப்பயணம்,
0: கலைப்பயணம், கலைப்பயணம். கலை சிலருக்கு பொழுதுபோக்கு, கலை சிலருக்கு வாழ்வினுடைய அர்த்தங்களை தேடக்கூடிய இடம், கலை சிலருக்கு வாழ்வினுடைய ஆதாரம், கலை சிலருக்கு வாழ்வினுடைய பொருளாதாரம். கலை இப்படி எல்லா வகையிலும் நம்மிடையே கலந்திருக்கின்றன. ஆனால் கலையால் கலைஞர்களும் கலைஞர்களால் கலையும் இங்கு நாள்தோறும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்படி கலைஞர் பெருமக்களை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நிகழ்வுதான் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். சரி, இந்த வாரம் கலைப்பயணம் யாரை சந்திக்கவிருக்கிறது? நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். சில இடங்கள்ல சில நபர்களை பார்க்கும்போது பயமா இருக்கும். சில இடங்களில் சில நபர்களை பார்க்கும்போது சே எவ்வளவு நல்ல மனுஷன் அப்படின்னு தோணும். சில இடங்களில் சில மனிதர்களை பார்க்கும்போது நம்மளையும் அறியாம சிரிக்க தோணும். எல்லா வகையிலும் ஒவ்வொரு மனிதர்கள் இருக்கும்போது யாரேனும் வெகு சிலர் தான் எல்லாவற்றையும் கலந்திருக்கக்கூடிய ஒருவராக இருப்பார். அப்படி திரைத்துறையில எல்லா கதாபாத்திரங்களும் எல்லா விதமான குணச்சித்திர வேடங்களிலும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய திரைப்பட நடிகரான திரு ரஞ்சன் அவர்களைத்தான் இன்றைய தினம் நாம சந்திக்கவிருக்கின்றோம். சரி, யாரு திரு ரஞ்சன் அவர்கள் அப்படின்னு பேரை கேட்ட உடனே நமக்கு கொஞ்சம் யோசனை தோணலாம். ஒருவேளை இந்த ஆடியோ கிளிப்பை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவருடைய முகம் சட்டென்று நினைவுக்கு வரும்.
2: முதல்லயே உன்னை இங்க பாத்திருக்கேன், இன்னும் சரியாவலையா?

0: ஹார்ட் அட்டாக்.
1: என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றிய, கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றிய.
2: ஆம் நண்பர்களே, திரைப்பட நடிகரான திரு ரஞ்சன் அவர்கள் வசூல் ராஜா MBBS திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு கையில கட்டு போட்டு இருப்பாரு. இன்னும் உனக்கு அவார்டா கொடுக்குறாங்க, என்ன நடிப்பு நடிக்கிற அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் கேட்பாங்க. இந்த கதாபாத்திரம் வெகுவாக கவர்ந்திருக்கிறது. அதற்கு முன்னாடி வரைக்கும் வில்லன் கதாபாத்திரங்கள்ல பார்த்து நம்ம பயந்து போன ஒருவரை அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்துல பார்க்கும் போது நாமளும் ரசிச்சுதான் பார்த்திருப்போம். அவரோடு தான் இன்றைய தினம் கோடை பண்பலை 100.5 கலை பயணம். சிறப்பு விருந்தினரை தற்போது வரவேற்கலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: சார் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் சென்னையில இருந்து பேசுறேன், உங்கள் ரஞ்சன் நடிகர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? நான் இங்க சந்தோஷமா, எல்லாரோட சந்தோஷமா இருக்கிறீங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப மகிழ்ச்சி சார், எல்லாரும் நல்லா இருக்கிறோம். உங்களுடைய திரைப்படங்கள்ல நீங்க வரக்கூடிய காட்சிகளை பார்த்து நாங்க ரசிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உங்க முகத்தையும் அந்த மீசையும் பார்த்த உடனே பயப்படுறதா எங்களுக்கு முன்னாடி நினைவுக்கு வருகிறது. பா இவரா, இவரு முரட்டாளா இருக்கிறாரு, ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து சில திரைப்படங்கள் அந்த அருவாலை வச்சுக்கிட்டு அப்படியே முறைப்பீங்க பாருங்க. அப்பெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் உள்ளூர பயமா தான் இருக்கும். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தினம் நீங்க கலைப்பயணம் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்காக. சார், நம்மளுடைய நீங்க எங்க பிறந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க, உங்களுடைய குடும்பம், கல்வி, இதை பற்றி நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
3: என்னுடைய சொந்த மாவட்டம் தூத்துக்குடி. நான் திருச்செந்தூர், தூத்துக்குடி பக்கத்துல இருக்கிற திருச்செந்தூர், திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிற அமளிபுரம், அதாவது மீனவ கிராமம், இங்கதான் நான் வந்து பிறந்தது. அப்பா வந்து சென்னையில வந்து MRF இங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்ப நான் பிறந்தது, அப்பா இங்க ஒர்க் பண்ணும் போது நான் இங்கதான் வந்து பிறந்திருந்தேன். ஒரு 2-3 தான் இங்க இருந்தோம். அப்பா வந்து அந்த இடத்துல கொஞ்சம் MRF கொஞ்சம் ஸ்ட்ரைக்குனால ஊருக்கே போய் செட்டில் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் படிச்சது வளர்ந்தது எல்லாமே ஊர்ல தான். நான் இன்னைக்கும் பேசுற ஸ்லாங்கு இல்ல என்ன சொன்ன கேக்கல மரமே நிக்கா, இதெல்லாம் வந்து எங்க ஊர்ல உள்ள ஒரு ஸ்லாங்கோட விஷயங்கள். நம்ம ஹரிசார் படம், அதாவது சாமி ஐயா ஆறு வேலு இந்த மாதிரி படங்கள் பண்ண எங்க ஊரை சேர்ந்த ஹரிசார் அவர் படங்கள்ல நான் நிறைய நடிச்சிருக்கிறேன். 9 இந்த மாதிரி நிறைய படங்கள்ல வரிசையா வந்திருக்கிறேன். அதுல இருந்து சென்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் வரும்போது இங்க வந்து ஒரு போரூர், அதாவது நம்ம வளசரபாக்கம் தாண்டின உடனே போரூர்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்க வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனில சூப்பர்வைசரா இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஃபைட்டு, எங்க மாமா எங்க தாய் மாமா சொல்லுவாப்புல, நீ ஹைட்டு வெயிட்டா இருக்கிற, நீ சினிமால நடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாப்புல, நான் ஒரு அசால்ட்டா இருந்தேன். அதுக்கப்புறம் சினிமால நடிக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கிட்டது ஃபைட்டு, அதாவது என்னோட குருநாதர் சூப்பர் சுப்ராயன் ஃபைட் மாஸ்டர், அவர் தான் எனக்கு கத்துக் கொடுத்தாரு முதல்ல. அதுல இருந்து படிப்படியா வந்துதான் எனக்கு வந்து, அவர் மாசம் வந்து சொன்னாப்புல கார் எடுத்துட்டு பேசாம வந்துடா அப்படின்னாப்புல, எனக்கு ஃபைட்டு மட்டும் பண்றதை விட ஆக்டிங்கும் சேர்ந்து பண்ணணுங்கிறதா என்னோட இன்ட்ரெஸ்ட். அதனால இன்னைக்கு வந்து சாமி ஐயா திருமலை அவசல் ராஜா MBBS முருகன் இந்த மாதிரி ஒரு 420 படங்கள் அடிதடி, அதாவது 6 தூக்கிட்டாலே போதுமே, கட்டையங்க 6 தூக்கிட்டு போதுமே கண்டினியூவா இந்த ஃபைட் விஷயங்கள்ல நிறைய படங்கள்ல அடிதடி ஆக்ஷன்ல நிறைய வில்லன்கள் படங்கள் நிறைய பண்ணிருக்கேன், இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
2: ரொம்ப மகிழ்ச்சி சார், உங்களுடைய இந்த கலைப்பயணத்தினுடைய ஒரு முன்கதை சுருக்கம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான
3: சார். இதுக்கு ஒரு விஷயம் சார், நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எங்க அப்பா அம்மா தான் முதல் காரணம். ஏன்னா நான் இன்னும் பிறந்தது இந்த வளர்ந்துருக்கிறது எல்லா விஷயத்திலயுமே. அதே போல ஒரே ஒரு இதுனா, நான் இந்த அளவுக்கு வளர்ச்சியா வந்தது காரணம் ஒரு நண்பர், திருச்செந்தூர்ல இருக்கிற முத்துராமன், அவரும் ஒரு முக்கியமான காரணம். அதாவது எல்லாருக்குமே வந்து பக்கபலமா யாராவது ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி எனக்கு வந்து முத்துராமன்ங்கிற ஒரு நண்பர் மூலமா தான் நான் வந்து இந்த சென்னையில அவரும் என் கூட கொஞ்ச நாள் இருந்தாரு, அவர் முடியும்டா உன்னால முடியும்னு எனக்கு வந்து நம்பிக்கை ஊட்டினது ஒரு நபர்னா அது முத்துராமன் தான்.
2: சரி
3: நண்பர்,
2: ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களுடைய கலைப்பயணத்தை பற்றி இன்னமும் நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். நேர்களது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு ஜூனியர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை வழங்குவோர் சுவாமி விவேகானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல், சிலுக்குவார்பட்டி.
6: ஒரே யோசனையில உட்காந்துருக்கீங்க?
7: நம்ம பிள்ளைகளை எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலான்னு யோசிச்சுட்டே இருக்கேன்.
6: இல்ல, என்னங்க யோசிக்க வேண்டியிருக்கு? சுவாமி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி,
7: சிலுக்குவார்பட்டி.
8: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.
9: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இன்று தினம் திரைப்பட வில்லன் கதாபாத்திர நடிகரான திரு ரஞ்சன் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், நீங்க சொன்னீங்க அப்பா MRF வேலை பார்த்தாரு அப்படின்னு சொன்னீங்க. அப்பா, அது மாதிரி ஒரு உழைப்பு சார்ந்த ஒரு பணி, அதுவும் நம்ம தூத்துக்குடி அப்படின்னா சொல்ல வேணாம், உழைப்புக்கே பெயர் போன மக்கள் இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய வேலையில அதுல இருந்துட்டு வேற ஏதாவது தொழிலோ அல்லது வேற ஏதாவது நிறுவனத்துக்கு வேலைக்கு போகாம நான் திரைப்படத்துக்கு நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது வீட்டுல ஏத்துக்கிட்டாங்களா? அந்த அந்த சூழலை ஏத்துக்கிட்டாங்களா?
10: இல்ல சார், சினிமாங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து என்னன்னா ரொம்ப கஷ்டப்படணும், வேண்டாம் வேண்டாம் விட்டுருன்னு சொன்னாங்க. வேற ஏதாவது ஒர்க் பண்ணலாம். நான் சூப்பர்வைசரா தான் ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன். பட் என்னோட இண்டஸ்ட்ரி ஃபுல்லா சினிமால இருந்ததுனால என்னால முடியுங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இது வந்து சினிமால வந்து என்னன்னா எல்லாரும் நடிக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஆனா உள்ள வரும்போது ஒரு பெரிய கஷ்டமாக ஒரு விஷயமா இருக்கும். சில பேருக்கு வந்து என்னன்னா வந்த உடனே முதல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிரும், உடனே கடக்கடக்கணும் மேல போயிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2 படம் பண்ணுவாங்க, 3 படம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிருவாங்க. நான் வந்து 99 என்ட்ரி ஃபர்ஸ்ட் நான் வந்து பொன்மனம், விழுதுகள், டி ராஜேந்தர் சார் ஃபர்ஸ்ட் முத முத ராஜ் டிவில இந்த போதை பொருளை பத்தி ஒரு விளம்பரம் பண்ணாப்ல, அதுல ஒரு விஷயம் முத முத நான் நடிச்சது அதுல. அப்ப என்னோட சம்பளம் 30 ரூபாய். அது அதுக்கப்புறம் ஒன்னொன்னா சாமி, ஐயா, திருமலை, தமிழ், தமிழன், இந்த மாதிரி சேது, பொன்மனம், இந்த மாதிரி ஒரு ஒன்னொன்னா அதாவது அடிப்படை, அதாவது இந்த சினிமா ஒரு தொழில கத்துக்கிறோம்னா சில விஷயங்கள் இந்த மெக்கானிக் ஆகணும்னா முதல்ல இருந்து கூட அசிஸ்டண்டா வேலை பார்த்து எல்லாமே இது பண்ணுங்கிற மாதிரி, அந்த கேமரா ஒர்க் எங்க இருக்கும், லைட் எப்படி இருக்கும், இதை கத்துக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாதான் நல்லா இருக்கும். அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நமக்கு. வந்த உடனே சினிமால வந்துட்டு முதல்ல ஒரு 2 படம் பண்ணுவோம், 3 படம் பண்ணுவோம், காணாம போயிருவாங்க. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
9: சரிங்க சார். முத்துராமன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நண்பர் உங்களுடைய வாழ்க்கையில இதுல மிகப்பெரிய உந்துதலா இருந்தாரு அப்படின்னு சொன்னீங்க. அவர் என்ன சார் பண்ணாரு உங்களுக்கு? என்ன எப்படி என்ன நடந்துச்சு அந்த நட்புக்குள்ள?
10: அதோ சார், நான் அங்க இருந்து இங்க சென்னைக்கு வரும்போது என்ன வந்து ஃபர்ஸ்ட்

0: சென்னையில என்ன ஹெல்ப்னாலும், அதாவது நான் அதாவது ஒரு ஒருத்தருக்கு வந்து அடிப்படையா இங்க நம்ம இருக்கிறதுக்கு, நான் சென்னையில இருக்கிறதுக்கு, நான் தங்குறதுக்கு, ஒரு விஷயத்துக்கு அதாவது சாப்பிட்றதுக்கோ எதுனாலும் சரி. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட பொண்ணு வந்து வயசுக்கு வந்திருந்தாப்ல சார், எங்கிட்ட சுத்தமா பைசா கிடையாது, என்ன பண்ணணுமே தெரியல. நண்பருக்கு உடனே போன் பண்ணேன், போன் பண்ணி இந்த மாதிரி பாப்பா இந்த மாதிரி வயசுக்கு வந்துட்டாடா அப்படின்னு. ஒண்ணுமே சொல்லல சார், திருடா நான் அந்த உனக்கு பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன் அப்படின்னாப்ல. அடுத்த நாள் பார்த்தா அங்க வந்து 50,000 ரூபாய் உடனே இருந்தது. அடுத்த நாளே வந்து அவன் என்ன சொல்லிட்டான், தாய்மாமனா நான் தான்டா இருப்பேன் அப்படின்னு சொன்னான் என்கிட்ட. நேரா சென்னைக்கு வந்தாப்ல, அதாவது பட்டு பாவாடை பட்டு சட்டை, ஒரு 60 விதமான பலகாரங்கள், பலகாரம் வித் ஸ்வீட்டு, இந்த இது ஸ்வீட்டு, அந்த கிரேப்ஸ், ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள், இந்த மாதிரி ஒரு 60 வகையான தட்டுக்கள் இந்த மாதிரி இருந்து, அதே போல அந்த ஃபங்க்ஷன் மாதிரி வீட்லயே சிம்பிளா வச்சிருந்தாலுமே, அதுல இங்க நான் இருக்கிற வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு எல்லாரையும் தட்டை வச்சு வீட்டுக்குள்ள வர வச்சு, எல்லார் கையிலும் ஒரு 200 ரூபாயும் ஒரு பிரியாணியும் கையில கொடுத்து, என்ன உண்மையிலே நாளா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி விஷயம் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது. அதாவது நான் என் பொண்ணு வயசுக்கு வரும்போது எங்கிட்ட சுத்தமா காசு கிடையாது, ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். வரிசையா அந்த கொரோனா டைம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். அந்த நேரத்திலயும் வந்து சொந்த பந்தங்கள், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி இவங்க எல்லாம் செய்வாங்களான்னு நினைச்சா இல்ல, அதான் நண்பங்கிறது எல்லாருக்குமே அமையாது. அது அமைஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல வந்து உயிர் போனாலும் என்னைக்குமே மறக்க முடியாத நபர் அவர் மட்டும்தான் இருப்பாரு எனக்கு.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு என்ன அடிப்படைனா, ஊர்ல ஒரு நண்பனா அல்லது சென்னைக்கு வந்துதான் பழக்கமானவரா, இவ்வளவு தூரம் உங்களுக்கு செய்யற அளவுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க ஏதாவது, ஏன் இவ்வளவு தூரம் உங்க மேல இவ்வளவு அன்பா இருக்கிற?
0: திருச்செந்தூர்ல அவங்க அப்பா வந்து கோயில் பூசாரி, கோயில் பூசாரி, அவரும் கோயில் பூசாரி தான். வேலுந்தம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு அங்க, அந்த கோயில்லதான் பூசாரி அவரு. ஜாதகம் எல்லாம் பாப்பாப்ல. அப்ப நானும் எனக்கு நட்பு ரீதியா ஃப்ரெண்டா கொஞ்சம் ஒரு இடத்துல இது பண்ணும்போது கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அது ரொம்ப பழக்கமாயி கொஞ்சம், அதாவது கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் இப்படி இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவ்வளவு க்ளோஸா இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் கூட இருந்தேன், அவன் வந்து எங்க வேணாலும் எது போனாலும் சரி, ஏ எடுறா வண்டி எடுறா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருவேன். கோயிலுக்கும் போவேன், கோயில போய் நான் வந்து கிறிஸ்டின் நான் சொல்ல போனேன், எனக்கு இந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படி பாகுபாடு எதுவுமே கிடையாது, எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லா மக்களும் ஒண்ணுதான், எல்லா ரத்தமும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் சகப்பாதான் வர ரத்தம், அந்த மாதிரி நினைக்கப்பட்டவன் தான் நானு. அதே மாதிரி அவன் கோயில போய் அவன் பூசை வச்சுக்கிட்டு இருப்பான், அடுப்புல வந்து சாதம் வச்சிருப்பாப்ல கோயில் சாமிக்கு படைக்கிறதுக்காக. நான் அந்த விஷயத்துல நானும் கொஞ்சம் அந்த விறகுலாம் வச்சு ரெடியா பண்ணிட்டு வந்துருச்சா இல்லையா சோறு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நானும் பாத்துருக்கிறேன். நான் ஆரம்ப காலத்துல இருந்து அவங்ககிட்ட இருந்து அப்புறம் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து அவனு சொன்னா நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்திருந்தான், கொஞ்ச நாள் இருந்தான். அதுக்கப்புறம் இல்லடா நான் ஊருக்கே போயிருவேன்னு சொல்லிட்டு அவன் ஊரோட போய் செட்டில்
1: ஆயிட்டான்.
0: அதுக்கப்புறம் நான் சென்னையில வந்து சினிமால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அடிப்படையா அடிபட்டு அடிபட்டு அடிபட்டு இன்னும் ஓகோ ஆகும்னு சொல்றதுக்கு இல்ல, ரஞ்சனா ஒரு நபரா இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறேன்.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க்கையில ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆணுக்கு பின்னாடி பெண்ணும் பெண்ணுக்கு பின்னாடி ஆணும் சொல்லுவாங்க. பெரும்பாலான ஆண்களுக்கு பின்னாடி வெளியே சொல்லாத அல்லது சொல்ல முடியாத நண்பன் கூட தன்னை முன்னிறுத்திக்காத இப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் எப்பவுமே போற்றுதலுக்குரியவர்கள். அவங்க மூலமா நல்லதொரு வாழ்வு நமக்கு கிடைச்சிருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் திரைப்பட வில்லன் கதாபாத்திர நடிகரான திரு ரஞ்சன் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், நீங்க படத்துல எல்லாம் நடிச்சீங்க, நல்ல நடிப்பு ஆற்றல் இதெல்லாம் இருக்கு, அது இயற்கையாகவே வந்ததா அல்லது அங்க சென்னை போன பிறகு ஏதேனும் நீங்க இதற்காக தனியா பயிற்சி எடுப்பதற்கு போல ஏதேனும் கலந்துகிட்டீங்களா?
1: இல்ல, பயிற்சி எல்லாம் எதுவுமே கிடையாது சார். நான் வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு டைலாக் ஒரு சிச்சுவேஷன் அவங்க வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம ஒரிஜினலா நடக்கிற நம்ம வீட்டுல உள்ள சம்பவம், பக்கத்துல உள்ள சம்பவம், அதை மைண்ட்ல வச்சுதான் நம்ம பண்றோம் சார். இது வந்து நம்ம வந்து நடிப்புன்னு எங்கேயுமே கத்துக்கிட்டது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு ஃபைட் சீக்வன்ஸோ, ஒரு நம்மளை பார்த்தா ஏற்கனவே ஹைட் வெயிட்டா இருக்கிற ஒரு தோரணைக்கு வந்து பார்க்கும் போதே ஒரு வில்லத்தனமான ஒரு அந்த லுக்கு வந்துடும். ஆனா இருந்தாலும் அந்த கோபத்தனமான விஷயம், அந்த பார்வை, ஒரு மனிதரை நம்ம வந்து இப்ப நிக்கிறாப்ல அங்க பொறுத்த என்ட்ரி ஆகி வந்து பார்த்த உடனே ஆள் பார்த்தா ரொம்ப ஹைட் வெயிட்டா இருக்கிறா, ஏதாவது நினைப்பானோ, ஏதோ பயப்படணுமா அப்படின்னு ஒரு பயம் வருகிற ஒரு ஒரு தோற்றமான ஒரு உருவம். ஒருத்தர் வந்து ஏதாவது பேசினா கூட ஏதாவது கிட்ட போய் பேசலாமா வேண்டாமா, ஆள் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளேயே ஒரு தோன்ற மாதிரி ஒரு உருவம். இப்ப இந்த உருவத்துக்கிட்ட வந்து கிட்ட வந்து பேசினோடனே, சார் நான் கூட முதல்ல பயந்துட்டேன் உங்களை பார்த்த உடனே, நீங்க அந்த மீச அந்த ஹைட் வெயிட் உடம்பெல்லாம் பார்த்த உடனே பயந்துட்டேன், ஆனா நீங்க பேசின உடனே உண்மையில சார் நான் நீங்க தானே அப்படிங்கறது எங்களுக்கே வந்து ஒரு குழந்தைத்தனமான விஷயமா பேசுறீங்களே சார் சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லி அவங்களை சொல்லும் போது எனக்கு அதுவே எனக்கே தெரியல அந்த விஷயங்கள்.
0: இல்ல, நானே அடுத்த கேள்வி உங்ககிட்ட அதான் கேட்கலான் இருந்தேன் சார். நிஜமாவே நீங்க ஒரு ஒரு இயல்பான வாழ்க்கையில கொஞ்சம் வில்லத்தனமா ரஃப் அண்ட் டஃப் என்ன என்ன பண்ணலாம் அப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்கணும்னு தான் நினைச்சேன்.
1: இல்ல இல்ல சார், இல்ல சார், அப்படி இல்ல. நமக்கு என்னன்னா சார், நம்ம யாருக்கிட்டையும் வம்பு தும்பு எதுக்குமே போறது இல்ல சார்.
0: நிச்சயமா நிச்சயமா,
1: நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு சார். ஆனா பிரச்சனைன்னு வந்ததுன்னா எதுக்கும் தயாரா இருப்போங்கிற முடிவுக்கு வந்துருவோம் சார். இதுதான் சார், நம்ம சண்டைன்னு போறதுக்கு இல்ல, நம்மளோட வேலையை நம்ம பாத்துக்கிட்டே போவோம். சண்டை போட்டு அடிச்சு பாக்கணும்னு அடிச்சு பாருன்னு சொல்லிட்டு போயிட்டே
0: இருக்கோம். இப்போ நீங்க வந்து நிறைய திரைப்படங்கள்ல பார்க்கும்போது உங்களுக்கு வில்லன் கதாபாத்திரங்கள் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்க என்னைக்காவது அதுக்கு வருத்தப்பட்டது உண்டுதா? ஏப்பா, நான் வில்லன் கதாபாத்திரத்துக்கு மட்டுமே நீ கூப்பிடுறீங்க, ஒரு குணச்சித்திர நடிகராகவோ அல்லது வேற ஏதேனும் ஒரு கதாபாத்திரம் செய்யற மாதிரியோ கொடுத்தீங்கன்னா பரவாயில்லையே, ஏன் வில்லன் கதாபாத்திரத்துக்கு நம்ம எடுக்கிறாங்களே அப்படின்னு நினைக்காத வருத்தப்பட்டது உண்டா அல்லது நினைச்சு பெருமைப்பட்டது உண்டா? என்ன மனநிலையில இருக்கு உங்க மனசு?
1: நிறைய நேரம் வருத்தப்பட்டிருக்கேன் சார். அதாவது நம்மளோட தோற்றத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்த உடனே ரஞ்சன் போலீஸ் கரெக்டர் கரெக்டா இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் போட்டுருங்க அவங்களுக்கு வந்து ஆள் உருவம் பெருசா இருக்கிறான், பார்த்தா என்ன வீட்லயா பொண்ணு எடுக்கிறது, பொண்ணு அப்படிதாங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ண போற நம்ம. அதுக்கப்புறம் அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே இது பண்ண, நான் என்னமோ பயந்தங்க நீங்க உங்களோட தோற்றம் உருவத்தை பார்த்த உடனே, ஆனா நீ இல்லங்க நீங்க நல்ல மனசு தாங்க, ஆனா உடம்ப பார்த்தோ ஆள் உருவத்தை பார்த்தோ நம்ம வந்து யாரையுமே இடப்படக்கூடாதுங்கிற விஷயத்த நீங்க வந்து நல்லா இருக்கு, உங்களை மாதிரி உங்க பொண்ணும் குணமும் நல்லா இருக்குங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு அவங்க சம்மதிச்சது ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு படம்
0: பண்ணிருக்கேன்.

0: வீட்டுல இருக்கிறவங்களா எப்படி உங்க கூட ரொம்ப ஜாலியா இருப்பாங்களா, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களா, இல்ல அவங்களும் பார்த்து கொஞ்சம் மிரட்சியா தான் பாப்பாங்களா?
1: இல்ல சார், நம்மள பார்த்தால முதல்ல வந்து இந்த குழந்தைகளும் அவ்வளவு சீக்கிரம் செட் ஆகாது. குழந்தைகளுக்கு என்ன பார்த்தா ஒரு ஹைட் வீட்டுன மியூசியம் வச்சிருந்தோம், ஒரு பயம் இருக்கும் சின்ன குழந்தை.
0: சரி சரி,
1: நம்ம அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் விளையாடுத்தனமா நம்மளும் அந்த குழந்தைகளா குழந்தைகள் ஆயிட்டோம்னா அந்த குழந்தைகள் அப்புறம் வந்து அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொல்லி அந்த க்ளோஸா நம்ம கிட்ட அவ்வளவு அட்டாச் ஆயிடுவாங்க, விட மாட்டாங்க. ஆமா, நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரமா, கொஞ்ச நேரம் நான் விளையாடிட்டு வரமா, அங்கிள் அந்த ஒரு எண்ணம் வந்துடும் அந்த குழந்தைகளுக்கு. நம்மளும் அந்த குழந்தைகளாவே
0: ஆயிருவேன்.
1: இதுதான் சார், நான் என்னன்னா அந்த குழந்தைகள் என்ன பயப்படாத அளவுக்கு நம்ம அந்த குழந்தைகள்ட்ட நம்ம சிரிச்சு காட்டு விளையாட்டுத்தனமா இருக்கும்போது அந்த குழந்தைகள் முதல்ல கொஞ்சம் பயப்படும், அதுக்கப்புறம் அந்த விளையாட்டுத்தனமா குழந்தைகளா இருக்கு நம்மள சேர்ந்து குழந்தைகள் ஆன ஒன்னு அது கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிடும் சார்.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அழகா சொன்னீங்க. உண்மைதான், உருவத்துக்கும் ஆளுக்கும் மனசுக்கும் என்னைக்குமே சம்பந்தம் இருக்கிறது இல்ல, அதனால மனிதர்கள் கூட பழகி பார்த்தா மட்டும்தான் அதெல்லாம் வெளிப்படும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்கள். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: கொடைக்கானல் பண்பலின் 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் திரைப்பட வில்லன் கதாபாத்திர நடிகரான திரு ரஞ்சன் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், நீங்க நிறைய முன்னணி கதாநாயகர்கள் கூட வந்து பாத்திரங்கள்லாம் நிறைய பாத்திரங்கள் நடிச்சிருக்கிறீங்க. மறக்க முடியாத ஒரு பாராட்டு அல்லது உங்களுடைய திறமையை அங்கீகரித்தது இது போன்ற நிகழ்வுகள் நடந்ததுண்டா? என்ன பெரும்பாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நல்ல கலைஞன் ஒரு பாராட்டு ஒரு அங்கீகாரத்துக்கு தான் இயங்குவா. அப்படி அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்
1: நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு. அதாவது ஐயா படத்துல வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் முடிஞ்சு நான் பிரகாஷ் ராஜ் சாரோட மாப்பிள்ள கேரக்டர். அப்ப வந்து சரசர் உள்ள கடக்கடனும் உள்ள என்ட்ரிவாப்ல என்ட்ரி ஆனோடனா கருப்புசாமிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிம்பாப்ல. அப்ப என்ன வந்து மாப்பிள்ள கொஞ்சம் வெளில இருங்க மாப்பிள, அந்த வெளியில இருங்கன்னு சொல்லும் போனா நான் சரசரை வந்து அந்த ஒரு லுக்கு பார்வை பார்த்தேன். பார்வை பார்த்த உடனே

0: மாப்ள போ மாப்ள அப்படின்னு சொல்லி பிரகாஷ்ராஜ் சார் சொல்லுவாப்ல. அப்ப அந்த அவுட் வெளியில போவேன், போய் முடிச்ச உடனே கட்டு முடிஞ்சது. அப்புறம் வந்து அங்க பிரகாஷ்ராஜ் சார் அங்க இருந்துட்டு அவரை கூப்பிடுங்க அப்படின்னாரு. கூப்பிட்ட உடனே இது பண்ணோன்னா உங்க லுக்கு நல்லா இருந்தது, நீ அந்த பார்வை பாத்தீங்களா அது சூப்பரா இருந்தது, அந்த பார்வையிலேயே அவனை கொண்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, எனக்கு அது பெரிய திருப்தியா இருந்தது. ஒரு மிகப்பெரிய கலைஞர் பிரகாஷ்ராஜ் சார் அவரே வந்து நம்மள வந்து இந்த இந்த ஒரு விஷயம் பார்வையிலேயே நீ அவனை அதாவது அடிக்க வேண்டாம் இது பண்ண வேண்டாம், அந்த பார்வையிலேயே அவனை கொள்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்தது அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அது எனக்கு ஒரு பெரிய திருப்தியா இருந்தது.
1: அழகு அழகு அழகு.
0: இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நடிகர்கள் ஃபைட் பண்ணும் போது ஃபைட்ல எல்லாம் நம்ம சில இடங்கள்ல எல்லாம் ஒரிஜினலா அடி வாங்கியிருக்கேன், ஒரிஜினலா கால் உடஞ்சிருக்கு, நடந்திருக்கு சில விஷயங்கள். ஆமா, சிஎம் டூங்கிற ஒரு படத்துல வந்து மேல இருந்து ஜம்ப் பண்ணும் போது ஒரு சைடு சூர்யா சார் இன்னொரு சைடு நான் விழுந்தேன், விழும்போது மேல இருந்து ஜம்ப் பண்ணி கீழே விழும்போது, அதாவது இதை வந்து எப்போதுமே வந்து இந்த ஃபைட்ல அடிபடுறதுலாம் வந்து மத்தவங்களை நம்ம குறை சொல்றதே இல்லை. ஏன்னா என்னோட கெட்ட நேரம் எனக்கு அடிபட்டது, நான் மத்தவங்களை நான் வந்து கவனக்குறைவுன்னு சொல்ல என்னோட கவனக்குறைவு, அதாவது மேல ஒரு 30 அடி ஹைட்ல இருந்து தோணியில இருந்து நான் வந்து தண்ணிக்குள்ள குதிக்கணும், தண்ணிக்குள்ள வந்து குதிக்கும் போது தண்ணி ஆழம் இல்ல, ஆழம் இல்லாதனால கல் இருந்திருக்கு நேர குதிச்சதுல குதிங்கால் உடஞ்சிருச்சு. அதாவது சீனோட இது என்னன்னா மொட்டை ராஜேந்திரன் வந்து ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருப்பாப்ல சிங்கம் டூல, கடத்தி வச்சிருப்பாப்ல நானும் சூர்யா சாரு இங்க இருந்து ஒரு ஒரு டீமோட எல்லாருமே போய் அவங்களை பிடிக்கிறதுக்காக போவோம். போகும்போது உள்ள இருக்கிற வந்து சொல்லுவாப்ல போலீஸ் வந்திருக்கு தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொன்ன உடனே நாங்க இங்க ஜம்ப் பண்ணி குதிப்போம்.
1: குதிக்கும்
0: போது கீழே அந்த கல் வந்து கரெக்டா குதிக்கும் போது கரெக்டா கல் குதிங்கால பட்டு குதிங்கால் வந்து 4 துண்டா கிராக் ஆயிடுச்சு. உள்ள பிளேட் வச்சு ஃபுல்லா இதா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாசம் வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுத்து அப்புறம் மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோமே. இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் நடக்கதான் செய்யும். அதுக்கப்புறம் இன்னொரு படத்துல போகும்போது ஃபைட் பண்ணும்போது கையில வந்து கை விரலுக்கு கீழே வந்து ஃபிராக்சர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 2 மாசம் உட்காந்துதான் இருக்கும். சினிமாங்கிறதுல இதெல்லாம் வந்து நிறைய சகஜம், இதெல்லாம் அடிபடுறது போறது வர்றது அதெல்லாம் ஒண்ணும் பெருசா நடக்கிறது இல்ல, தொடச்சு விட்டுட்டு அடுத்த வேலையை பாத்துட்டு போயிட்டே இருக்கும் சார். என்ன நம்பி இருக்கிற என்னோட மனைவி குழந்தைகளுக்காக நான் வாழணும் ஆசைப்படுறேன் சார்.
1: அழகா சொன்னீங்க. ஆனா நீங்க இது அவங்களுக்காக எடுத்துக்கிறீங்க, ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க இதெல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா நிறைய நாங்க இதுக்கு முன்னாடி எடுத்த நேர்காணல் நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட ஸ்டன்ட் மாஸ்டர் அத மாதிரியான அது சார்ந்த நடிகர்கள் எடுத்திருக்கிறோம். அவங்க நிறைய பேர் இப்படிதான் சொல்றாங்க, நீங்க உங்க குடும்பத்துக்காக செய்றீங்க, ஒரு பேஷனேட்டுக்காக செய்றீங்க, ஆனா குடும்பத்தில் உள்ளவங்களுடைய மனநிலை நினைச்சு பார்க்கும் போது நீங்க சொல்லும் போதே அந்த குதிங்கால 4 கிராக் ஆயிடுச்சு, எனக்கு அப்படியே உள்ளூர ஜிவ்னு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அவங்க எல்லாம் எப்படி சார் எடுத்துக்குவாங்க? எனக்கு நினைச்சு பார்க்கும் போதே ஒரு மாதிரியா இருக்கு
0: சார். அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் சார், அடிபடுது கொஞ்சம் ஒரு 2 மாசம் வலி, பாத்ரூம் கூட போக முடியாது, நம்ம வாக்கறத வச்சா நடந்து போகணும், வேற வழி இல்ல, கால் ஒரு கால் எல்லாம் தூக்கி தான் இருக்கும், அது அது ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா இருந்தாலும் வேற வழி இல்லாம இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 2 மாசம் ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் கால் செட் ஆனதுக்கு அப்புறம் நடந்து அது அது அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் கால் உடஞ்சு சரியாயிருச்சுன்னு சொல்லி முடிஞ்சோடனே முத முத ஒரு சீக்வன்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் தான் வந்தது. அடுத்ததும் எனக்கு என்ன என்ன பண்ணனு தெரியல, உடனே நான் என்ன பண்ணிட்டு ஷூ மட்டும் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ மட்டும் போட்டுட்டு அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கு மொட்டராஜேந்திரன் சாரோட
1: மறுபடியும் களத்துல இறங்கி சிங்க விளையாட ஆரம்பிச்சுங்கிற மாதிரி மறந்து போச்சு போல இருக்கு.
0: அடிபடுறது இதெல்லாம் நம்ம அது பெருசா நினைச்சுக்கிறதே இல்ல சார். நான் அடிபடுறது காயம்படுறது அதெல்லாம் காரியம், ஆட்டோமேட்டிக்கா ஆரியருங்கிறது தான். நம்மள நம்பி இருக்கிற குழந்தைகள் மனைவிகள் நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டோம் சார்.
1: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா, அவர்களுக்காகத்தான் இந்த வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்கள், இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: திரைப்பட வில்லன் கதாபாத்திரம் நடிகரான திரு ரஞ்சன் அவர்களோடு தான் நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சார், கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. இப்ப இணையத்துல உங்க பத்தி நான் சரி என்னன்னு தேடி என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு எல்லாம் தேடி எல்லாம் பார்க்கும்போது உங்களை பற்றிய விவரங்கள் பெரும்பாலும் காண கிடைக்கல. இதை நான் எங்க நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, ஒரு ஒரு ஒரு கதாநாயகியை பத்தி கேட்டா தெரியுது, ஒரு வில்லனை பற்றி கேட்டா தெரியுது, ஒரு டைரக்டரை கேட்டா தெரியுது, ஒரு ப்ரொடியூசரை பத்தி கேட்டா தெரியுது, இப்படி எல்லா தரப்பு மக்களும் தெரிகிறது. இது போன்ற பதிவுகள் கூட அல்லது இவங்களை பத்தின ஒரு அடிப்படை விஷயம் கூட ஒரு ஒரு இணையத்துல, இணையம் எல்லாம் இப்ப வந்து ஒரு சும்மா விஷயம் கிடையாது, ஒரு டேட்டா சென்டர் மாதிரி தான் இருக்கு, ஒரு தகவலை ஆவணப்படுத்தக்கூடிய இடமா மாறி போச்சு. அப்படிங்கும் போது இந்த மாதிரியான கலைஞர்களை பற்றி ஏன் பொது வெளியில பேசப்படுறதில்ல, பதிவுகள் காணா, இவங்களோட திறமைகள் ஏன் அங்கீகரிக்கப்படுறதில்ல, ஏன் இதை சார்ந்த விஷயங்கள் எங்குமே காண கிடைக்கல அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி எனக்கு தோணுச்சு. அது உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன சார்?
1: ஒன்னும் இல்ல சார். அதாவது நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து இன்றியானவங்க சார், இன்னைக்கு அப்டேட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க சார். காரணம் என்னன்னா, புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் வரும்போது பழசு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சார். பழைய விஷயங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். அதாவது முதல்ல இருக்கிற ஆரம்ப காலத்துல இருந்து இன்றியா என்ன எல்லா விஷயமே, இன்னைக்கு அப்டேட்ல வர்றவங்க எல்லாருமே புதுசா வர்றாங்க, புது விஷயங்களை நிறைய விஷயங்கள் வச்சு வர்றாங்க. அப்ப நம்ம பழைய விஷயங்களை வைக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அந்த பழசோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஆனா இருந்தாலும் புதுசா இருக்குன்னு சொல்லி நினைச்சு அவங்கதான் முதல்ல வர்றாங்க. நம்ம பழச ஒரு ஆள் ஒரு ஃப்ரேம்ல ஒரு ஆள் இருந்தாலும் போதும் சார், நச்சுன்னு இருந்துட்டு போயிருவோம் சார்.
0: நிச்சயமா நிச்சயமா. சரி சார், இப்படி தொடங்கி போய்கொண்டிருக்கக்கூடியவங்களுடைய கலைப்பயணம் இப்ப என்ன நிலையில இருக்கிறது, என்ன தொடர்ந்து பயணிக்க உங்களுடைய திட்டமிடல் இருக்கிறது
1: சார்? இப்ப வந்து தர்ணா, படப்பேரு தர்ணா, நம்ம சிங்கம்புலி என்ன, அதாவது கம்யூனிஸ்டிவாதியா ஒரு கேரக்டர் பண்றப்ப நான் மெயின் வில்லனா ஒரு கேரக்டர் அதுல நடிக்கிறேன். இதுக்கப்புறம் வெப் சீரிஸ் குட் வைஃப் சொல்லிட்டு செகண்ட் பார்ட் அது ஒண்ணு போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பொதிகையில வந்து சக்தி ஐபிஎஸ் சொல்லிட்டு தெரியல், அதுல வந்து ஒரு மந்திரியாக நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம கழுகு கிருஷ்ணா மேகான ஒரு படம் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் படம், செகண்ட் படம் இப்ப ஒரு படம் போயிட்டு இருக்கு, அதுல வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா நான் பண்ணிருக்கேன். இதுதான் இப்போதைக்கு கரண்ட்ல போயிட்டு இருக்க ஒரு விஷயம்.
0: சரி சரி சரி சரி. இந்த வாழ்க்கையில ஒரு ஒரு எங்கேயோ இருந்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு ஒரு வில்லன் கதாபாத்திரத்துல தொடங்கி இப்போ ஒரு ஒரு மிக முக்கியமான சில பரிணாமங்கள் எடுத்திருக்கிறீங்க. இந்த வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு இந்த கலைப்பயணத்தை பார்க்கும்போது என்ன மாதிரி உணர்வு ஏற்படுது
1: சார்? இது எல்லாருக்குமே இந்த விஷயம் கிடைக்காது சார். அதாவது கலைப்பயணங்கிறது எல்லா கேரக்டர், அதாவது நான் இன்னைக்கு வந்து ஒரு போலீஸாவோ, ஒரு அட்வொகேட்டாவோ, ஒரு ரவுடியாவோ, ஒரு வில்லனாகவோ, ஒரு நல்லவனாகவோ, ஒரு கெட்டவனாகவோ, இது நம்ம லைவ்ல ஒரிஜினலா நம்ம எல்லாருமே பண்ணிட மாட்டோம். இந்த விஷயங்கள் வந்து சினிமால மட்டும்தான் கிடைக்குது சார். இப்ப நான் ஒரு போலீஸ் அதிகாரியா நான் வந்து படிக்கல, பெருசா படிச்சுக்கல, நான் வந்து ஒரு பிளஸ் டூ வரைக்கும் தான் போயிருக்கிறேன். ஆனா இருந்தாலும் நான் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா, ஒரு இன்ஸ்பெக்டரா நம்ம நினைச்சிருந்தா நம்ம அந்த இடத்துக்கு போக முடியுமானா? இல்ல. ஆனா ஒரு போலீஸ் அதிகாரியான அந்த டைலாக்கோ, அந்த சீன்ஸோ, அந்த கெத்தோ, மிலிட்டரி ஆபீசரோ, இந்த மாதிரி ஒரு ஆபீசர் ரேஞ்சில் ஒரு விஷயங்கள், இதே போல வந்து நம்ம வந்து அட்வொகேட்டாவோ, இதெல்லாம் வந்து மற்ற இடங்கள்ல கிடைக்காதல்ல சார்.
0: வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம அனுபவிக்கலையே அப்படின்னு ஒரு என்னென்ன ஏக்கம் இருக்கிறதோ அதையெல்லாம் நிஜமாகவே சில காலம் வாழ்ந்து விட முடியும் உங்களால.
1: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க.

0: ஹலோ, நான் சியான் விக்ரம் பேசுறேன். கோடை எஃப்எம்.
1: நாம் பாஞ்சா புல்லட்டுதா சிக்லட்டுதா.
0: சந்தோஷமா கோடை எஃப்எம் கேட்டுட்டு இருக்கோம்.
1: என் கண்ணில் அச்சம் இல்ல, என் போல உச்சம் இல்ல.
0: எப்பவுமே சந்தோஷமா இருக்க கோடை எஃப்எம் கேளுங்க. பாய்.
2: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
3: தங்கள் அன்புடன்
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
2: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
3: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
3: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
3: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
3: நமது கோடை பண்பலை 100.5.
4: மதுர வீரன் தானே, அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேர அடி மதுர வீரன் தானே.

0: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இந்த செப்டம்பர் மாதம் PCOD-க்கான மாதம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப காமனான டிசீஸ். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அஞ்சில் ஒரு பெண்ணுக்கு நீர் கட்டி இருக்கு, அதாவது PCOD அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசீஸ் இருக்கு. அந்த PCOD-யை பற்றின ஒரு தெளிவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெக்கார்ட். இந்த PCOS அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த PCOD-னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், PCOS அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இது ரெண்டுக்கும் மேஜர் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் PCOD அப்படிங்கிறது கருவு முட்டையில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான டிசீஸ் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் அது கருவு முட்டையில் மட்டும் வரக்கூடிய ஒரு டிசீஸ் இல்லை, வெறும் இனப்பெருக்கிறது உறுப்பில் மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு டிசீஸ் இல்லை, ஹோல் பாடியில் இருக்கக்கூடிய ஹேர்லேருந்து டோ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்லேயும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படிங்கிறதுனால இதை சிண்ட்ரோம், அதாவது ஒரு கூட்டு டிசீஸ்லாம் நிறைய சேர்ந்து அதை சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இதை பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்ற பேர் சேஞ்ச் பண்ணாங்க. இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேஜராக பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இது வர்றதுக்கான காரணம்னு பார்த்தா நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் இது காரணங்கள் இதுதான் காரணம் அப்படின்னு குறிப்பாக சொல்கிற மாதிரி எந்த விதமான இதுவும் கரண்ட் வரை கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக பாடியில் ஃபேட் லெவலில் ப்ரிப்போர்ஷன்ஸும் நம்ம பாடியோட ஹோல் மெட்டபாலிசமும் பாதிக்கப்படுது. ஹோல் மெட்டபாலிசம் பாதிக்கிறதுனால இந்த எல்லா உறுப்புகளுமே பாதிப்பு ஏற்படும். அதனால PCOD-ங்கிறது ஒரு நம்ம கரு முட்டையில் மட்டும் வரக்கூடிய ஒரு டிசீஸ் இல்லை, நம்ம இதை வந்து அங்கே மட்டும் ஒரு மாத்திரை மருந்து போட்டால் சரியாயிடும் அப்படின்ற நினைவை முதல்ல குறைச்சிடணும். நம்ம ஹோல் பாடியும் எப்படி பார்த்துக்கிறோமோ அதை பொறுத்து இந்த டிசீஸ் நம்ம விட்டு உடம்பை விட்டு எப்படி போகும் அப்படின்றது அமையும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டா

0: இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 8358 8358 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு ஜூனியர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை வழங்குவோர் சுவாமி விவேகானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிலுக்குவார்பட்டி.
6: ஒரே யோசனையில உட்காந்துருக்கீங்க.
7: நம்ம பிள்ளைகளை எந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கலான்னு யோசிச்சுட்டே இருக்கேன்.
6: இல்ல, என்னங்க யோசிக்க வேண்டியிருக்கு? சுவாமி விவேகானந்தா மேல்நிலை பள்ளி
7: சிலுக்குவார்பட்டி.
8: ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்ககிட்ட நாங்க பேசினதுல. ஏன்னா அவங்கள பல நேரங்கள்ல திரைப்படங்கள்ல பார்த்து பயமாகி இருக்கிறோம், திட்டி இருக்கிறோம், என்ன இவ்வளவு இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு எல்லாம் கூட அந்த கதை ரீதியாக இணைஞ்சிருக்கிறோம். ஆனா இப்போ முதன்முறையாக உங்ககிட்ட ஒரு நேர்காணல்ல ஒரு வானொலியில பேசும்போது எவ்வளவு அழகான மனுஷன், அற்புதமான மனிதராக இருக்கிறாரு, இவரவா பார்த்து நம்ம பயந்தோம் அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைக்க தோன்றிருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி உங்க கூட உரையாடியதுல. இவ்வளவு நேரம் இணைந்திருந்து உங்களுடைய கலைப்பயணத்தினுடைய பல அனுபவங்களை எங்களுடைய நேயர்களோடு பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றி சார்.
9: நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
8: நேர்களை நிறைவு கூறுகிறது கோடை பண்பலை 100.5 இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் நிகழ்ச்சியில் திரைப்பட வில்லன் கதாபாத்திர நடிகரான திரு ரஞ்சன் அவர்களோடுதான் நாம பயணித்தோம். வாழ்க்கையில ஒரு கலைஞனாகப்பட்டவர் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். அதைத்தான் இந்த நிகழ்ச்சி மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. ஒரு சின்ன பாராட்டு, ஒரு சின்ன அங்கீகார், தன்னுடைய கலையை மக்கள் ரசிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் தான். வாய்ப்பு இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு ரசிகரை உருவாக்கிய நபரிடம் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டு போங்கள். நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றேன் என்றும் நட்புடன் மோகன்.
10: மோகன் மோகன்
8: நன்றி, வணக்கம் நேர்களே.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியாவில் பல்வேறு திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்க்கரை விநியோகஸ்தர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை 2000 குவிண்டால் சர்க்கரை மட்டுமே இருப்பில் வைத்திருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் கடந்த மாதத்தில் 199,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்ட உடல்களை பாதுகாத்து வைப்பதற்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து தலைமைச் செயலர் திரு சாய்குமார் மண்டல கண்காணிப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் தங்களுக்கு தேவையான முடநீக்கு உதவி உபகரணங்கள் பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் 4,21,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும்

வளர்ச்சித்திட்ட பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1800 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புதுதில்லியில் இம்மாதம் 12 மற்றும் 13 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் கலந்து கொள்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1100 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் அந்நாட்டு அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் நேற்றிரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்றார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.94 அடியாக உயர்ந்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் சீன தைப்பே வீரரை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 ஜூனியர் எக்ஸ்பிரஸ் வழங்குவோர் சுவாமி விவேகானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல் சில்க்வாரப்பட்டி.
2: தொடக்கப்பள்ளி முதல் மேல்நிலைப்பள்ளி வரை இருக்குங்க, நல்ல ஒழுக்கம், நல்ல கல்வி இதெல்லாம் சொல்லித்தராங்க சுவாமி விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி
3: சில்க்வாரப்பட்டி.
2: ஒரே யோசனையில உட்காந்துருக்கீங்க.
3: நம்ம பிள்ளைகளை எந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கலான்னு யோசிச்சுட்டே இருக்கேன்.
2: இல்ல என்னங்க யோசிக்க வேண்டியிருக்கு, கிராமப்புற மக்களோட முன்னேற்றத்துக்காகவும் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவே இருக்கவே இருக்கு.
4: சில்க்வாரப்பட்டியில இருக்கிற சுவாமி விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி
2: தொடக்கப்பள்ளி முதல் மேல்நிலைப்பள்ளி வரை இருக்குங்க, நல்ல ஒழுக்கம், நல்ல கல்வி இதெல்லாம் சொல்லித்தராங்க. இதை விட வேற என்ன வேணும் நமக்கு சுவாமி விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி
3: சில்க்வாரப்பட்டி.
5: கலகலப்பான துருதுருப்பான பள்ளி மாணவர்களோட அட்டகாசமா இந்த ஒரு மணி நேரமும் வளம் வர காத்திருக்குது கொடைப்பண்பலை 100.5 ஜூனியர் எக்ஸ்பிரஸ். இன்றைய ஜூனியர் எக்ஸ்பிரஸ் சில்க்வாரப்பட்டி சுவாமி விவேகானந்தா கல்வி நிறுவன வளாகத்திலிருந்து மாணவர்களை சந்திக்கிறார் கே எஸ் கார்த்தி. வணக்கம். வணக்கம் கார்த்தி.
6: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நாங்க சிறப்பாக வந்து விவேகானந்தா பள்ளி வளாகத்துல உட்கார்ந்து இருக்கோம். நிறைய மாணவர்கள் எல்லாம் அவங்களுடைய திறமைகளை காட்டுவதற்காக தயாராக இருக்காங்க.
5: எல்லாருமே வந்து தயாரா இருக்காங்க, நாங்களும் வந்து கேக்குறதுக்கு ரெடி ஆயிக்கலாம்.
6: நிச்சயமாக.
5: சரி,
6: மாணவர்களே, இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூனியர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி மாணவ கண்மணிகளோட நம்ம அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய தருணம். திண்டுக்கல் மாவட்டம் சில்க்வாரப்பட்டி சொன்னாலே நம்மளுக்கு ஒரு பாடல் தான் நினைவுக்கு வரும். அந்த பாடலை கேட்கலாமா?

0: உண்மைகளை வெளிக்கொணரக்கூடிய வெளிக்கொணரக்கூடிய தருணம் தான் என்னுடைய ஜூனியர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி. பள்ளியினுடைய செயலாளர் நம்மளோட பேசுவதற்காக காத்திருக்கிறார், அவர்கிட்ட பேசுறோம். வணக்கம், உங்களை பத்தி அறிமுகப்படுத்த.
1: சார் வணக்கம் சார். இந்த நேரத்தில் நான் இந்த கோடை பண்பலை 100.5 என முதல் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து சார் இந்த பள்ளியினுடைய செயலாளராக இங்க இருந்து வருகிறேன். நான் வந்து திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞராக பணியாற்றி இந்த செயலாளர் பதவியும் பயிற்சி வருகிறேன் சார். சிறப்புங்க, இந்த பள்ளி எதற்கு

0: மக்களுக்காக இந்த மாதிரியான ஒரு கிராமத்துல இந்த மக்களுக்காக ஆரம்பிக்கப்படுது அப்படின்றத கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமே சார். இந்த ஊர் அமைஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா சார், இந்த ஏரியா சுற்று வட்டாரத்துல வந்து மிகச்சிறிய குக்கிராமங்கள் அதிகம். இந்த சிலுக்குவாரப்பட்டின்றதுதான் அந்த குக்கிராமங்களும் தாய் கிராமம் மாதிரி இருந்ததுனால இந்த சுற்று வட்டார மக்கள் எல்லாருமே விவசாயத்தை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் சார். அந்த மக்களுடைய பிள்ளைங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக வேண்டி இந்த தாய் கிராமமான சிலுக்குவாரப்பட்டியில இந்த ஸ்கூல் இந்த பள்ளிக்கூடத்தை வந்து கடந்த 1900 வந்து ஆரம்பிச்சுக்காங்க சார். அந்த 1900 வந்துங்க சார் 1 முதல் 5 வகுப்பு வரைக்கும் முத ஆரம்பிச்சு அதே பள்ளி வந்து சிறிய சிறிய சிறிய சிறிய டெவலப் ஆகி 1953 வந்து 6 முதல் 8 வரை பள்ளியாக செயல்பட்டு அந்த பின்னிட்டு பாத்தீங்கன்னா சார், நம் பள்ளியில வந்து சி.சி. சுந்தரவடிவேல் அப்படின்றவர் தலைமை ஆசிரியர். அந்த தலைமை ஆசிரியர் வந்து முயற்சியில வந்து 2006-2007 கல்வியாண்டுல வந்து இதை வந்து எங்க ஊர் மற்றும் சுற்றுப்புற மாணவர்களுடைய நலன் கருதி இந்த நடுநிலை பள்ளியாக இருந்ததை வந்து உயர்நிலை பள்ளியா மாற்றி வந்து அதுல வந்து ஒரு 10 ஆண்டு தொடர்ச்சியாக 100% தேர்ச்சி வந்து என் பள்ளியினுடைய சிறப்பான ஆசிரியர்கள் உங்களா வச்சு வந்ததுல வந்துங்க சார். மறுபடியும் எங்க ஊர் சுற்றி உள்ள மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து ஏன் இதை வந்து நீங்க ஹையர் செகண்டரியா மாற்றணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சது இல்லைங்க சார். அவங்களுடைய வேண்டுகோள் மற்றும் எங்களுடைய பள்ளி பழைய மாணவர்களுடைய வேண்டுகோள் எல்லாத்தையும் வச்சு 2017-18 கல்வியாண்டுலங்க சார் இது வந்து மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி இன்று வரை மேல்நிலை பள்ளியாக சிறப்பான தேர்ச்சியை கொடுத்து வந்துகிறது. அதோட வந்து சார் எங்களுடைய பள்ளி வந்து சுமார் அஞ்சு ஏக்கர் பரப்பளவுல வந்து நல்ல காற்றோட்டம் உள்ள பில்டிங் வசதியோட விளையாட்டு மைதானம் பிளஸ் குடிநீர் ஆண் பெண் இரு மாணவர்களுக்குமான கழிப்பறை சுகாதாரமான கழிப்பறை வசதிகளும்
1: அடிப்படையா இருக்கக்கூடிய எல்லா விஷயமே இருக்கு.
0: எல்லாமே வந்து இது பண்ணிட்டார். அத்தோட பாத்தீங்கன்னா கைத்தொழிலாக தையல் பயிற்சிக்கு என்ற தனி ஆசிரியர், விளையாட்டு பயிற்சிக்கு பாதுகாப்பான விளையாட்டு பயிற்சிக்கு விளையாட்டு ஆசிரியர் இவர்களுக்கெல்லாம் வச்சு நாங்கள் வந்து 6-12 வகுப்பு மாணவர்களுக்கு மிகச்சிறந்த முறையில் கல்வி போயிட்டு வருது.
1: சிறப்புங்கய்யா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி விளையாட்டு துறையில நிறைய சொல்லித்தரோம் அப்படின்னா நம்ம சாதித்த மாணவர்கள் எல்லாம் என்னென்ன மாதிரி விளையாட்டு துறையெல்லாம் போயிருக்காங்க?
0: இது வந்து பால் பேட்மிண்டன் கொக்கோ கபடி இது மூணுலையும் வந்து என் பள்ளி மாணவர்கள் வந்து மாநில அளவில் போய் பரிசுகள் பெற்று வந்திருக்காங்க. இப்ப இந்த வருஷம் கூட சார் இப்ப மாநில அளவில் வந்து 17 ஏஜ் உள்ள மாணவர்கள் செலக்ஷன் ஆகி இப்ப போறதுக்கு தயாராக இருக்காங்க. அதே மாதிரி கொக்கோ விளையாட்டிலும் மாநில அளவில் கலந்துக்கிறதுக்கு என் பள்ளி மாணவர்கள் தயாராக இருந்துருக்காங்க. அதோட சிறப்பாக என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய தொடக்கப்பள்ளியில் வந்து பாத்தீங்கன்னாக்க 105 தொடக்கப்பள்ளியில் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில பள்ளிக்கு இணையா எங்களுடைய ஆசிரியர் வந்து நல்லா பண்ணி இது பண்றாங்க. அத்தோட இந்த வயசுலேயே வந்து நாங்கள் இணைய வழியில என்னென்ன அந்த 105 மாணவர்களுக்கு தேவைப்படுதோ அதை பூராமே தெளிவாகவே இணைய வழியிலே நாங்களே வந்து ஸ்மார்ட் கிளாஸ் மாதிரி வச்சு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய முன்னேற்றத்துக்கும் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கும் நாங்கள் தயார்.
1: சிறப்புங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பான விஷயங்களை சொன்னீங்க. பாப்பா அப்போது நம்ம பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க ஏதோ தயாரிப்போட வந்திருக்காங்க.
0: தொடக்கப்பள்ளி மாணவியோட ஒரு சின்ன ஒரு சொற்பொழிவு, ஆங்கில சொற்பொழிவு,
1: ஆங்கிலத்துல பேச போறேங்க. வணக்கம், உங்க பேர் என்ன?
2: உங்க பேர்
1: தேஜஸ்ரீ. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தேஜஸ் அப்படின்னா ரொம்ப பிரகாசமா, சூரியன் இருக்காருல்ல அவருக்கு பேர் தான் தேஜஸ். அப்படின்னு அவ்வளவு பவர். அப்ப நீங்க அவ்வளவு பவரா இருக்கீங்களா? என்ன சொல்ல போறீங்க?
2: இங்கிலீஷ் பேஜ் சொல்ல போறேன்.
0: கேட்போம்.
2: Good morning to my respected teachers and my dear friends. Today I am being happy to speak about my school. My school name is Swami Vivekananda Primary School. It is located in Silukuvarapatti. Our school has a large building with spacious classrooms. My school is my second home. It is a wonderful place where I learn new things every single day. My teachers are kind. Supportive and teachers, volleyball lessons with great care. Our school conducts many events like sports day, ஆனுவல்

0: ஆட்சி பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூட் தான். தேங்க் யூ.
1: சூப்பர், நல்லா பேசிட்டீங்களே. நீங்க இன்னும் நிறைய பேசுவீங்களா? அது மாதிரி பேசுவீங்க. ஆனா நேரம் இல்ல, பின்னாடி வர பேரு பாட்டு பாடணும். அவன்கிட்ட பாடல் கேட்டுருமா? என்ன பாட்டு பாட போறீங்க நீங்களாம்? உங்க பேர் என்ன?
0: மித்ராஸ்ரீ. நீவே? ஸ்ரீனிவாஸ். கணிதா? நோ போயா.
1: சரி, பாடல் பாடிடலாமா? பாடுங்க.
2: Books open, why have I no day?

0: நல்லா பாடிட்டீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என்ன
0: சொல்ல போறீங்க? திருக்குறள். எத்தனை திருக்குறள் சொல்ல போறீங்க? 50 திருக்குறள் சொல்லுவீங்களா? நான் 50 கேக்குற மாதிரி இல்லையே, ஏதோ ஒரு திருக்குறள் சொல்றீங்களா? சரி சொல்லுங்க.
1: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலர் கட்டதெல்லாம் பயணங்கள் வாழறுவர் நட்டால் தளர் மலர் வேண்டுதான் சென்றது யாரும் இரும்ப இலக்கே இருவனையும் சேரார் கொண்டுட்டால் ஒரு வாய்ப்பு இருந்தார்.
0: இந்த பாப்பாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல, அவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் கூட இப்ப நமக்கு வந்து ஒரு பாடல் சிதம்பரம் கேட்கக்கூடிய நேரம் கேட்டுட்டு வந்துடலாமா?
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: ஒரே யோசனையில உட்காந்துருக்கீங்க?
7: நம்ம பிள்ளைகளை எந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்.
6: இல்ல, என்னங்க யோசிக்க வேண்டியிருக்கு? கிராமப்புற மக்களோட முன்னேற்றத்துக்காகவும் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவே இருக்கவே இருக்கு.
8: சிலுக்குவார்பட்டியில இருக்கிற சுவாமி விவேகானந்தா மேல்நிலை பள்ளி,
6: தொடக்கப்பள்ளி முதல் மேல்நிலை பள்ளி வரை இருக்குங்க. நல்ல ஒழுக்கம், நல்ல கல்வி இதெல்லாம் சொல்லித்தராங்க. இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? சுவாமி விவேகானந்தா மேல்நிலை பள்ளி,
7: சிலுக்குவார்பட்டி.
9: கோடை பண்பலை 100.5 நேர்கள் இணைந்திருப்பது ஜூனியர் எக்ஸ்பிரஸ். வழங்கிக் கொண்டிருப்போர் சுவாமி விவேகானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல், சில்க்வார்பட்டி.
6: ஒரே யோசனையில உட்காந்துருக்கீங்க?
7: நம்ம பிள்ளைகளை எந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்.
6: இல்ல, என்னங்க யோசிக்க வேண்டியிருக்கு? கிராமப்புற மக்களோட முன்னேற்றத்துக்காகவும் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவே இருக்கவே இருக்கு.
8: சில்க்வார்பட்டியில இருக்கிற சுவாமி விவேகானந்தா மேல்நிலை பள்ளி,
6: தொடக்கப்பள்ளி முதல் மேல்நிலை பள்ளி வரை இருக்குங்க. நல்ல ஒழுக்கம், நல்ல கல்வி இதெல்லாம் சொல்லித்தராங்க. இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? சுவாமி விவேகானந்தா மேல்நிலை பள்ளி,
7: சில்க்வார்பட்டி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: ஒரே யோசனையில உட்காந்துருக்கீங்க.
4: நம்ம பிள்ளைகள எந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கலான்னு யோசிச்சுட்டே இருக்கேன்.
3: இல்ல, என்னங்க யோசிக்க வேண்டியிருக்கு? கிராமப்புற மக்களோட முன்னேற்றத்துக்காகவும் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவே இருக்கவே இருக்கு.
5: சிலுக்குவார்பட்டியில இருக்கிற சுவாமி விவேகானந்தா மேல்நிலை பள்ளி,
3: தொடக்கப்பள்ளி முதல் மேல்நிலை பள்ளி வரை இருக்குங்க. நல்ல ஒழுக்கம், நல்ல கல்வி இதெல்லாம் சொல்லித்தராங்க. இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? சுவாமி விவேகானந்தா மேல்நிலை பள்ளி,
4: சிலுக்குவார்பட்டி.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.
7: நம்பிக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 ஜூனியர் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் சிலுக்குவார்பட்டி சுவாமி விவேகானந்தா கல்வி நிறுவன வளாகத்தில் இருக்கோம். ரொம்ப உற்சாகத்தோட மாணவர்கள் இருக்காங்க. நம்மளோட பேசுவதற்காக ஒரு ஆசிரியர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: வணக்கம், என்னுடைய பெயர் எஸ் பி விஜயலட்சுமி, அறிவியல் பட்டதாரி ஆசிரியரா. கடந்த 25 ஆண்டுகளாக இந்த பள்ளியில் பணிபுரிந்து வருகிறேன்.
7: சிறப்புங்கம்மா, நல்ல அறிவியல் சார்ந்த நுட்பங்கள் எல்லாம் சொல்லி தரீங்க மாணவர்களுக்கு.
8: என் பள்ளியின் அறிவியல் சாதனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கோடை பண்பலை மேதலுக்கு வணக்கம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எனும் வள்ளுவன் வாக்கிருக்கிறாங்க. ஆசிரியர் கற்றுக் கொடுப்பதை ஆராய்ந்து கற்கும் வல்லமை படைத்தவர்கள் என் மாணவர்கள். என் மாணவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கிறது. அதற்கான வாய்ப்பாக நாங்கள் அமைத்துக் கொடுப்பதுதான் அறிவியல் கண்காட்சி. என் பள்ளியில் ஆண்டுதோறும் ஆரவாரமாக ஒரு திருவிழா போல கோலாகலமாக அறிவியல் கண்காட்சி நடத்தப்படுகிறது. மாணவர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்துவதில் பெருமை கொள்கிறார்கள். அவற்றில் சிறந்த படைப்புகளை கண்டறிந்து பரிசுகள் வழங்கி பெருமைப்படுத்துகிறார் எங்கள் பள்ளி செயலர் ஐயா அவர்கள். மேலும் தமிழக அரசின் எஸ்இடிசி எனும் ஸ்கூல் இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டிற்கும் என் மாணவர்கள் மிக சிறந்த பங்களிப்பு அளித்துள்ளனர். கடந்த 2022 மாவட்ட அளவிலான செயல் திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளில் எமது பள்ளியும் ஒன்று என்பதை சொல்லிக் கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். தற்போது இந்த ஆண்டு நடைபெற இருக்கும் NCST தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் கலந்து கொள்ள எமது பள்ளியில் 10ஆம் வகுப்பு மயிலும் மாணவர்கள் காமேஸ்வரன் மற்றும் முகேஷ்குமார் இருவரும் களமிறங்கியிருக்கின்றனர் என்பதை இத்தருணத்தில் பெருமையோடு குறிப்பிடுகிறேன்.
7: ரொம்ப சிறப்புமா, நல்ல நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. கண்ணா வணக்கம், உங்க பேர் என்ன?
9: நிவேஷ்.
7: நிவேஷ், என்ன சொல்ல போறீங்க?
9: இளையாரை பத்தி பேச
7: போறீங்க, பேசுங்க கேப்போம்.
9: அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 21ஆம் நூற்றாண்டு மிக வேகமாக மாறி வருகிறது. ஒரு காலத்தில் டிகிரி சான்றிதழ் இருந்தால் மட்டுமே வேலை என்ற நிலை இருந்தது. ஆனால் இன்று உன்னிடம் என்ன திறமை இருக்கிறது என்றுதான் இந்த உலகம் கேட்கிறது. இன்றைய டிஜிட்டல் உலகில் வெறும் படிப்பு மட்டும் போதாது, அதோடு சேர்த்து கம்ப்யூட்டர் அறிவையும் தைரியமாக பேசும் திறமையும் வளர்த்து கொள்ள வேண்டும். மொபைல் போனில் கேம்ஸ் விளையாடியும் வீடியோக்கள் பார்த்தும் தம் நேரத்தை வீணடிக்க கூடாது.
7: நீங்க பாப்பீங்களா கேம்ஸ் எல்லாம்? பொய் சொல்லக்கூடாது, வீட்டுல கேம்ஸ் பாப்பீங்க தானே? பாக்க மாட்டீங்க. ரொம்ப சிறப்பு கண்ணா, உங்க பேர் என்ன சொன்னீங்க?
9: நிவேஷ்.
7: நிவேஷ், எத்தனாவது படிக்கிறீங்க?
9: 5ஆம் வகுப்பு.
7: 5ஆம் வகுப்பு, சிறப்பு. யா, ரொம்ப நல்லா பண்ணுங்க, கிளாப் பண்ணிடுவோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
10: அன்புசெல்வி.
7: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
10: கள்ளவட்டில இருந்து.
7: எத்தனாவது படிக்கிறீங்க?
10: 8th ஸ்டாண்டர்ட்.
7: என்ன சொல்ல போய்?
10: கண்ணதாசன் பத்தி கவிதை பேசுறேன். சிறுகுடல் பட்டியில் பிறந்த முத்தையா, நீ என்றும் தமிழ்நாட்டின் சிறந்த சொத்தையா. பள்ளி படிப்பு என்பது உனக்கு கைகூடவில்லை, மாநில அளவில் நீ எழுதாத துறைகளே இல்லை. பிறப்பு முதல் இறப்பு வரை இன்றும் உன் பாட்டுத்தான், அதனால் நடப்பது இங்கு என்றும் உன் இசை ஆற்றித்தான். கடவுளின் பெருமையை கலனிற்கு சொல்லவும் உன் பாட்டு, தாய் தந்தையர் மேன்மையை தரனிற்கு உணர்த்தவும் உன் பாட்டு, பிறக்கும் குழந்தையின் தாளாட்டிற்கும் உன் பாட்டு, உழைக்கும் தொழிலாளியின் இலைப்பாறவும் உன் பாட்டு, கலை நீ உழவர்கள் களைப்பு தீரவும் உன் பாட்டு, ஏழைகள் வாழ்வில் சோர்வு நீங்கிடவும் உன் பாட்டு, மாணவர்கள் அறிவை மாண்புற வளர்த்திடவும் உன் பாட்டு, சேரமான் காதலில் காதல் ரசம் சொக்க வைத்தாய், ஆட்டனைத்தி ஆதி மந்தியில் செந்தமிழாய் சொக்க வைத்தாய். அர்த்தமுள்ள இந்து மதம் ஒரு வரலாறு படைத்தது, அது இந்து மதத்தின் புனிதத்தை உலகுக்கு உரைத்தது. கிறிஸ்துவின் வரலாற்றை கவிதையாக வடித்த நூல் இயேசு காவியம்.

0: கீதையின் 18 அத்தியாயங்களை 18 வரிகளில் அமைத்த நூல் பகவத்கீதை. சமுதாய சிந்தனை கொண்ட புகழ்பெற்ற புதி நம் சிவப்புக்கள் முப்புத்தி. உன் சுய சரிதையும் வாழ்க்கை அனுபவங்களும் வனவாசம். உன் கவிதை வரிகளால் தரணியில் தடம் பிடித்தாய். இன்றும் வரலாற்றில் நிரந்தர இடம் பிடித்தாய். நீ நிரந்தரமானவன், அழிவதில்லை. உனக்கு எந்த நாளும் மரணம் இல்லை. நன்றி.
1: நல்லா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். வாங்க, உங்க பேர் என்ன?
0: மோ திவ்யா சார்.
1: திவ்யா, எத்தனாவது படிக்கிறீங்க?
0: 9ஆம் வகுப்பு.
1: 9ஆம் வகுப்பு, என்ன சொல்ல போறீங்க?
0: சுதந்திர தினத்தை பத்தி பேசுறோம். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகிம்சை வழியில் காந்தியும் ஆயுதமே நேதாஜியும் எழுதுகொள் கொண்ட பாரதியும் வீரம் அங்கையாய் வேலநாத்தியாரும் கப்பலோட்டி வாவுசியும் கப்பம் கட்ட மறுத்த கட்டபொம்மும் கொடி ஏந்தி குமரனும் எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தாலும் பிறந்த சுதந்திரம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 15 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இந்திய திருநாடு 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. நமது சுதந்திரமானது எளிதாக கிடைக்கவில்லை. உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் கிடைத்தது. அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு இருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால். 17ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்தியா 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டிருந்தது. அப்போதுதான் ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயர் வியாபாரம் செய்ய வந்தனர். அவர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சியை செயல்படுத்தி ஒவ்வொரு சமஸ்தானங்களையும் தன் வசமாக்கினார். 19 தண்ணி விட்டா வளர்த்தோம் சார் விவசாயி, பயிரை கண்ணீரால் வளர்த்தோம் என்ற மகாவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப பல வீரர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தனர். சுதந்திர போராட்டத்தில் பால கங்காதர திலகர், மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், ராணி லக்ஷ்மி பாய், ராணி வேலுநாத்தியார், பாரதியார், கட்டபொம்மன், வாவுசி, வாஞ்சிநாத் போன்ற பல தலைவர்களும் வீரர்களும் மிக முக்கிய பங்காற்றியுள்ளார்கள். பலர் தங்கள் இன்னுயிரை நாட்டிற்காக நீண்டார்கள். நன்றி.
1: நன்றி, அவ்வளவுதான் முடிச்சீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. வணக்கம், உங்க பேர் என்ன? மித்ராஸ்ரீ. என்ன
2: சொல்ல போறீங்க? சொல்லுங்க. It has given me, but naturally and made me what I am today. India is a land of unity in diversity. People of different religions, language and cultures live together in peace and harmony. I love the green fields, high mountains, flowing rivers and golden dresses of my country. It's a taste, festival and traditions make it truly special. Thank you.
1: Unga oru special enna festival la? தெரியலையா? சரி, ரொம்ப சந்தோஷம். வணக்கம் தம்பி. வாங்க, உங்க பேர் என்ன?
3: என்ன
1: படிக்கிறீங்க?
3: 7th ஸ்டாண்டர்ட்.
1: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: சிலுக்குவார்பட்டி.
1: சிலுக்குவார்பட்டி தான். சிலுக்குவார்பட்டினா அந்த ஊருக்கு பேர் வந்து தெரியுமா? தெரியலையா? சரி, நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு போறதுக்குலாம் எனக்கு கேட்டு சொல்லுவாங்க. சரியா, இப்ப என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க, கேட்போம்.
3: தக்கார்த்தார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். ஞானம் கருதி நம் கை கூடும் காலம் கருதி இதத்தார் செய்யும். என்பில் அதனை வேல் போல காயமே, அன்பில் அதனை அறம். தேரில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாறல மற்றவை. பணிவுடைய நிச்சல நாதல் ஒருவருக்கு அணியல மற்ற பிற. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவந்தட்டு. எப்பொருள் யார் யார் வாய்க்கும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகவும் நாடி மிக்க குழல். செய்யாமல் செய்த உதவிக்கு வயகம் வானகம் ஆற்றல் அறிந்து.
1: ரொம்ப நிறைய நல்லா சொல்லி இருக்கீங்க. நிறைய திருக்குறள் படிக்க தெரியுமா? சரி சரி, ரொம்ப நிறைய கேட்போம், அடுத்தடுத்து பேசுவோம். அதற்கு முன்பாக கோடை பண்பலை வானொலி 100.5 இருந்து இப்பொழுது
4: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: கோடை பண்பலை 100.5 ஜூனியர் எக்ஸ்பிரஸ் வழங்கியோர் சுவாமி விவேகானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல் சில்க்வார்பட்டி.
1: தொடக்கப்பள்ளி முதல் மேல்நிலைப்பள்ளி வரை இருக்குங்க, நல்ல ஒழுக்கம், நல்ல கல்வி இதெல்லாம் சொல்லித்தராங்க சுவாமி விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி
2: சில்க்வார்பட்டி.
1: ஒரே யோசனையில உட்காந்துருக்கீங்க.
2: நம்ம பிள்ளைகளை எந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்.
1: இல்ல என்னங்க யோசிக்க வேண்டியிருக்கு, கிராமப்புற மக்களோட முன்னேற்றத்துக்காகவும் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவே இருக்கவே இருக்கு.
3: சிலுக்குவார்பட்டியில இருக்கிற சுவாமி விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி.
1: தொடக்கப்பள்ளி முதல் மேல்நிலைப்பள்ளி வரை இருக்குங்க, நல்ல ஒழுக்கம், நல்ல கல்வி இதெல்லாம் சொல்லித்தராங்க. இதை விட வேற என்ன வேணும் நமக்கு சுவாமி விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி
2: சில்க்வார்பட்டி.

0: கேட்டிருக்கின்றோம். கோடை பண்பலை வானொலி 100.5 ஜூனியர் எக்ஸ்பிரஸ். இன்று சுவாமி விவேகானந்தா வித்யாலயா கல்வி நிறுவனங்கள் சில்குவார்பட்டி வளாகத்தில் இருந்திருக்கு. நிறைய மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்காக தயாராக இருக்காங்க. அவங்களோட பேசுவதற்காக ஒரு ஆசிரியை வந்திருக்காங்க. வணக்கம், உங்க பேர்?
1: என்னுடைய பெயர் ராதா. நான் இங்க ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் பணியாற்றி வருகிறேன். நான் எங்க பள்ளியின் வரலாற்று சாதனைகளை கூற வந்துள்ளேன். பண்பலை நேயர்களுக்கு எனது காலை வணக்கம். நூற்றாண்டுகளை கடந்து கல்வி சேவை புரிந்து வரும் எமது பள்ளியின் சாதனைகள் அளவிட முடியாதவை. எம் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு துறைகளிலும் சிறப்பாக பணியாற்றி நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்த்து வருகின்றனர். குறிப்பாக எம் பள்ளியின் முன்னாள் மாணவி திருமதி அனிதா அவர்கள் தற்போது நீலகிரி மாவட்டத்தில் துணை ஆட்சியராக பணியாற்றி வருகிறார் என்பதை இந்நேரத்தில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எமது பள்ளி 2008 முதல் தற்போது வரை 10 மற்றும் 12 வகுப்பு அரசு பொது தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களுடன் 100% தேர்ச்சி பெற்று வருகின்றது. 2008 மற்றும் 10 ஆண்டுகளில் தமிழக அரசின் மாநில அளவிலான பேச்சு போட்டியில் வெற்றி பெற்று அன்றைய உள்ளாட்சித்துறை மற்றும் துணை முதல்வராக இருந்த திரு MK ஸ்டாலின் ஐயா அவர்களிடம் எம் பள்ளி பரிசு பெற்றது. 2012 ஆம் ஆண்டு ஜனவரி 31 நாளில் அன்றைய முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியில் தொழில்துறை அமைச்சராக இருந்த திரு சின்னையா அவர்களிடம் மாநில அளவில் நடைபெற்ற கவிதை போட்டியில் முதலிடம் பெற்று பரிசு பெற்றது. தற்போது 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு ஆலமரமாக விளங்குகிறது எமது சுவாமி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி. மாணவர்களுக்கு ஒழுக்கத்தையும் கல்வியையும் தந்து பலமான எதிர்காலத்தை உருவாக்கி தருகின்றோம். தொடர்ந்து நல் ஆதரவு நல்கி வரும் பெற்றோர்கள், பொதுமக்கள், முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் எமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளை கூறி

0: கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: திவ்யஸ்ரீ.
1: என்ன
2: பண்ண
1: போறீங்க?
2: என்ன
1: சொல்ல போறீங்க?

0: பயமா இருக்கா? புலி வந்துச்சாங்க, புலி எல்லாம் வரலையே. புலி வந்தாதானே பயப்படும்.
1: மாடு
0: என்ன மாடு ஆட்டுக்குட்டி மாதிரி கத்துதா ஐயா மாறி போச்சு. நீ என்ன சொல்ல போறங்கண்ணா? சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அவ்வளவுதான். சரி, தம்பிங்க எல்லாம் ஏதோ என்ன சொல்றது, வில்லிசை பாடுவதற்காக தயாராக வந்திருக்காங்க. அந்த வில்லிசையை கேட்டுடலாம். என்ன பாட உங்க யாரு, நீங்க யார் யார் வந்திருக்கீங்க? வா தம்பி, உங்க பேர் என்ன?
1: என் பெயர் எஸ் ராகுல். நாங்க வந்து உச்சனம்பட்டில இருந்து.
0: உச்சனம்பட்டி இங்க இருந்து எவ்வளவு தூரம்?
1: 3 கிலோமீட்டர்.
0: உங்க பேரு?
1: என் பேர் சபரிஹாசன்.
0: என்ன பாடல் பாட
1: போறீங்க? கரத்தனை யானை முகத்தனை நித்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை யானை குழுந்தனை.
0: உட்கார்ந்து பாட போறீங்களா? சரி, உட்கார்ந்துங்க, உட்கார்ந்தே பாடுங்க.
1: வந்தனத்தாம் என்று சொல்லியே சிந்தியை பாட ஆமா, சிந்தியை பாட ஆமாம் பந்தருள்வாய் காலை மகளே. வந்தனத்தாம் என்று சொல்லியே சிந்தியை பாட ஆமாம், சிந்தியை பாட ஆமாம் பந்தருள்வாய் காலை மகளே. சரி, வில்லு பாட்டு பாத்திருவோமா? பாடிடுவோமா?

0: போனா பொண்டு தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. யாரும் ஊரே யாவரும் கேளி என்று சொன்னவன் தமிழனடா. யாரும் ஊரே யாவரும் கேளி என்று சொன்னவன் தமிழனடா.
1: அம்மா சரி, இப்ப தமிழனோட பாரம்பரிய விளையாட்டை பத்தி பாடிடுவோமா?
0: பாடிடுவோமா? தமிழனோட கிளி விளையாட்டு கிரிக்கெட்டாக மாறிடுச்சு, எங்களோட சடுகுடு ஆட்டம் கபடியாக மாறிடுச்சு. தமிழனோட கிளி விளையாட்டு கிரிக்கெட்டாக மாறிடுச்சு, எங்களோட சடுகுடு ஆட்டம் கபடியாக மாறிடுச்சு.
1: உண்மைதானே?
0: காக்கையும் குருவியும் எங்க ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம். காக்கையும் குருவியும் எங்க ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம். பந்தாரை வாழ வைக்கும் செந்தமிழ் நாடுதாங்க, பந்தாரை வாழ வைக்கும் செந்தமிழ் நாடுதாங்க.
1: சரி குரு, நமக்கெல்லாம் சோறு போற விவசாயத்தை பத்தி பாடிடுவோமா?
0: பாடிடுவோமா? ஏறு கட்டவும் பாட்டு உண்டு, ஏத்தம் இறக்கவும் பாட்டு உண்டு, நாத்து நடவும் பாட்டு உண்டு, பாட்டில் நல்ல பொருளும் உண்டு. ஏறு கட்டவும் பாட்டு உண்டு, ஏத்தம் இறக்கவும் பாட்டு உண்டு, நாத்து நடவும் பாட்டு உண்டு, பாட்டில் நல்ல பொருளும் உண்டு. மொழிக்கெல்லாம் தாய்மொழியாம் உலகில் சிறந்தது செம்மொழியாம், மொழிக்கெல்லாம் தாய்மொழியாம் உலகில் சிறந்தது செம்மொழியாம். சங்க இலக்கியம் கொண்டவளாம் என்றும் இளமையானவளாம், சங்க இலக்கியம் கொண்டவளாம் என்றும் இளமையானவளாம்.
2: சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு, ரொம்ப நல்ல ஒரு வில்லிசையில தமிழை பத்தியும் தமிழனுடைய மரபை பத்தியும் சிறப்பா சொன்னீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: தீபிகா.
2: நான் வேகமா சொல்லவும் தா திமிகாவும் ஆட்டம் ஆட போறீங்களோ? சரி, என்ன சொல்ல போறீங்க?
3: பழமொழி, விடுகதைகள், புதறிவு.
2: யார்கிட்ட கேட்க போறீங்க?

0: உங்ககிட்ட கேட்கக்கூடாது, பக்கத்துல இருக்கவங்க கேட்டுருங்க. உங்க பேர்
1: என்னாக
0: வந்து பதில் சொல்லுவாங்க.
1: பழமொழிகள், சிறுதுளி பெருவெல்லம், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, கொன்றுபட்டால் உண்டு வாழ்த்து, கற்றவர் கையளவு கல்லாதது உலகல், விடுகதைகள், உயிரில்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன, தராசு, தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான் அவன் யார், தொலைபேசி, பிடுங்கலாம் ஆனால் நட முடியாது அது என்ன, முடி, தாகத்தின் தீர்வு மேகத்தின் நண்பன் அவன் யார், மலை, பொது அறிவுகள், மனித உடலில் உள்ள மொத்த எலும்புகள், 206 உலக சுற்றுச்சூழல் தினம் June 5 உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல், இந்தியாவின் தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர்.
0: ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு, நல்லா சொன்னீங்க. வணக்கம் குட்டி, உங்க பேர் என்ன?
2: சாய் மித்ரா.
0: சாய் மித்ரா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: சில்குவார்பட்டி.
0: சில்குவார்பட்டி தானா? உங்க பேர் என்ன? பிரதீக்ஷா.
2: பிரதீக்ஷா.
0: பிரதீக்ஷா. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: சில்குவார்பட்டி.
0: சில்குவார்பட்டி தான். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்ல போறீங்க?
2: அனைவருக்கும் வணக்கம்.

0: வந்து அன்று வந்து மில்க் துணித்தல் எங்கள் வடியம்மா வேர்வை சிந்தி உழைக்கு நமக்கு வெற்றி என்று நிச்சயமா அப்துல் கனவே அன்பா நரவ ஓம் கற்றல் கல்வி ஆற்றல் கொண்டு நான்
1: சிறப்பு ரொம்ப நல்லா பாடுறீங்க உங்களுக்கு கிளாப் பண்ணிடலாம் உங்க பேர்
0: என்ன
1: என்ன சொல்லுறீங்க
2: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்
3: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: அணிந்திருக்கின்றோம். கோடை பண்பலை வானொலி 100.5 இன்றைக்கு ஜூனியர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் சிறுக்குவார்பட்டி சுவாமி விவேகானந்தா கல்வி நிறுவன வளாகத்துல இருக்கிறோம். இங்க உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி இந்த ரெண்டுமே இருக்குது. இப்போ ஒரு மாணவர் நம்மளோட வந்திருக்காரு, அவர்கிட்ட என்ன கேட்கலாம்? உங்க பேர் என்ன?
1: முகிலன்.
0: முகிலன், சாப்பிட்டீங்களா காலைல?
1: சாப்பிட்டேன்.
0: சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு.
1: அது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும்.
0: அப்படிதான் இருக்கும். சரி, என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு போடலாம்.
0: என்ன பாட்டு?
1: காத்தோடி காத்தானே.
0: பாடுங்க கேட்போம்.
1: காத்தோடி காத்தானே கண்ணே ஓமூச்சானே நீரோடு நீரானே ஓம் கூட மீனானே காகிதம் போல ஓமேல ஓவியம் வரையும் நகமானே மூக்குத்தி பண்ண உன்னால முத்தங்கள் வாழும் முகமான இலை மறைவில் மலர்ந்திருந்தோம் மழை தொழியா கலந்திருந்தோம்.
0: சரி, இந்த பாட்டை யார் பாடினாங்கன்னு
1: தெரியுமா? இந்த பாட்டை வந்து ஜிவி என் தலைவர் பண்ணார்.
0: உங்க தலைவரா? நான் தான் பண்ணேன்னு சொல்லணும். இப்ப இந்த பாட்டை யார் பாடினாதான் கேட்டேன் நான். அதை சொல்லி இருக்கணும். என்ன தம்பி நின்று? வணக்கம். அங்க நான் உங்க பேர் என்ன?
2: என் பேர் வாசுதேவகிருஷ்ணன்.
0: வாசுதேவகிருஷ்ணன், எத்தனாவது படிக்கிறீங்க?
2: அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் தீவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடல் எண் எழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுது ஓதுவது ஒளியேல் அவ்வியம் பேசேல் அக்கம் சுருக்கேல்.
0: அவ்வியம் பேசுறது தெரியல, என்ன சொன்னாங்க நானும் சொல்றேன். இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாதுன்றீங்களா?
2: அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு எண்ணும் எழுத்தும் கண்ணன தகம் கைப்பொருள் தண்ணின் மெய்ப்பொருள் கல்வி தீரா கோபம் போராயும் நல்லிணக்கம் உள்ளது அல்லல் படுத்தும் துண்ணிய கர்மம் எண்ணி துணி பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர மருந்து ஆயினும் இருந்தோடு உன் முற்பகல் செய்யும் பிற்பகல் பெய்யும்.
0: போதும், அதுக்கு மேல எங்க தம்பி வேற பின்னாடி அழுதுகிட்டே இருக்காரு, நான் பேசி ஆகணும். உங்க பேர் என்ன?
2: ஸ்ரீதர்ஷன்.
0: ஸ்ரீதர்ஷன், சிரிச்சுட்டே இருப்பீங்களா நீங்க? பல்லெல்லாம் தெரியுது, ரொம்ப சிரிக்கிறீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: பாஞ்சாலங்குறிச்சி.
0: பாஞ்சாலங்குறிச்சியா? பாஞ்சாலங்குறிச்சில இருந்தா வரீங்க? கட்டபொம்மன் பிறந்த ஊர்லயா?
2: என்ன வேணும் நீ கிடக்கானா நான் கிடக்கானா?
0: நீ தான் கிடக்காரு.
2: அப்புறம் நான் தானே கேட்கணும்.
0: கேளு,
2: என்ன வேணும்?
0: என்னதான்டா வேணும்?
2: காலையே வந்துருக்காம என்ன வேணும் இல்லையா?
0: என்னதான்யா வேணும்?
2: ஓ, என்ன கேட்டியா?
0: உன்னதான் கேட்டேன். ரொம்ப சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் தம்பி. உங்க பேர் என்ன?
3: பேர் காமேஸ்வரன்.
0: என்ன சொல்ல போறீங்க?
3: நான் காமராஜர் கவிதை பாட வந்திருக்கேன். விருதுநகரில் பிறந்தவரே அகிலம் போற்ற உயர்ந்தவரே விருதுகள் பல பெற்றவரே தமிழ்நாட்டின் தங்கமே ஏழைகளின் சொந்தமே பள்ளி கூடங்கள் கட்டி தந்த கண் கண்ட தெய்வமே மதிய உணவு தந்த தந்தையே கண் கண்ட தெய்வமே மீண்டும் ஒரு முறை பிறப்பாயா என்று வேண்டுகிறேன். நன்றி.
0: ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. மாணவர்கள்லாம் நிறைய என்ன சொல்றது, நிறைய திறமைகளோட இருக்காங்க. இவங்கெல்லாம் மெருகேற்ற கூட ஆசிரியர்களோட பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆசிரியர் நம்மளோட இருக்காங்க, அவட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் ஐயா, என் பேர் ஜெய குமரேசன். என்னுடைய சொந்த ஊர் வந்து பண்ணைக்காடு. தற்போது சுவாமி அந்த பள்ளியில் வந்து ஒரு 16 வந்து அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். நான் வந்து எங்கள் கல்வித்துறையில் எங்கள் பள்ளியில் வந்து விளையாட்டுத்துறையில் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்குன்னு சொல்லலான் இருக்கேன்.
0: சொல்லுங்க.
4: கோடை பன்மலை நேயர்களுக்கு நீங்கள் காலை வணக்கம். கோடை என்றால் குளிர்ச்சி. நீங்கள் எங்கள் பள்ளிக்கு வருவது

0: மகிழ்ச்சி. என் பள்ளியானது கடந்த 120 ஆண்டுகளுக்கு மேல் கல்வித்துறையில் எண்ணற்ற சாதனைகளை மேற்கொண்டு வருகின்றன. கல்வி மட்டுமல்லாமல் கல்வியோடு இணைந்து உடல் ஆரோக்கியத்திற்கு இணையாக விளையாட்டுத்துறையில் எண்ணற்ற சாதனை படைத்தனர். எமது பள்ளியின் விளையாட்டுத்துறை சாதனைகள் இதோ. 2016-2017 கல்வியாண்டும் 2018-2019 கல்வியாண்டில் பூப்பந்தாட்ட போட்டியில் மாநில அளவில் முதலிடம். அது மட்டுமல்லாது 2017-2018 கல்வியாண்டில் பூப்பந்தாட்ட போட்டியில் U17 பிரிவில் 2nd இடம். அது மட்டுமல்லாது 2018-2019 கல்வியாண்டில் கோகோ போட்டியில் மாவட்ட அளவில் U17 பிரிவில் வெற்றி பெற்று மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றது நம் அணி. நம் பள்ளி முன்னாள் மாணவர்கள் அருண்குமார், ராஜவாண்டி, தருண்குமார், திவாகர், கஜ்ரேசன் ஆகிய மாணவர்கள் பூப்பந்தாட்ட போட்டியில் தேசிய அளவில் இடம்பெற்று நம் பள்ளிக்கு வரலாற்று சாதனை படைத்தனர். அனைத்திற்கும் சிகரம் அடைந்தது போல் இந்த 2026-2027 கல்வியாண்டில் U17 ஆண்கள் பிரிவில் பூப்பந்தாட்டம், கோகோ ஆகிய இரு அணிகளும் மாவட்ட அளவிலும் முதலிடம் பெற்று மாநில போட்டிகளுக்கு தயார் நிலையில் உள்ளன. இந்த முறையும் எம் பள்ளி மாணவர்கள் வெற்றி பெறுவது உறுதி என்று உறுதியளித்து இறுதியாக, வென்றவனும் தோற்றவனும் வரலாற்றில் பக்கங்கள் உண்டு, ஆனால் விமர்சித்தவர்க்கும் வேடிக்கை பார்த்தவர்க்கும் ஒரு வரி கூட கிடையாது, நாம் அனைவரும் சாதிக்க பிறந்தவர்கள் என்ற எண்ணத்தோடு வெற்றியை நோக்கி பயணிப்போம், சாதனையாளர்களாக மாறுவோம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த எம் பள்ளிக்கும் எனது குரலை உலகெங்கும் அலைவரிசையாய் அலங்கரித்து எடுத்துச் சென்ற கோடை பன்மலை 100.5 பணியாற்றிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்,
1: சிறப்பங்க.
0: அனைவருக்கும் இனிய ஆசிரியர் நல்வாழ்த்துக்கள்.
1: சிறப்பங்க, சிறப்பங்க, மிக நல்ல மகிழ்ச்சியாக சொன்னீங்க. தொடர்ந்து நம்ம மாணவ கண்மணிகளுடைய திறமைகளை கேட்கலாம். அதற்கு முன்பாக கோடை பன்மலை வானொலி 100.5
2: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: அமைந்திருக்கின்றோம். கோடை பண்பலை வானொலி 100.5 ஜூனியர் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் சில்குவார்பட்டி சுவாமி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி வளாகத்திலிருந்து நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கு. வணக்கம் தம்பி, சிரிச்சுக்கிட்டே இருக்க, அப்படி உங்க பேர் என்ன?
1: பா வருண்வியா.
0: பா வருண்வியா, என்ன சொல்ல போறீங்க?
1: இளையோர் திறனை பத்தி பாட போறேன்.
0: பாடுங்க.
1: பாட வந்தேன் இளையோரின் திறமையத்தான் நானும், பாட பாட மாலாது சொல்லி புட்ட நானும், கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கலான்னு தோணும், கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கலான்னு தோணும்.
0: ஆமா தம்பி, அப்படிதான் இருக்கு, கேட்கலான்னு தோணுது, ஆனா நேரம் இல்லாதனால நம்ம அடுத்த நேரம் செஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: பா தசன் பாண்டி.
0: நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: மிமிக்ரி.
0: மிமிக்ரி என்ன சொல்ல போறீங்க? எப்படி மிமிக்ரி பண்ண போறீங்க?
1: விலங்கு மாதிரி பண்ணுவேன்.

0: போதும். தம்பி வணக்கம், உங்க பேர் என்ன?
1: மு முகேஷ்குமார்.
0: மு முகேஷ் என்ன சொல்ல
1: போறீங்க? காமராஜர் பற்றி பாட போறோம்.
0: பாடுங்க. தம்பியம்மா, உங்க பேர் என்ன?
2: ராலோகேஷ்.
0: நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: கொடைரோடு.
0: கொடைரோடு. நீங்க?
1: பல்லப்பட்டி.
0: சரி, பாடுங்க.
3: கர்ம சீடரே, தர்ம சீடரே,

0: அமராஜரே, மனித நேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே, தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே, ராஜனுக்கும் ராஜன் நம் காமராஜரே.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு, ரொம்ப நல்லா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் என்ன? நீ
2: என்ன சொல்றீங்க? என்பது சீக்கிரர் பாம்பை வெடிக்கடிக்க போது சூரியனை விட 10 டிகிரி செல்சியஸ் அதிக அளவு வெப்பத்தை உருவாக்கோடு ஒரு நாடை அங்கு இருக்கும் மக்களை அழிப்பதோடு அது 200 ஆண்டுகளாக மரம் செடி கொடி மனிதர்கள் வாழ ஏற்றம் இல்லாத நாடாக மாறிவிடும்.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு, நன்றி கண்ணா. வணக்கம், உங்க பேர் என்ன?
3: என் பெயர் ஈ சசிதர். நான் 6ஆம் வகுப்பு இ பிரிவு படிக்கின்றேன். நான் மரத்தை பற்றி பேச வந்துள்ளேன். மரம் என்றால் என்ன? மரம் என்பது நம் வாழ்க்கைக்கு முக்கியத்துவமாக உள்ளது. மரம் இல்லை என்றால் நம் இல்லை. நம் விடும் கார்பன் டை ஆக்சைடு என்கிற காற்றை அது ஈர்த்து கொண்டு நமக்கு ஆக்சிஜன் என்ற காற்றை நமக்கு கொடுக்கிறது. நமக்கு பழம் நிழல் கொடுக்கிறது.
1: சிறப்பு, ரொம்ப நல்லா சொன்னீங்க. நிகழ்ச்சியில நிறைவான தருணம். இப்ப ரெண்டு பேரும் பாட்டு படம் வந்திருக்கீங்களா? என்ன பாட்டு படம் பாருங்க? அம்மாவை பத்தி படம். உங்க பேர் என்ன?
4: என் பேர் கா விஜயதர்ஷினி.
1: நீங்க எந்த ஊர்ல இருந்தா?
4: நான் சிங்கம்பட்டியில இருந்து.
1: சிங்கம்பட்டி? நீங்க?
4: ஜெய் சுபஸ்ரீ, சிங்கம்பட்டியில இருந்து.
1: எதனால படிக்கும்?
4: 9th A section படி.
5: நானும் 9th A.
1: பாடுங்க, கேட்போம்.
6: அறிந்தாரோ நானே பாட கண்ணுறங்கி
1: சிறப்பு சிறப்பு, ரொம்ப நல்லா பாடுனீங்க. உனக்கு உங்க பேர் சொல்லுங்க.
7: என்ன
1: பண்ண
7: போறீங்க?
1: பாடுங்க.
7: ஏமில்லை இனி ஆடி மயந்தமில்லை, நம் காலம் கூடி போட்டு கண்ணீர் மிச்சமில்லையே, நம் காலம் மாறி போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை எங்கும் என்றும் நம் திக்கல் உண்டா.
1: நல்ல ஒரு சிறந்த பாடகர் அவர் நினைக்கிறேன். கையெல்லாம் அசைச்சு நல்லா பாருங்க. உனக்கு உங்க பேர்
7: என்ன?
1: உங்க பேர் என்ன? உங்க பேரு? உங்க பேரு? உங்க பேரு? உங்க பேரு?
7: பிரதீஷா.
1: உங்க பேரு?
7: சிந்தனை.
1: சேர்ந்து என்ன பாட்டு பாட போறீங்க? பாடுங்க. முளப்பறி பாட்டு.

0: ரொம்ப சிறப்பு பாட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. நிகழ்ச்சியுடைய நிறைவான தருணத்துக்கு வந்துடும். இப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து நமக்கு சிறப்பாக வடிவமைத்து கொடுத்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவரிடம் ஐயா வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக கோடை பொன்பொலை வானொலியிடம் வந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி தொகுப்பாராகிய உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எமது பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா சிலுக்குவார்வெட்டி கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியானது 1900 துவங்கப்பட்டது. வெறும் 20 மாணவர்களுடன் தொடக்க புள்ளியாக தொடங்கப்பட்டு தற்போது உயர்நிலைப் பள்ளியாகவும் மேல்நிலைப் பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட்டு சுமார் 1050 மாணவர்கள் 30 ஆசிரியர்களுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கிராமப்புறத்தில் அமைந்துள்ள இப்பள்ளியில் பயிலும் குழந்தைகளுடைய 99% பேர் வந்து விவசாய கூலிகள் வேலை செய்பவர்களுடைய பெற்றோர்கள் ஆவார்கள். இவருடைய முக்கியமான தொழில் வந்து பூத்தோட்டம், பூக்கட்டுதல்ல இந்த தொழில்கள் தான் இருக்கிறாங்க. இந்த பகுதியினுடைய மல்லிகைக்கு மிகுந்த சிறப்பு உண்டு. இந்த பகுதியில வந்து 2006 முந்தைய காலகட்டத்தில் குழந்தை திருமணங்கள் அதிக அளவில் நடக்கும். காரணம், பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வந்து வெளியூர் அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு மிகுந்த தேக்கம் காட்டினாருங்க. அந்த சூழ்நிலையில இந்த பள்ளியினுடைய செயலராக திருமிகு கே சண்முக சுந்தரம் அவர்கள் பொறுப்பேற்று உயர்நிலைப் பள்ளியாகவும் மேல்நிலைப் பள்ளியாகவும் பெயரும் உயர்த்தினாங்க. அதன் காரணமாக இன்று இந்த பகுதியில இடைநிற்றல் மற்றும் குழந்தை திருமணமே இல்லாம அனைவரும் படிப்பதை காண முடிகிறது.
0: சிறப்புங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சி. நல்லபடியா நிறைய இந்த பள்ளியினால நிறைய மாணவர்களை திறமையிருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சி.
1: அது மட்டும் இல்லாம இது கிராமப்புற பள்ளியாக இருந்தாலும் படிப்புல 100% தேர்ச்சியோட, அதே மாதிரி பிளஸ் டூலையும் 100% தேர்ச்சியை பெற்று வருகிறது. நமது மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமிகு

0: துர்காமூர்த்தி அவர்களுடைய முயற்சியின் காரணமாக எமது பள்ளியை சேர்ந்த அனைத்து மாணவர்களுமே, பிளஸ் டூ முடித்த அனைத்து மாணவர்களுமே 100% உயர்கல்வி சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் எமது பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
1: சிறப்பாக வளம் வந்தது இன்றைய ஜூனியர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்களுக்கு கே.எஸ். கார்த்திக். நன்றி, வணக்கம். நேர்களை

நிறைவுக்கு வருகிறது ஜூனியர் எக்ஸ்பிரஸ். பள்ளி மாணவர்களை சந்தித்து நிலையம் திரும்புகிறார் கே எஸ் கார்த்தி. இனி நம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல, முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியிலான உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்காக் தெரிவித்துள்ளார். நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சர்க்கரை விநியோகஸ்தர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை 2000 குவிண்டால் சர்க்கரை மட்டுமே இருப்பில் வைத்திருக்க வேண்டுமென மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சென்னை அடுத்த மீஞ்சூரில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் 4800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார். பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்ட உடல்களை பாதுகாத்து வைப்பதற்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை மாநகராட்சி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் மண்டல கண்காணிப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1800 ரூபாய் குறைந்து 111600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புதுதில்லியில் வரும் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் கலந்து கொள்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1100 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போன்டியானக் இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, அன்மோல் கார்பா ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:04.
2: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இந்த நண்பகல் வேலையை இசையால் வசமாக்கி இதம் தரும் இனிய பாடல்களோடு மங்கையரின்னோடு அளவலாவும் இனிய நிகழ்ச்சியாக இது நம் கோடி பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல. வாருங்கள் சகோதரிகளே, இதுவரை நீங்கள் எந்த நேரலை நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவில்லையா? அறிமுக சகோதரியா, நீங்க 24 பங்கேற்கலாம். வழக்கமாக கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய சகோதரிகள் 24, 26, 24, 29 வாங்க. முன் இணைப்பிற்கு 0-5-4-2 இணைப்பாக இணைச்சு வாங்க. அப்போ தான் உங்களுடைய இணைப்பு நம்ம கோடை பண்பலைக்கு வரும். நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே சுப்பிரமணியம் சுரேந்தர். இனிய நண்பகல் நேர வணக்கங்கள் சகோதரிகளே. நடிக்க தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காகவே அற்புதமான வசனங்கள்லாம் காத்துட்ருக்கு. இப்போ யார் வாங்க? வணக்கம். நடிக்க தயாரா? கேளுங்க உங்களுக்கான வசனத்தை.
3: கேட்டீங்களா?
4: என்னம்மா, எத்தனை வருடங்களாக
5: ஞாபகத்துக்கு வருதுல? எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னும் வந்திருக்கானம்மா?
4: சரி,
5: இன்னும் ஒரு முறை, நிறைவா ஒரு முறை கேளுங்க.
4: நன்றிங்கம்மா.
5: இப்ப யாரு இணைப்புல? வாங்க வணக்கம்.
6: தம்பி
5: சுரேந்தர்
6: அவர்களுக்கு
5: இனிய நண்பர்கள் வணக்கம்.
6: தம்பி எப்படி
5: இருக்கீங்க? சொல்லிட்டாங்க.
6: கார்ல போய் இறங்கினாத்தான் உள்ளூர் கரகாட்டுக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான். பந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. நீ ஏர் கார்ல
4: கார்ல போனாதான் உள்ளூர் கரகாட்டக்காரங்க மிரண்டு போய் மதிப்பு
5: மூக்குல மேல வரல வைப்பாங்க.
4: வந்தாவா கார்ல போறீங்கனாதான் மதிப்பாங்க. நீ ஏறு கார்ல.
5: அவ்வளவுதான். சரிங்க, நன்றிங்க. உத்மதியம்மா.

0: இப்போ யார் இணைப்பில் அடுத்து? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் செனியம்பட்டி மாரித்தாயனார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலம்மா. உங்களுக்கான வசனம் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: கேளுங்க.
2: என்னத்தை சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சேன்னு குருட் ஆயில் ஊத்துன, இப்ப எந்த ஆயில் ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியல. ஆனா அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா, இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்ப்பா.
0: கேட்டீங்களா?
1: என்னத்த சொல்றது?
0: பெட்ரோல் விலை கூடி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன.
1: என்னத்த சொல்றது? பெட்ரோல் விலை கூடி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துனேன்,
0: இருந்தாலும் கார் வச்சிருக்கோம்னா
1: ஒரு பெருமைதான்.
0: இப்படிலாம் ஒரு பந்தா வேணும்ப்பா.
1: பந்தாவுக்காவது கார் வச்சிருப்போம், ஓட்டக்காராவது.
0: அதாவது வசனத்தையும் நானே எடுத்து கொடுத்து அதையும் நானே சொல்றேன். நன்றிங்கம்மா.
1: நன்றி சார்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால்
2: 350-5151. நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
7: வணக்கம் அன்பாதினர்களே. யூரிக் ஆசிட், அதாவது யூரிக் அமிலம் சொல்லுவாங்க, அந்த அமிலம் வந்து சுரக்கிறனால அதிகமாக சுரக்கலாம், என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு நம்ம பேசலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த யூரிக் அமிலம் அப்படின்றது வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகளிலேருந்து வரலாம். உணவுலேருந்து பியூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூரின் அதிகமாக உள்ள சில வகையான உணவுகள், அது அதிகமானா அது அசைவம், அந்த மீன் வகையான உணவுகள் இருக்குங்க இல்லையா, அது அசைவங்களில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அது இருக்கனால எல்லாருக்குமே யூரிக் ஆசிட் அவ்வளோ கூடும் அப்படின்னு கிடையாது. ஒரு சில நேரங்களில் இந்த யூரிக் அமிலம் நம்ம சாப்பிட்ற உணவுகளில் இருக்கிற யூரிக் ஆசிட் பார்த்திங்களா, அதாவது பியூரின் உள்ளதெல்லாம் கடைசி நேரங்களில் யூரிக் ஆசிட்டாக வரும். யூரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா கிட்னி மூலமாக வெளியில் போயிடும், நார்மலாகவே ஒன்றும் பிரச்சனை கொடுக்காது. ஒரு சில நேரங்களில் இந்த யூரிக் ஆசிட் லெவல் ஒன்று அதிகமாக வந்து உருவாகிறது, இல்லை நார்மலாக உருவாகுது, கிட்னி மூலமாக வெளியில் போக மாட்டுது. இந்த ஒரு காலங்களால் ரத்தத்தில் இந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும். இது என்ன தொந்தரவு கொடுக்கலாம் அப்படின்னா, வந்து ஒரு சில பேருக்கு வந்து வலிகள் வரலாம், இந்த ஜாயின்ஸில் முட்டி வலிகள் வரலாம். முக்கியமாக இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்னா, வந்து முட்டியில் இருக்கிற அந்த கால் பாதத்தில் இருக்கிற பெருவிரல் பக்கத்தில் வந்து வீக்கம், அது வலியோட கூட வருவாங்க. வலினா ரொம்ப அதிகமான வலி, சடனான ஒரு வலி வரும். ஒரு சில பேருக்கு முட்டி வலி வரும், ஒரு சில பேருக்கு வந்து அந்த கைகள் வலி வரலாம். காமனாக வர்றது பார்த்தீங்கன்னா காலில் இருக்க பெருவிரலில் வலி வரும், வலியோட கூடிய வீக்கம் வரும். இப்போ இந்த மாதிரி வீக்கம் வரப்ப நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா, வந்து வாதங்கள் இருக்கான சில டெஸ்ட்டோ, அதோட சேர்ந்து யூரிக் ஆசிட் சில டெஸ்ட்கள் எடுப்போம். யூரிக் ஆசிட் டெஸ்ட் வந்து பார்க்குறப்ப அந்த யூரிக் அமிலம் வந்து ரத்தத்தில் அதிகமாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு நார்மலாக இருக்கும், இருந்தாலும் தொந்தரவு இருந்தாலும் நாங்கள் வந்து அது வந்து கீழ்வாதம் தமிழில் சொல்லுவாங்க, இல்லைன்னா கவுட்னு சொல்லுவாங்க, கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ், கவுட் ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி வந்து வாதம், இது ஒரு வகையான வாதம்னு சொல்லுவோம். இவங்களுக்கு உடனே வலியை குறைக்கிறதா எங்களோட முக்கியமான வேலை. வலியை குறைப்போம். ஒரு சில நேரங்களில் வலி குறைஞ்சதுக்கு பிறகும் யூரிகாஸ் லெவல் அதிகமாக இருந்தால் அந்த யூரிகாஸ் லெவலை குறைக்கிற மாத்திரைகள் ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்களுக்கு எடுக்க வேண்டியது வரும். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்துருச்சு ஒரு டைம், ஓகே எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருச்சு, இனி வரக்கூடாது, வலி வரக்கூடாது, டாக்டர் உங்களுக்கு யூரிகாஸ் லெவல் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, கவுட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இனி வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சாப்பிட்ற உணவுகள் வந்து மாற்றங்கள் வரும். இதை ஓகே, இன்னும் யாராருக்கெல்லாம் வரலான்னா, மரபணுக்கள்னாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தாய் தகப்பனுக்குனாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் பருமன் அதிகமாக இருந்து இன்சுலின் சுரக்கிற தன்மைகளால், இன்சுலின் சுரக்க ரெசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, அதனாலையும் வர உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க வர்றதுக்கு வாய்ப்பு. அதிகமான சர்க்கரை அளவு உள்ள உணவுகளை, ஃப்ரூக்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அதிகமாக உள்ள உணவுகளை எடுக்கிறப்ப இந்த மாதிரி வந்து யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக சுரக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் சில வகையான மருந்து மாத்திரைகள் ருட்டீனாக சாப்பிட்ற, நம்ம வந்து இருதயத்துக்கான ரத்த குழாயில் அடைப்புகள் சாப்பிட்ற சில வகையான ஆஸ்பிரின் மாத்திரைகள், சில வகையான தயசீட் சொல்லுவாங்க, நீர் அதிகமாக போகிற சில மாத்திரைகள், இந்த மாத்திரைகள்னாலையும் ஒரு சில எல்லாருக்கும் கூட ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி சில வகையான மாத்திரைகள் எடுக்கிறாங்க கூட வரலாம். சில நேரம் கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கும் சொல்லியிருப்பாங்க, தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜில் கிட்னி வந்து சிறுநீரகம் 2 கிட்னியும் பழுதடைஞ்சிருக்கும். அப்போ என்ன ஆகும், சரியாக வந்து யூரின் வழியாக போக வேண்டிய யூரிக் ஆசிட் போகாமல் ரத்தத்தில் அதிகமாக கலந்துடும். ஸோ அதனாலையும் இந்த மாதிரி வந்து யூரிக் ஆசிட் லெவலில் அதிகமாக வாய்ப்பு. இந்த யூரிகாஸ் லெவல் வந்து அதிகமாக முட்டியில் மட்டும்தான் பாதிப்பு இருக்குமா, சார் அப்படி இல்லை, அதிகமாக சுரக்கிறனால கிட்னியில் கல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் சில நீங்கள் இருதயத்துலேயும் பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ யூரிகாஸ் லெவல்

0: அதிகமாகிட்டால் மீண்டும் வராமல் இருக்கிற உடல் பருமனை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். எதனால வந்து யூரிகாஸ் லெவல் அதிகமாக இருக்குன்னு டாக்டர்கிட்ட கேட்டும்போது கண்டுபிடிச்சிக்கணும். உணவு மாற்றங்கள்ன்றது அதிகமான வந்து சர்க்கரை உள்ள உணவு குறைக்கிறீங்க, உடல் பருமனை குறைக்கிறீங்க, மரபணுக்கள் தாய் தகப்பன பிரச்சனைகள் இருக்கா, அம்மா அப்பாக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட்டுகளை குறைச்சி உணவு பழக்கங்கள் இருந்து சில வகையான மாத்திரை நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி மருந்துகளாக எடுத்துக்கிட்டு இருக்கோமான்னு பார்க்குறீங்க. அந்த மருந்துகள் எடுத்துக்கலாம், தவிர்க்கக்கூடிய மருந்துகளானால் தவிர்க்கலாம், இல்லை ஒரு சில பேருக்கு மாற்று மருந்துகள் கொடுத்து இந்த மருந்துகள் நமக்கு கண்டிப்பாக. நானும் பயப்பட வேண்டாம், ஸோ வலி இருந்தால் நீங்கள் வந்து முறையான வைத்தியம் எடுங்க, ரொம்ப நாளைக்கு வந்து இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு, எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு, பயன்படுத்திக்க நேர்களே.
1: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
4: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
3: இது எதுக்கு?
4: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
5: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.
8: நம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். என்று நாங்களும் நடிப்போம்ல, இப்ப அடுத்து யாரு நடிக்க தயாரா இருக்கீங்க? வாங்க. வணக்கம்.
9: வணக்கம்.
8: யார் பேசுறீங்க?
9: யார்
8: பேசுறீங்க?
9: தேவதானப்பட்டிங்கிறது
8: தெரியுது, உங்க பேர் வந்து சரியா புரியல.
9: பஞ்சமால்.
8: பஞ்சமால். என்ன பண்றீங்கம்மா? எத்தனை பேர் சேர்ந்துருக்கீங்க?
10: அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்ன கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன், அத்தனையும் பொய்ய.
8: அப்படின்னா ஒரு வசனம் கொடுப்போம், வசனத்தை கேட்டுட்டு அதே மாதிரி நடிக்கணும், அதுதான் இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்ல நிகழ்ச்சியோட விதிமுறையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. சரிங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு நன்றி சகோதரி அவர்களே. இப்ப யார் இணைப்புல? வாங்க. வணக்கம்.
11: உங்களுக்கான
8: ஒரு வசனம் வருது, கேளுங்க, கேட்டுட்டு அதே மாதிரி நடிங்க.
10: அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்ன கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன், அத்தனையும் பொய்ய.
11: இன்னும் ஒரு தடவை போடுங்க.
8: இன்னும் ஒரு முறை கேளுங்க.
10: அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்ன கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன், அத்தனையும் பொய்ய.
11: அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, ஜப்பான்
8: ஜப்பான்ல
11: ஜாக்கி ஜான் கூப்பிட்டாக அமெரிக்க

0: அமெரிக்காவில் மைக்கேல் சாங்சன் கூப்பிட்டாவோ என்ன கலர் கலரா ரீல் விடுற
1: ஜனங்களே பாத்துக்குங்க. இந்த
0: ஜனங்களே பாத்துக்குங்க,
1: என்ன பண்றது அப்படியா? சரி பரவாயில்ல, அடுத்த வாரம் முயற்சி பண்ணுங்க. சரி இப்ப அடுத்து யார் வாங்க. வணக்கம், வந்துட்டீங்க பேசலாம். யாரு பேசுறீங்கம்மா? உங்களுக்காக ஒரு வசனம் வருது, கேளுங்க. நீங்க அதே மாதிரி நடிங்க.
2: செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. உன்னை தெரியும் எனக்கு, என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன் எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே, போ.
1: இன்னொரு முறை கேளுங்க.
2: செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியும் எனக்கு, என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன் எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே, போ.
0: எனக்கு தெரியும்டா, நீ உன் குரல மொழிய பத்தி.
1: சரி,
0: என்னென்ன சைஸுக்கு எப்படி எப்படி மொழிய மாத்துவேங்கிற தெரியும். ஏனாண்டா
1: என்னாச்சு? எனக்கு தெரியும் மகனே, எந்தெந்த வேலைக்கு மொழியை எப்படி டைப் டைப்பா மாத்துவேன் எனக்கு தெரியும்.
0: சரிங்க சார், உனக்கு அவ்வளவுதான் வரல.
1: அவ்வளவுதான் வரல. சரிங்க, நன்றிம்மா.

0: நேரம் பகல் 12:30. நாம் இணைந்திருக்கின்ற மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல, நல்ல நல்ல வசனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. சகோதரிகள்லாம் கேட்டு அதே மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ யார் இணைப்புல? வாங்க, வணக்கம். வந்துட்டீங்க, பேசலாம். யார், எங்கிருந்து? யார் பேசுறீங்கம்மா? கரூர்ல இருந்து யார் பேசுறீங்க? அக்கம்மாள். சரிங்கம்மா, வசனம் வருது, கேட்டுட்டு அதே மாதிரி நடிக்கணும். நடிப்பீங்களா? சரிங்கம்மா, அதே மாதிரி நல்ல ஒரு வசனம் வரும், கேளுங்க. இரும்புச்சாமா இயம் பித்தாளைக்கு இந்த வண்டி என்ன பேரிச்சம்பளத்துக்கு போற மாதிரியா இருக்கு? சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, நல்ல முயற்சிமா, வாழ்த்துகள். இப்ப அடுத்து யார் வாங்க? வணக்கம், பேசலாமா? வணக்கம், யாரு?
1: வணக்கம் அண்ணா.
0: யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் ரங்கப்பண்ணாக்கம்பட்டியிலிருந்து கஜலட்சுமி பேசுறீங்களா?
0: கஜலட்சுமி, கேளுங்கம்மா. உங்களுக்கு
1: மழையெல்லாம் இருந்தா எங்க ஊருக்கு அனுப்பி விடுங்கண்ணா.
0: அதைத்தாம நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். சரி,
1: ஒன்னும் ஆடுகுட்டிக்கெல்லாம் தண்ணி இல்லாம ரொம்ப சிரமமா இருக்குங்கண்ணா.
0: என்ன பண்ண, வந்துடும் வந்துடும், மழை வரும், நம்புவோம்.
1: சரிங்க,
0: உங்களுக்கான வசனம் வருது, கேளுங்க. கேட்டுட்டு அதே மாதிரி நடிங்க.
2: தம்பி, நீ ரொம்ப நல்லா அண்ணன். தம்பி, உன் ஆட்டத்தை பார்க்கும்போது எனக்கு எனக்கு என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. நான் கும்பிடுற ஆத்தா உனக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கணும் தம்பி.
3: எல்லாம் உங்க ஆசீர்வாதம்.
0: கேட்டீங்களா? அவ்வளவுதான்.
1: இன்னொரு முறை போடுங்க,
0: இன்னொரு முறை கேளுங்க.
2: தம்பி, நீ ரொம்ப நல்லா அண்ணன். தம்பி, உன் ஆட்டத்தை பார்க்கும்போது எனக்கு எனக்கு என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. நான்

0: கூப்பிடுற ஆத்தா உனக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கணும் தம்பி.
1: எல்லாம் உங்க ஆசீர்வாதம்.
2: தம்பி நீ ரொம்ப நல்லா ஆடுற தம்பி, ரொம்ப ரொம்ப நல்லா ஆட்டத்தப்பா.
3: உன் ஆட்டத்தை பார்க்கும்போது,
2: உன் ஆட்டத்தை பார்க்கும்போது நம்ம கும்புற தெய்வம்
3: என்னென்னமோ யாவத்துக்கு குறுக்க வந்துருச்சு.
2: என்னென்னமோ யாவத்துக்கு வந்துருச்சு.
3: நான் கும்புற ஆத்தா உனக்கு எல்லா
2: கும்புற ஆத்தா எல்லா எல்லா
3: நல்லதும் உனக்கு கொடுக்கட்டும் தம்பி.
2: நல்லது உனக்கு கொடுக்கும்.
3: எல்லாம் உங்க ஆசீர்வாதம்.
2: எல்லாமே உங்க ஆசீர்வாதம்.
3: இதே நானே முழுசு வசனத்தை பேசிடலாமே. சரிங்க, நன்றிங்க, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்மா. இப்ப அடுத்து யாரு வாங்க? வணக்கம். யார் பேசுறீங்க?
4: திருப்பூர் மாவட்டம் சோழமாதிரி.
3: பாத்திமா
4: ஹேக்கிங்க.
3: நல்லா இருக்கும், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும் சார், எல்லாரும் நல்லா இருக்கும்.
3: சரி கேளுங்க, உங்களுக்கான
4: நாளைக்கு மதுரை சார்.
3: என்னங்கம்மா?
4: நாளைக்கு பையனுக்கு பிறந்த நாள், ஒரு விஷயம்.
3: உங்க பையன் பேரு?
4: முகமது
3: அர்ஷத்துக்கு கோடை பண்பலை சார்பாக முன்கூட்டியே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரிங்கம்மா, உங்களுக்கான வசனம் வருது, கேட்டுட்டு அதே மாதிரி நடிங்க பாப்போம். கேளுங்க.
1: எங்க அண்ணன் பழம் வாங்கி சொன்னாரு.
0: உங்க அண்ணன் கலெக்டரா? காசு கொடுத்தா எவ்வளவு கொடுப்பையா?
1: சரி, ரெண்டு பழம் என்ன விலை?
0: ரூபாய்க்கு ரெண்டு.
1: ரெண்டு ஒரு ரூபா?
0: ஓ, ரூபாய்க்கு ரெண்டியா?
1: ரெண்டு ஒரு ரூபா.
0: ரூபாய்க்கு ரெண்டு.
1: ரெண்டு ஒரு ரூபா.
0: உங்க கூட தலைவலியா? காசு கூட நீ பிச்சுக்க.
3: ரூபாய்க்கு ரெண்டு.
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். மகளிர் நேரம் இன்று நாங்களும் நடிப்போம்ல. நேரம் 12:41. இப்ப யார் இணைப்புல? வாங்க, வணக்கம். யார் பேசுறீங்க?
6: சார், மதுரை மாவட்டம்.
5: என்னாச்சு மணிக்கு நிறைய பேத்துக்கு இணைப்புல பழுதாகவே இருக்க? இப்ப சொல்லுங்க, மதுரையில இருந்து? உங்க பேர் சொல்லும் போது மட்டும் இணைப்பு விட்டுருச்சு, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க.
6: மாரிச்செல்வி.
5: இப்ப வருதுங்க. சில சமயங்கள்ல மெதுவா பேசும்போது கட் ஆயிருதுன்னு நினைக்கிறேன்.
6: இல்லைங்க சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறது.
5: சரிங்கம்மா, இப்ப கேக்குதுமா? வரிசையா வருதுமா? சரிங்கம்மா, உங்களுக்காக ஒரு வசனம் வருது, கேளுங்க. கேட்டுட்டு அதே மாதிரி நடிக்கணும்.
6: போடுங்க சார்.
7: அண்ணே, பேரிச்சம்பழம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுனே, அதுக்காக பேரிச்சம்பழத்துக்கு காரை போடலாங்கறியா? அப்பால் ரெண்டு பேரிச்சம்பழத்துக்கு இவ்வளவு காஸ்ட் காரை போடலாங்கற?
8: தள்ள முடியலண்ணே,
7: அதுக்கு இவங்க கிட்ட தள்ளி விட்டுலாங்கறியா?
5: அவ்வளவுதான்.
6: போலாங்கறியா?
5: பரவாயில்ல, வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இணைப்பை ஏற்படுத்தி பேசுங்க. இப்ப அடுத்து யாரு? வந்துட்டீங்களா? வந்துட்டாங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
5: யார் பேசுறீங்க?
6: தேனி மாவட்டம் ஓடப்பட்டியில.

0: மகேஸ்வரி சந்திரபோஸ் மேடம்.
1: என்ன ஏன் இப்படி குழப்பத்தில் இருக்கீங்க?
0: ஏன் நான் தெளிவாதா சார் பேசுறேன்.
1: மகேஸ்வரி மேடம் மேடம்ன்றீங்களே.
0: திடீர்னு
1: மழை வருது, திடீர்னு எப்ப வரும்னு கணிக்க முடியலையம்மா.
0: இங்க மழையே இல்ல சார்.
1: வந்துரும் வந்துரும் நம்புவோம். சரிங்கம்மா, உங்களுக்காக வசனம் வருது கேளுங்க, கேட்டுட்டு அதே மாதிரி நடிக்கீங்க.
0: அவங்க ஆடுறதையும் பாக்குறப்ப சிவாஜி கணேசன் பத்மினி ஊதுறது மாதிரி இருக்கு.
1: தில்லானா மோகனாம்பாள் படத்தை விட்டீங்களே. இன்னொரு முறை கேளுங்கம்மா.
2: இவர் ஊதுறதா இந்த பொண்ணு ஆரதியம் பாக்குறப்ப தில்லானா மோகனாம்பாள் சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்கு.
3: தில்லானா மோகனாம்பாள் படம் பாத்திருக்கா நீ?
2: இல்ல.
3: சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா?
2: இல்ல.
3: அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன் அந்த மூஞ்சி பத்மினு சொன்ன?
0: அடாடாடா, இவர் ஊதுறதையும் அவங்க ஆடுறதையும் பாக்குறப்ப சில்லானம் படத்துல சிவாஜி கணேசனும் பத்மினி ஆடுறது மாதிரி இருக்கு. அடாடா, நீ சிவாஜி கணேசனும் பத்மினி நீ பாத்திருக்கியா நேர்ல?
1: இல்ல. அடுத்து
0: பதட்டமா இருக்கு சார்.
1: பதட்டமா இருக்கா? என்ன பண்ண, திடீர்னு வசனத்துக்கு வரும்போது பதட்டமாயிருங்க.
0: ஆமாங்க சார்.
1: சரிங்கம்மா, முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ஆமா, நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. இப்ப யாரு இணைப்புல வாங்க? வணக்கம், வந்துட்டீங்களா? பேசலாமா? வணக்கம்.
4: ஹலோ சார். வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்கம்மா?
4: ராமநாதபுரம் மாவட்டம் சமயநலத்திலிருந்து காந்திமதி சார்.
1: காந்திமதி அவர்களே வணக்கம், உங்களுக்காக ஒரு வசனம் காத்திருக்கிறது.
4: ரொம்ப நன்றி சார், இணைப்பு கொடுத்து
1: சொல்லுங்க சார். சரிங்க, சொல்லிடலாம். அந்த வசனத்தை கேளுங்க, அதே மாதிரி நடிங்க. திருப்பியுமா? எத்தனை வரலாற்றில் எத்தனை முறை கேட்கப்பட்ட வசனம் இது, கேளுங்க.
5: என்ன திருவாரூர் பாட்டில கூப்டாக, பொன்னமராவதி பாட்டில கூப்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட கூப்டாக, அங்கெல்லாம் போகாம என் கரகம் இந்த கரக கும்பல்ல
4: மாட்டிக்கிட்டேன்.
1: இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன், அங்கெல்லாம் போகாம
4: இந்த கும்பல் கரக கும்பல மாட்டிக்கிட்டேன்.
1: சரிங்கம்மா, நல்லா முயற்சி பண்ணீங்க. ஆனா உங்க வசனம் நீங்க பேசும்போது தான் விட்டு விட்டு விட்டு விட்டு கிடைச்சு. ஆமா, சரிங்கம்மா, நல்ல முயற்சிம்மா, வாழ்த்துக்கள், நன்றி.

0: அறுவடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவளை மீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள்.

0: இணைகிறார்.
1: கொடைக்கானல் எஃப்எம் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான தலைப்பு கேமிங் ஃப்ராட். ஒரு குழந்தை கேம் தான் விளையாடுது அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. கேம் தானே விளையாடட்டும் அப்படின்னு. ஆனால் இங்கே அந்த பையன் கேம் விளையாண்டனால அவங்க அப்பா அம்மா பேலன்ஸ்லேருந்து 5 லட்சம் ரூபா காணாமல் போயிடுச்சு. இது நிஜத்துலேயே நடந்த நிகழ்வு. அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு கேம் எப்படி ஒரு சைபர் ட்ராப்பாக மாறுது அப்படின்றத இன்னைக்கு பார்ப்போம். ஒரு பள்ளி மாணவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு ஆன்லைன் கேம் வந்து விளாட்றான். சோஷியல் மீடியா மூலமாக, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒருத்தர் வந்து அவனை தொடர்பு கொள்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ விளாட்ற கேமில் வந்து நீ நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா உனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரிவார்டை வந்து நீ அன்லாக் பண்ணணும், அதை நீ அன்லாக் பண்ணணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த பையன் வந்து என்ன சொல்கிறான், ஆமாம் எனக்கு வந்து இன்னொரு லைஃப் வேணும் அந்த கேமில். ஸோ அப்படின்னா நீ எனக்கு வந்து பணம் கொடு, நான் உனக்கு வந்து அந்த ரிவார்டை வந்து அன்லாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த கேமை வந்து ப்ராக்ரெஸ் பண்ணணும், அதே மாதிரி அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ட்டு இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்பாவோட கிரெடிட் கார்டோ கார்டு வந்து பேசிக்காக நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்போம்ல நம்ம ப்ரௌசர்ஸில் இதிலலாம், அது மூலயமா அந்த பணத்தை வந்து அந்த கேட்குற நபருக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டே இருக்கான். பல மாதங்கள் இது மாதிரி நடந்துகிட்டே இருந்திருக்கு. பெற்றோர்கள் வந்து அதை கவனிக்கலை. திடீர்னு ஒரு நாள் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஹிஸ்ட்ரியில் பார்க்கல, கேல்குலேட் பண்ணி பார்க்கல, இது வரைக்கும் டிரான்சாக்ஷன் ஆன அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லாக்ஸ் ஆகுது. அப்போ தான் அவங்களுக்கு அந்த சந்தேகம் வருது. என்னன்னு விசாரிக்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தெரிய வருது. இதுதான் நம்ம கேமிங் ஃப்ராடுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேமிங் ஸ்கேம் எப்படி இந்த ஸ்கேமர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து அந்த பிள்ளைங்களை வந்து இந்த நான் ரிவார்ட்ஸ் தரேன், நான் நெக்ஸ்ட் லெவல் அன்லாக் பண்ணுறேன், ஒரு ஸ்பெஷல் வெப்பன் கிடைக்கும், ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்லாம் அந்த குழந்தைங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறது. அந்த ஆசையை காட்டினோன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கேம் மேலே இருக்க ஒரு பிரியத்தினால அந்த பிள்ளைங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க செய்கிறாங்க. இங்கே நம்ம என்ன கவனிக்க வேணும்னா, கேம் ரிவார்டுக்காக ஒரு ரியல் மணி வந்து கேட்குறாங்க. அது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியாமல் அதை அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, லைக் நான் சொன்ன மாதிரி அவங்க பேங்க் டிரான்சாக்ஷன்ஸில் பார்த்தது மூலயமா அவங்களுக்கு இந்த மாதிரி தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த சைபர் கிரைமில் போயிட்டு இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ரைஸ் பண்ணி இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வச்சு அவங்க ட்ரை பண்ணுறாங்க, இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க யூஸ் பண்ணுற ஃபோனில் இந்த பேமெண்ட் மெத்தடை அன்ரெஸ்ட்ரிக்டடாக வைக்கக்கூடாது. நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கணும். உங்கள் எவ்ரி பர்ச்சேஸ்க்கும் ஒரு பாஸ்வேர்டோ இல்லை ஒரு பயோமெட்ரிக்ஸோ ஆத்தென்டிகேஷனோ கேட்கணும். பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கையில் உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜஸ் எல்லாம் வரணும். அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் எனேபிள் பண்ணி வைக்கணும். ஃப்ரீயாக ஒரு டைமண்ட், ஒரு காயின், ஒரு ஸ்பெஷல் வெப்பன், ஒரு ப்ரைஸ்க்காக ஒரு கிளிக் பண்ணி இந்த குழந்தைங்க வந்து ஏமாந்து போகக்கூடாது. அதை நீங்கள் கவனமாக கவனிக்கணும். கேம் மூலயமா யார்கிட்ட சேட் பண்ணுறாங்கன்றதை அதை ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். பிள்ளைங்க ஓடிபி கேட்டால் உடனே நம்ம அதை கொடுத்துடக்கூடாது. ஏன், என்னத்துக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்கணும். இந்த சைபர் ரிலேட்டட் ஸ்கேம் நடக்கையில் குழந்தைங்கக்கிட்ட நம்ம ஓப்பனாக கொஞ்சம் இருக்கணும். ரொம்ப அவங்கள வந்து அஃபர்டபுளாக பேசாமல் அவங்கள்ட்ட மெதுவாக பேசி அவங்கள்ட்ட நீங்கள் புரிய வைக்கணும். ஆன்லைனில் யார் கேட்டாலும் இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது, ஓடிபி கேட்டாலோ பணம் கேட்டாலோ எதுவுமே நம்ம வந்து கொடுக்கக்கூடாதுன்றதையும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். கேமில் வந்து ஒரு ரிவார்ட் வேணும், வர்ச்சுவல் ரிவார்ட் வேணும், இல்லை கேமில் வந்து ஒரு லைஃப் வேணும் அப்படின்றதுக்காக நம்மளோட ஜென்யூன் மணியை வந்து லூஸ் பண்ணிடுறோம். ஸோ அதனால் பேரண்ட்ஸ் வந்து கேமில் மட்டும் மானிட்டர் பண்ணாமல் பேமெண்ட்டை மானிட்டர் பண்ணுங்கள், சேட்டை மானிட்டர் பண்ணுங்கள், லிங்க்ஸை மானிட்டர் பண்ணுங்கள். குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், கேமில் யாராவது பணம், ஓடிபி இல்லை பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டால் உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு அம்மாட்டியும் அப்பாட்டியும் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்ற அந்த ஸ்பேஸை நம்ம கொஞ்சம் கொடுக்கணும். கேமில் லெவலப் ஆகலாம், ஆனால் சைபர் ஸ்கேமில் லைஃப் டவுன் ஆகிடும். அதனால் அது கொஞ்சம் கவனமாக நம்ம செயல்படணும்.
2: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.
0: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் cybercrime.gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
3: கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.
4: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

கொடை பண்பலை 100.5 இனிதே நேருக்கு வருகிறது மகளிர் நேரம். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்டு ரசித்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இனி நம் கொடை பண்பலை 100.5 தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை நெஞ்சம் நிறைக்கும் பாடல்களை கேட்டு ரசிப்போமானேர்களே.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட்
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
3: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
4: இசை மாறலாம், காலம் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் நம் நினைவுகளில் என்றும் இளமையாகவே இருக்கும். மனதை விட்டு மறையாத பாடல்களை கண்முன்னே காட்சியளிக்க கொடைப்பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் உங்களுடன் பாக்யா. ஆயிரத்தி 1963 வெளியான பெரிய இடத்து பெண் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் ஈரோடு சாவடிபாளையம் புதூர் வெங்கட்ராமன், கவிதா, கவிபாரதி, சக்திவேல், சர்வேஸ், வெங்கடாச்சலம். பாடலுக்கு பின்னணி குரல் பி. சுசீலா, டி. எம். சவுந்தரராஜன் மற்றும் எல். ஆர். ஈஸ்வரி. கண்ணதாசனின் வரிகளில் பாடலிசைக்கிறது.

உள்ளம் நிறைந்த பாடல்களை கொடைப்பண்பலை 100.5 நாம் கேட்டறித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்த பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் கரூர் தாந்தோன்றிமலை, ஜீவாநகர், செல்வராஜ், பெரியநாயகி, ஜோஷிகா, ரிஷி.

சி கிரிஷ் ஜெய்தேவ் ரமேஷ் காயத்ரி. பாசவலை பட பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. கவிஞர் ஆ. மருதகாசி அவர்களின் வரிகளில். பின்னணி குரல் சி.எஸ். ஜெயராமன்.

கொஞ்சம் மொழி குழந்தை செல்வம் நிறைந்ததாலே, நல்ல குலவிழக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே, நல்ல குலவிழக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே, தம்பி தமையன் ஒன்று.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: உள்ளம் நிறைந்த பாடல்களை தந்து கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை. பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திற்கு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் தேனி நாகுலகவுண்டன்பட்டி, துரைப்பெருமாள், ஜோதி, கவியமுதன், பாக்யபாரதி. பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், பின்னணி குரல் TM சௌந்தரராஜன், LR ஈஸ்வரி. கண்ணதாசனின் வரிகளில் ஒலிக்கிறது பாடல்.

0: கொடைப்பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: இசை பாடிக்கொண்டிருக்கும் கோடைப்பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்த பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் கரூர், கோவை ரோடு, அயன் முருகன், ஜஷ்வின், சுலோச்சனா முருகன், ஷாஷினி. சீர்வரிசை பட பாடலுக்கு கண்ணதாசனின் வரிகளில் இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
4: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா?
4: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.
6: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
7: தங்கள் அன்புடன்.
6: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
7: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
6: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
7: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
6: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
7: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
6: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
7: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
6: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
7: நமது கோடை பண்பலை 100.5.

0: கொடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்ததாக சாரங்கதாரா திரைப்பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் திண்டுக்கல் பாரதிபுரம் கணேசன், ரேவதி கணேசன், கல்பனா, நித்யஸ்ரீ. பாடலுக்கு இசை ஜி ராமநாதன். ஏ மருதகாசி வரிகளில்.
1: இந்த புறா ஆட வேண்டுமானா? இளவரசர் பாட வேண்டும்.
2: பாட வேண்டுமா?
3: வசந்தம் இல்லை.

கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்த வகையில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் தங்கை திரைப்பட பாடலுக்கு விருப்பம் கொண்டரசன் பாளையம், தமிழினியன், தன்யா, குஹன், சாய் பிரணவ், சாய் வர்ஷா, சாய்ராம், சாய் ஸ்ரீ. கண்ணதாசனின் வரிகளில் MS விஸ்வநாதன், இசையில் பின்னணி குரல் TM சவுந்தரராஜன்.

0: குடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குத்தான் ஆச்சு இலையில பாத்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாலும் பழமும் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் தர்மபுரி கெங்கு செட்டிப்பட்டி பீமராஜன், கல்யாணி, ராமு, சீதாலக்ஷ்மி, ரகுவரன், கவிதா, விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, இவர்கள் பாடிய பாடல் ஒழிக்கியிருக்கிறது.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

கோடைப்பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் கவிதா திரைப்பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் ராமேஸ்வரம் தாரிக் மற்றும் முகமது ஹபி. பாடலுக்கு பின்னணி குரல் பி.பி. ஸ்ரீனிவாஸ், இசை கே.வி. மகாதேவன்.

கோடைப்பண்பலை 100.5 நேரம் 1:40. அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் தூத்துக்குடி வடக்கு தெரு முருகன், முனியம்மாள், லட்சுமணன், இந்திரா, சுதர்ஷன், சசிகரன். ஆலயமணி படத்தின் பாடலுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி, TM சவுந்தரராஜன் குரலில் ஒழிக்கவிருக்கிறது பாடல்.

இருக்கும் காவிய தலைவி படப்பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். திருவாரூர் நன்னிலம், நாராயணன், நிலானி, வெண்பா, இனியா. கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க பி சுசீலா பாடியுள்ளார்.

கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் உரிமை குரல் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். திருப்பூர் கணக்கம்பாளையம் ரகுநாத், ரஞ்சிதா, இளங்கோவன், கவிதா, குமார். பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், TM சௌந்தரராஜன், P சுசீலா குரல்களில் ஒழிக்கவிருக்கிறது பாடல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

நேரம் 1:52. கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் அன்னமிட்ட கை திரைப்பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் தாராபுரம் ஜீவா காலனி, முருகநாதன், இளவரசி, மணி, சித்திரலேகா, சோமசுந்தரம், சுகந்தி.

நிறைவுக்கு வருகிறது நெஞ்சில் நிறைந்தவை. இது போன்ற காலத்தை வென்ற பாடல்களை உங்களது பெயரோடு கேட்க விரும்பினால் அஞ்சல் அட்டையில் உங்களுக்கு பிடித்த பாடலை படத்தின் பெயரோடு எழுதி அனுப்புங்கள். இந்த முகவரிக்கு நிலைய இயக்குனர் நெஞ்சில் நிறைந்தவை பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல். நாளை 1 மணிக்கு உங்கள் பெயரோடு உங்கள் விருப்ப பாடலும் இடம்பெறலாம். காத்திருங்கள். நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன். பாக்யா.

கொடை பன்மலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் இது டோல் தமாக்கா தூள். வணக்கம் நேர்களே. செவிக்கு இன்பம் தரும் நம் மனதினை இசை வைக்கின்ற ஒன்று உண்டென்றால் அது இசை மட்டுமே. பன்மொழி பாடல்களால் இதை நிறைக்க வருகிறது கொடை பன்மலையின் டோல் தமாக்கா தூள்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நேரம் 2:12 நிமிடம். நேரில் இன்று பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்காக பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கிறார் தேனி எரசக்க நாயக்கனூர் லக்ஷ்மணன்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? இந்த சத்தம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா?
2: 100.5
1: இது மக்களின் நாடி, நாளும் உங்களின் நாடி.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்று.

0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, வண்டி எண் 6241 கொடைக்கானலில் இருந்து நேயர்களின் இல்லம் வரை செல்லும் கொடை பண்பலை எனும் இசைத்தொடர் வண்டி 100.5 MHz வேகத்தில் அக்கால இசை முதல் இக்கால இசை வரை இனிதே நேயர்களின் இல்லமேடையில் சேர்த்து கொண்டிருக்கிறது.
1: வா வா வா வா, சீக்கிரம் வா, நேரமாச்சு, ட்ரெயின் கிளம்ப போகுது பாரு.

நம் மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி வரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். டோல் தமாக்கா தோல் நேர்களை இன்று இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் ஆனா அவன குண்டக்க மண்டக்க விளையாட்டுகள் விளையாடலாம்.

0: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
4: நேரம் 2:49. குடி பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் டோல் தமாக்கா டோல்.

நேர்லே இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் தொலைபேசி வழி நேரடி நேரலை நிகழ்ச்சி. இன்று கரூர் மாவட்ட நேயர்களுக்காக

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் மகளிர் பங்கு வெகுவாக அதிகரித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமான பயணிகளின் வசதிக்காக பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்புக்கு மானிய உதவி வழங்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். திட்டங்களை ரத்து செய்வதையே தவேக அரசு ஒரு திட்டமாக வைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேட்டூர் அணை தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் டன் நெல் உற்பத்தி இழப்பு ஏற்படலாம் என்று வேளாண் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதாக திமுக கூறியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தவறினால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் நலமுடன் உள்ளதாக அக்கட்சி கூறியுள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மண்ணேப்பள்ளி, பிரணாய், ரவுனக் சௌஹான், சனித் தயானந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மக்கலே, சமர்வீர், நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பண்ட் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இசையும் தமிழும் இதமாய் இணைந்து இன்னிசை பாட காத்திருக்கிறது நம் பிரியக்கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தேனி மாவட்டம் இரசக்க நாயக்கனூர் லக்ஷ்மணன் அவர்கள் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே சுப்பிரமணியம் சுரேந்தர். வணக்கம் நேயர்களே. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு நேயர் அவர்கள் முன்னுரையாக இவ்வாறு தந்திருக்கிறார். கோடை பண்பலையில் பணிபுரியக்கூடிய அனைவருக்கும், கோடை பண்பலை அறிவிப்பாளர்களுக்கும், நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் வணக்கம். என் பெயர் லக்ஷ்மணன். நான் தேனி மாவட்டம் இரசக்க நாயக்கனூரில் வசித்து வருகிறேன். மனைவி பெயர் அனுசியா. மகன்கள் சஞ்சீவ், கருப்பசாமி, கவியரசன் ஆகிய இருவர். தொழில் ஆண்கள் அழகு நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நம் குடும்ப பண்பலை கோடை பண்பலை 100.5 இசைத்தண்டலில் இசைக்கு நான் அடிமை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதிக்கு இசையும் என் இதயமும் என்ற தலைப்பில் தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார்.

பார்க்கிறேன். எங்கள் தெரிவும், அதாவது இசைத்தட்டுக்களில் இதய பகுதியை ஓங்கி ஒலிக்கிடச் செய்யக்கூடிய நம் கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள். நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் இந்த பாடல்களெல்லாம் அரங்கேறுமா என்று. என்ன காரணத்தோடு அனுப்பியிருக்கிறார் என்றால், இசையை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்த பாடல்களை தொகுப்பாக அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடல். அந்த பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார். செவியினுள் இசை அமுதையும் மனதில் ஓர் இனிமையும் தரும் ஒரு அற்புதமான பொக்கிஷம் என்றால் அது இசைதான். வானமே ஒன்றே இல்லையாம், வான தேவதைகளின் படைப்புகள் நம் நேயர்கள் என்று சொல்லலாம். எங்களின் செவியினை குளிர்வித்து மனதை இளமைப்படுத்திட உற்சாகம் தரும் பாடல்களை தருவது இசை மட்டுமே. அந்த இசையை இப்படி கேட்போமா?

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
3: நேரம் பிற்பகல் 3:11. நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். தேனி மாவட்டம் இரசக்க நாயக்கனூர் லட்சுமணன் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொப்பிற்கு பாடல்கள் அரங்கேற காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் உதயகீதம் திரைப்படத்திலிருந்து. அதில் வரக்கூடிய பாடலுக்கு பொழிப்புரையை இவர் தந்திருக்கிறார். செவியினை குளிர்வித்து மனதை இளமைப்படுத்தி இசைத்திடும் இசைத்தாயிற்கு ஒரு கவிதை, இதயத்தை இணைத்திடும் ஒரு உன்னதம், இணைய வழியாக வந்து எந்த நேர்களின் இதயங்களை கவர்ந்தது, இதயத்தில் இனித்திடும் ஒரு இன்பத் தாளாட்டாய் உந்தன் இசையும் எந்தன் உருவம் என பண்பலையை சொல்லி, அந்த பண்பலையில் ஒளியேறும் இந்த பாடல் செவிகளில் எப்பொழுதும் தேன்சாரலை தூவிச் செல்லும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.

கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து தேனி மாவட்டம் இரசக்க நாயக்கனூர் லட்சுமணன் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து, அதற்கான பொழிப்புரையவர் தந்திருக்கிறார். இசையை விரும்பா இதயங்கள் உண்டு, உயிர்களை உயிர்ப்பிப்பதும் உள்ளத்தை களிப்பூட்டுவதும் இசையே, உணர்வுகளை தூண்டும் உயிரோட்டம்தான் இந்த இசை என்று இசையை பெருமைப்படுத்தி, வண்ண வண்ண சொற்களை பூக்கள் போல கொய்து இசை என்னும் நாரில் தொடுத்து இந்த பாமாலையாய் வருகிறது இந்த கானம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.
5: கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் பிற்பகல் 3:23. நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தேனி மாவட்டம் இரசக்கநாயக்கனூர் லக்ஷ்மணன் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இசையை பெருமைப்படுத்தும் விதமாக வந்த பாடல்களை தொகுப்பாக அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படத்திலிருந்து. அதற்கு பொழிப்புரை இவர் தந்திருக்கிறார். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் திசையெங்கிலும் இசைத்திடும் இந்த இசை, இதயத்தில் இனித்திடும் பல்வகை உணர்ச்சிகளின் தேடல் இசைதான். இந்த இசையை இவ்வாறு பாடியிருக்கிறார்கள் கங்கையமரனின் இனிய வரிகளில், மலேசியா வாசுதேவன் குரலில், இளையராஜாவின் இசையில் இந்த பாடல்.
6: இது தஞ்சாவூர் தவிலு, இது நம்ம மதுரை உரிமை, இது கோவில்பட்டி பம்ப, இது திருச்சி நாயனா.

நேரம் பிற்பகல் 3:28:40 நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். தேனி மாவட்டம் இரசக்க நாயக்கனூர் லட்சுமணன் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் வீரா திரைப்படத்திலிருந்து. அதற்கான பொழிப்புரையை இவர் தந்திருக்கிறார். இசை உடல் நோயை கட்டுப்படுத்தும், இரத்த ஓட்டத்தை சீராக்கும், இதயத்தை இதமாக்கும், புத்துணர்ச்சியை தரும் புகழ் மருந்து இந்த இசை மட்டுமே. உறங்க வைப்பதும் இசையே, நம்மை உணர வைப்பதும் இசையே. இசைஞான இளையராஜாவின் அற்புத இசையில் பஞ்சு அருணாச்சலம் அவர்களது இனிய வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களது அற்புதமான குரலில் இந்த பாடல்.

0: அணில்
1: கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: கோடை பண்பலை நற்புழி ஐந்தன் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டே இருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தேனி மாவட்டம் இரசக்க நாயக்கனூர் லட்சுமணன் அவர்கள் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் பாட்டுக்கு நான் அடிமை திரைப்படத்திலிருந்து. அதற்கு பொழிப்புரையவர் தந்திருக்கிறார். அன்பில் அனைத்தையும் அளித்தரும் தாயின் முத்தமும் இசையே, அந்த முத்தத்தின் சத்தமும் இசையே, இயற்கையின் ஒவ்வொரு இன்பமும் துன்பமும் இணையெல்லாம் இதயத்தின் ஒரு இசை நாடியைப் போல துடித்து கொண்டிருப்பதும் இசைதான். இதோ மனோவின் இனிய குரலில் இசைஞான இளையராஜாவின் இசையில் இந்த பாடல்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

0: இரவல் இரவல்
1: இரவல்
2: கடன்
1: அல்லது
2: தற்போதைக்கு
1: சிறிது காலத்திற்கு பயன்படுத்திவிட்டு
2: திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டிய
1: மற்றவரின் பொருள்
2: இரவல்
1: கடன்
0: இரவல்.

0: பாட்டும் பதமும்
1: குடைப்பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். உயிரெழுத்து நிகழ்ச்சியில் தேனி மாவட்டம் இரசக்கநாயக்கனூர் லட்சுமணன் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் நாடோடி மன்னர்களே என்று வரக்கூடிய பாடல் வானமே இல்லை திரைப்படத்திலிருந்து. இந்த பாட்டிற்கு இவ்வாறு பொடிப்பொழி தந்திருக்கிறார். இந்த இசைக்கு எல்லை இல்லை, எல்லை கடந்த பரப்பிற்கும் வீச்சிற்கும் இசையால் மட்டுமே அந்த விகிதத்தை சரி செய்ய முடியும். வாழ்க்கையில் ஒவ்வொரு உணர்வையும் ஒவ்வொரு தருணத்திலும் நம்மோடு இணைந்து நமக்காக பயணிப்பது இந்த இசை. அந்த இசையை இசைப்பதும் அந்த இசையை இசைக்கும் கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் தான்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
4: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

இனி மாவட்டம் இரசக்க நாயக்கனூர் லக்ஷ்மணன் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து. அதற்கான புலிப்புரை இவ்வாறாக: இந்த அற்புத இசையை காற்றினில் சுமந்து வரும்பொழுது அதை வாங்கிக் கொள்ளும் செவிகளுக்கு புரியும் அந்த காற்றின் வடிவம், அந்த இசையின் உணர்வும். அதை தான் ஒவ்வொரு முறையும் நாம் உணர்ந்து ரசிக்கிறோம். கேட்போமா அந்த பாடலை?

கோடை பண்பலை 100.5 இனிதே நிறைவுக்கு வருகிறது. உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதிய தேனி மாவட்டம் இரசக்கன இயக்குனர் லட்சுமணன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டிருந்தவங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர், நன்றி நேயர்களே.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் மகளிர் பங்கு வெகுவாக அதிகரித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமான பயணிகளின் வசதிக்காக பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்புக்கு மானிய உதவி வழங்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். திட்டங்களை ரத்து செய்வதையே தமிழக அரசு ஒரு திட்டமாக வைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேட்டூர் அணை தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் டன் நெல் உற்பத்தி இழப்பு ஏற்படலாம் என்று வேளாண் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதாக திமுக கூறியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தவறினால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மண்ணேப்பள்ளி, பிரணாய், ரவுனக் சௌஹான், சனித் தயானந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மக்கலாஸ், சமர்வீர் நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பந்த் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே நடுநடுங்கும் மார்கழி குளிரிலே உறைய வைக்கும் கடும் பணியிலே உங்களை எல்லாம் கதகதப்பாக்க

0: அதேதான் அதேதான்.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: அப்புறம் நாட்டாம
1: இப்பவும் நாட்டாமதியா?
0: இல்ல இல்ல இல்ல, எப்பயுமே ரொம்ப செழிப்பா பசுமையா இருக்கிற மாதிரி இருப்பீங்களே, இப்ப ஏன் கொஞ்சம் டல்லா இருக்கீங்க?
1: ஒண்ணு இல்ல, டீ குடிக்கல, அதனாலதான்.
0: டீ குடிக்கலையா? நல்லா சொல்லுங்க, எங்கேயும் போய் ஏமாந்து ஏமாந்து வந்துட்டீங்களா
1: கண்ணு? நீ வாட்டில் பப்ளிக்காக எல்லாரும் இருக்கும்.
0: சரி விடுங்க, ஏன் இவ்வளோ நல்லா இருக்கீங்கன்னு தெரியல. சரி பரவாயில்ல, எல்லாம் சரியா சரிங்களா? யார் அது வந்துட்டது? யார் பாது? ஏதோ பொந்துக்குள்ள இருந்து முயல் எட்டி பார்க்குற மாதிரி. தங்கச்சி? அட தங்கச்சிமா, எப்ப வந்த? ஆடிட்டே, அது ஆடி மாசமே வருவேன் நினைச்சோம். ஆடிட்டு முடிச்சுட்டு வந்துட்டீங்கம்மா?
2: வீட்டுக்கு போனேன், செம்ம கோவத்துல இருந்தாங்க, நீ பாட்டுக்கு ஓடி
0: வந்துட்டேன். புதுசா நடக்கிற மாதிரியா இருக்கு.
2: சரி, சொன்ன வேலையை நம்மளாவது செஞ்சுட்டு வருவோமே, அண்ணன் வந்து திட்டு வாங்குவானேன்னு ஒரு பாசத்துல வந்து லேட் ஆயிருச்சு.
0: ஓஹோ, அன்னிக்கு ஹெல்ப்பு.
2: ஆமாண்ணே.
0: சரி இருக்கட்டுமா, எப்படி பொழப்பு தளப்பெல்லாம் நல்லா போகுதா? எப்படி வேலையெல்லாம் எப்படி இருக்கு?

0: ஒரே யோசனையா இருக்கு.
1: ஏன் யோசனை?
0: அது என் ஃப்ரெண்ட் ஆனந்தி, உனக்கு தெரியும்ல.
1: ஆமாமா ஆமாமா.
0: அண்ணி அண்ணிக்கிரி
1: ஆனந்தி
0: ஆனந்தி அவ ஒரு யோசனை சொன்னா.
1: சரி,
0: அதுதான் யோசனை. அது அது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு யோசனைனே. கையில ஒரு 3 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன், போலாமா? உன்னையும் சேர்த்திட்டு போலாமா?
2: உலகத்திலே
1: ஆள்
3: கிடையாது. நடக்கட்டு,
1: அவர்கிட்டயே கேப்போம்.
0: கூட்டிட்டு போயிடலாம்.
1: இல்லம்மா, இதுல நம்புனியா? இத எப்படிமா நம்புற?
3: தம்பி செந்தில் அந்த வடிவேல் ஐயா சொல்லுவார்ல, பஞ்சாயத்து நடக்கட்டு நடக்கட்டு, அதை கொடுங்க அதை கொடுங்க, அதை கரெக்டாக
1: இருக்கு. இல்லை இல்லை, அதெல்லாம் எப்படிமா நம்புற?
0: ஆனந்தி சொன்னானே.
1: ஆனந்தி சொன்னா சரியா இருக்குமா?
0: எல்லாம் கரெக்டாக தானே சொல்லுவான்.
1: சரி, ஆனந்தி அதில் பணம் போட்டு பணம் வருமானத்தை டபுளாக ட்ரிபிளாக எடுக்கிறாங்க.
0: அப்புறமா
1: சொல்றேன், அவரு முகம் ஒரு மாதிரி தான் இருக்காரு. அவர்கிட்ட
0: என்னன்னு கேட்டுருவோம்.
1: ஆமா, டீ குடிக்கலையாமா? சரி, ஒண்ணு இல்ல, நம்மளுக்கு வழக்கமா நம்ம விடுகத நிறைய கேப்போம், பதில் சொல்றதுக்கு எல்லாம் வருவாங்க.
3: சரியா சொன்னவோ, அதுதான் நமக்கு முக்கியமான
0: வேலை. எதிலனே வராங்க எல்லாரும்?
1: 24, 24, 24மா. அது இல்லனா 24, 24, 26மா. அது இல்லனா 24, 24, 29மா. முன்னாடி 0, 4, 5, 4, 2 சேர்த்துக்கணும். இல்லன்னா லைன் வேற எங்க போயிடும்.
3: எங்க இதெல்லாம் என்ன கார் நம்பரா?
1: இல்ல இல்ல, போன் நம்பர்.
3: போன் நம்பரா? சொல்லுங்க. இப்ப இந்த மாதிரி நம்பர்ல எது கார் வருதுன்னு நம்ம பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கிறேன்.
1: அண்ணன், உனக்கு நல்ல யோசனையா சொல்லுவேன், சரியா? அதே மாதிரி நாட்டாமையும் சொல்லுவாரு, நல்ல யோசனை எல்லாம் வச்சிருக்காரு. அப்புறம் சொல்லுவாரு, விடுகதைக்கு நீ பதில சொல்லிட்டேனா உனக்கு அந்த யோசனைகள்லாம் சொல்லிடுவோம். சரியாமா? இப்ப என்ன விடுகதைனா?
3: என்ன விடுகதை?
1: ரெண்டு கைகள் கொண்டவன்,
3: சரி,
1: மிதிமேல் மிதிப்பட்டு,
3: ஐயோ,
1: முதுகுல பொதி சுமந்து ஊரெல்லாம் சுத்தி வரான்.
3: என்னவா இருக்க? பஞ்சாயத்துக்கு வர்றாங்கல்ல, அவங்கிட்ட கேப்போம். வாங்க.
4: ஹலோ,
3: 1 2 3 மைக் டெஸ்டிங்.
1: ஹலோ
4: ஹலோ, குட் ஈவினிங், ஐ லவ் யூ.
1: யாரே?
4: ஐ அம் ஃப்ரம் தேஜோதி பேனி.
3: ஹாய் கஷட்டமேல எலோ பட்டன்ஸ். அம்மனே,
1: தங்கச்சி கேக்குது, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? தங்கச்சி
3: அவங்களுக்கு ஸ்பீக்கர் நல்லா கேக்குது,
1: கேக்குதா
3: உங்களுக்கு? ஜோதி அம்மணிய, ஒரு விடுகதை கேட்டோம்ங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
1: ரெண்டு கைகள் கொண்டவன், மிதிமேல் மிதிப்பட்டு, முதுகில் பொதி சுமந்து, ஊரு ஊரா சுத்துறான்.
3: என்னங்களை நிரப்புக.
1: அடிக்கடி பேசுறீங்க, கொஞ்சம் நல்லா இணைப்பு இருக்க இடத்துல பேசுனீங்கன்னா நீங்க பேச நல்லா கேட்கும். ஒரு
3: கடமையா
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
10: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
9: எப்படிமா?
10: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.

0: இல்ல, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
1: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர

0: கொரியன் பிராட் அரிசிகள்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
2: இன்னைக்கு என்னன்னு தெரியலையே, நம்ம செந்திலுக்கு ஒரே உற்சாகம் கரைபுரண்டு ஓடுது போல இருக்கு.
3: ஓடட்டும் ஓடட்டும்
2: ஓடட்டும் ஓடட்டும். அப்புறம் நம்ம தங்கச்சிமா வந்திருக்கு, என்னமோ விஷயம்லாம் சொல்லுது.
3: அம்மனியே அம்மனியே
4: சொல்லுங்க.
3: என்னங்க அம்மனி, என்னமோ ஆனந்தி சொல்லுச்சு, ஆனந்தமா சொல்லுச்சு. நீங்களே
4: என்ன சொல்லுங்க,
3: என்னென்னலாம் பண்ணீங்க?
4: அது வேற ஏதோ அவங்களை டூர் எல்லாம் கூப்பிட்டு போனாங்களாமே
2: கம்பெனி சார்பா.
4: ஆமாண்ணே, கோவா கூப்பிட்டு போனாங்களாம், கேரளா கூப்பிட்டு போனாங்களாம், இன்னும் இங்கெங்கயும் கூப்பிட்டு போனாங்களாமே.
2: அப்புறம்
3: அப்புறம் என்ன, நம்ம கோயில்கள் எல்லாம் பழி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா?
2: சரி, இப்படிலாம் டூர்லாம் சுற்றி காட்டவும் ஓ நல்ல
4: செழிப்பாக. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு நிறைய மகவையும் வாங்கி கொடுத்தாங்களாமே.
2: அதே மாதிரி ஆசை வந்துருச்சாங்க.
3: இப்ப நான் சொன்னதை கட்டாய வச்சு பாரு, வெட்டுறதுக்கு முன்னாடி நிறைய போடுவாங்க.
2: புரியுது, நம்மளும் வானொலியில மணிக்கு ஒரு முறை அடிக்கடி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், அரசாங்கமும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. சரி இருக்கட்டும், இப்ப அடுத்த விடுகதைக்கு போவோம்.
3: போவோம்
2: போவோமா, வாங்க. வந்துட்டீங்களா? உங்க பேர் என்ன?
5: தேனி
2: மாவட்டம்
3: என்ன பண்றீங்க, அல்வா போடுறீங்களா? அறுவடை பண்றீங்களா?
2: சரி சரி சரி சரி சரிங்க. விடுகதை கேட்கலாமா?
5: கேட்கலாமே.
2: அது பச்சை யாடை உடுத்தி இருக்கும்.
3: பச்சை பச்சை கிரீன் தமிழ்ல சொல்லுங்கப்பா.
2: பச்சை யாடை உடுத்தி இருக்கும், பனி போல வெளுத்திருக்கும்,
3: சரி,
2: உச்சியில ஏறி ஊரெல்லாம் மணக்கும்.
3: என்னது
2: உச்சியில் ஏறினால் ஊரெல்லாம் மணக்கும்?
3: ஈஸியா இருந்துச்சு, வந்த உடனே சொல்லிவிட்டாங்க, நாங்க உடனே அது மாத்திட்டோம்ல.
2: பச்சை யாடை உடுத்தி இருக்கும், பனி போல வெளுத்து இருக்கும், தலை உச்சியில ஏறினா ஊரெல்லாம் உனக்கும்
4: மணக்குமாங்க.
2: தங்கச்சி கண்டுபிடிச்சிருச்சு.
3: மல்லிப்பூ பச்சையாவா இருக்கு?
2: என்னங்க
3: நடக்குது,
6: பயங்கரமான ஆளா இருக்கீங்களா?
2: ஒண்ணு இல்லங்க. அப்ப பதில் பதில சரியா சொல்லிட்டு சரியா கேட்டா குழு கொடுங்க.
7: அதெல்லாம் அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
10: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
9: எப்படிமா?
10: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
9: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
11: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
11: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.

0: கண்ணு என்ன ரெண்டு பேரும் அமைதியாக உட்காந்து ஓசனம் பண்ணிக்கிட்டு
1: இருக்கிறீங்க? சரி தங்கச்சி புதுசு புதுசாக நல்ல நல்ல பிஸ்னஸ் தான் பண்ணி நல்ல லாபம்லாம் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சு, நல்ல ஒரு சுய தொழில் கற்றுக்கிட்டு அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு, அது நல்ல லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னோட வேலை சூப்பராக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே.

0: இருந்தாலும் இந்த யோசனை உனக்கு எப்படிமா வந்துச்சு?
1: சேர்க்க சரி
0: சேர்க்க சரி இல்லம்மா ஆனந்தியாமா
2: ஆனந்தினே
0: சரி ஆனந்தி எவ்வளோ அந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களாமா?
2: 5 லட்சமா?
1: சரி பரவாயில்ல, நம்மளோட கம்மியாக
0: என்னது நாடகம் சொல்லுறது?
1: இல்லப்பா
0: இல்லை இல்லை, 5 லட்சமா? சரி இப்போ நான் என்னம்மா பண்ணணும்?
2: எடுத்துலாமா எடுத்து யார்கிட்ட கொடுக்கணும்
0: அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு.
1: அதுக்குதான் சொன்னேன், காசு நிறைய இருந்தா எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல வந்த நீங்க சொல்ல
0: என்ன விடுகதை கூப்பிடுவோமா? கூடுமா தங்கச்சி, உன் வாயால் கூப்பிட்டு வரவேற்று விட்டால் விடுகதியில கேட்டு விடலாம். வாங்க
2: வாங்க. வணக்கம். வணக்கங்க.
0: கொஞ்சம் கவனமா கேளுங்க. தலையில கிரீடம் வச்ச ராஜாவுக்கு உடம்பெல்லாம் கண்ணு.
3: தலையில
0: கிரீடம் வச்ச ராசாவுக்கு
2: உடம்பெல்லாம் கண்ணாங்க.
3: அதுக்குள்ள இருக்க கல்லு இருக்கீங்களா?
0: அதோட சேர்ந்து சாப்பிட்டா வாயெல்லாம் புண்ணு. ஆமா,
3: புளிங்களா?
0: சரிங்க, போயிட்டு வாங்க. நன்றி. இப்ப அடுத்து ஒருத்தவங்க காத்திருக்காங்களாம். வாங்க.
4: ஈரோடு
0: மாவட்டம்
4: கொடுமுடி நாங்களும் நடிப்போம் நிகழ்ச்சியில வந்து சுரேந்தர் சார் வந்து எங்க ஊருக்கு எல்லாம் மழை அனுப்புறோம்னாரு. அவ ஊருக்கு எல்லாம் எங்க ஊருக்கு அனுப்பிச்சுறீங்களா?
0: உங்க ஊருக்குமா? எந்த ஊருக்கு?
4: கொடுமுடி
0: ராசாம்பாளத்துக்கு
2: அனுப்புங்க. கொடுமுடி ராசாம்பாளையத்துக்குமா?
0: மலை அனுப்புறோமா? ஒண்ணு இல்ல, பெரிய ஒரு பைய வச்சிருக்கேன். அப்படியே பையோட எடுத்துட்டு சரிங்களா, அந்த பக்கம் வந்து உனக்கு கொடுத்துறேன். நீங்க அப்படியே வானத்துல தெளிச்சு விடுங்க, மழை வந்துடும்.
4: இப்போதைக்கு
0: வேணாம், அப்புறம் பாத்துக்கோ.
2: நம்ம நாட்டாமிட்ட கேட்டுட்டு அவர் சொன்ன தீர்ப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட்டிக்கலாம். சரிங்களா?
0: விடுகதை கேட்டீங்களா?
4: சாப்பிடற பொருளுங்களா ஒரு குழு கொடுங்க.
0: ஆமா ஆமா, அதுதானே சொன்னோம்.
4: வரும்போது
0: கேட்டு தெரிஞ்சு. நன்றிங்க.
5: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வழங்கிய வண்ணத்தூரிகை.

0: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: அனில், கொழுக்கட்டை மாவு.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: வழங்கும் வண்ணத்தூரிகை.
8: சரி தங்கச்சிமா,
9: சொல்லுங்க.
8: விடுகதைக்கு பதில வாங்கிடுவோம்.
10: ஆமா ஆமா,
8: கேட்டுட்டு
10: இந்த கிரீடத்துக்கு யாராவது பதில் சொல்றாங்களான்னு
8: பாப்போமா. கேப்பமே,
10: வாங்க. யார் பேசுறீங்க?
11: வணக்கம் சகோதரி, இருவருக்கும் சகோதரிக்கும் வணக்கம்.
9: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
11: ராணி தேனில நல்லா இருக்கீங்களா?
8: என்னம்மா,
11: அண்ணாச்சி பழம்,
10: அண்ணாச்சி பழமா? என்னது வாங்கி தர போறீங்களா?
11: விடுகதைக்கு
10: பதிலு.
8: அருமை அருமை அருமை, சரியா பதில் சொல்லிட்டீங்க, நன்றிங்க.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் Sinovac, best quality, reasonable price.
5: பாட்டி, கொழுக்கட்ட சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் சித்திரச்ச வண்ணம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.
11: என்னம்மா
12: நீங்க பாருனே, ஸ்டேட்டஸ்லாம் போட்டுருக்காங்கனே.
11: ஸ்டேட்டஸா? யார், மோ ஃப்ரெண்டா?
12: ஆமாண்ணே.
11: என்ன ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்க?
12: அங்க கோவா போனது, நல்லா சாப்பிட்டது, நல்லா போட்டுருக்காங்க.
11: நடம பாத்தீங்களா?
12: காசா நிறைய சம்பாதிக்கலாமா? அதை வச்சு
11: விட்டு விட்டா காயினை கொடுத்து டாலரா குடுக்கறாங்களா?
12: ஆமனே.
13: எந்த டாலரு?
11: அது கோயிலுக்கு வெளியே கேட்டாலே. அங்க போய் ஆப்பிள் எல்லாம் வாங்குறீங்க?
13: இல்ல கண்ணு, அது வெளிநாட்டு கரன்சியாக்கு.
11: அப்படியா?
13: டாலருங்கிறாங்க.
11: அதை வாங்கி விட்டு விட்டா காயினை கொடுத்து கன்வெர்ட் அதை மாத்தி காசாக்கி நம்ம எடுத்துக்கலாம்.
13: அப்புறம் அந்த காசு எல்லாம் நோட்டா எப்ப மாத்துறது?
11: அந்த காசு எப்படி நோட்டா மாத்து, எப்படி எடுப்பீங்க?
13: பேசுறீங்க? என்னமோ சிரிப்போட வர்றீங்களா? என்ன விஷயம்? நினைச்சாவே சிரிப்பு வருதா? பாத்துக்க கண்ணு, அம்மனியே நம்மள நினைச்சாவே சிரிப்பு சிரிப்பா வருதாமா?
11: சரி, கேக்கலாமா? சுற்றி சுற்றி சுருண்டு கிடந்த பையனுக்கு சூடான எண்ணெயில் குளியல். சுற்றி சுற்றி சுருண்டு கிடந்த பையனுக்கு சூடான எண்ணெயில் குளியல். மெதுவடையா? இல்லையே.
13: மெதுவடைனா உளுந்து வடையா?
11: இங்க விழுந்த வடை, கீழே விழுந்த வடையா, எண்ணெயில விழுந்த வடையா?
13: விழுந்த வடை
11: இல்லங்க. அது இல்லங்க, போயிட்டு வாங்க.
13: ஆமா, அது இல்லங்க. நன்றிங்க, போயிட்டு வாங்க.
12: நீங்க குடிக்கலாம்னு பார்த்தா வடையும் சாப்பிடலாம்னு
13: ஐடியா குடுங்க. இருகன்னு 5 மணி ஆகிட்ட.
11: டீயும் குடுக்கல, வடையும் குடுக்கல, என்ன பண்றது? ஆட்டாம புலம்புற. இருங்க நடாம, வெளியே போயிட்டு அந்த முக்கு கடை.

0: இல்லை
1: முக்கு கடை
0: பாட்டி கடையில் ஆ வடையும் டீயும் வாங்கிடும்.
1: சரி
0: வாங்க.
1: அடுத்து யார் வாங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் பெரியநகரத்துலேருந்து மேரி பேசுகிறேன்.
0: மேரி?
2: ஆமாம்.
0: ஆ சரிங்க. விடுகதை கேட்டிங்களா?
2: இல்லை சொல்லுங்க. ஒரு நேரம்
0: சுற்றி சுற்றி சுருண்டு கிடந்த பையனுக்கு
1: சூடான எண்ணெயில் குளியல்.
0: வாழ்த்துக்கள். நம்ம செந்தில் வேற கைய கைய காட்டுற கடமையா.
3: பாட்டி குழிக்கிட்ட சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
4: பாப்பா, நேரம் போனதே தெரிய மாட்டேங்கிறது. தங்கச்சி, 4:47.
5: ஆட ஆமண்ணே,
4: வணக்கம்.
5: வாங்க.
6: வணக்கம் அம்மா, நான் திருப்பூர் கனகம்பாளையம் கவிதா இளங்கோவன். மூவருக்கும் மாலை வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா வாங்க ஐயா, எப்படி இருக்கீங்க ஐயா?
6: ரொம்ப நல்லா இருக்கும். அம்மணி கிட்ட முக்கியமா பேசணும். அம்மணி கிட்ட கூட்டணும்.
7: அம்மணி கேட்டுதான் இருக்கிறாங்க. நீங்க என்ன பேசணும் சொல்லி போடுங்க.
4: சுட்டிப்பையன்
7: நன்றிங்க.
4: சரி தங்கச்சி, ஊரெல்லாம் சொத்து பத்திரம் எடுத்துட்டு தங்கச்சி தேடி வராங்க போல் இருக்கு.
5: நானு பேருதானே சேர்த்து சொன்னா, இத்தனை பேர் வராங்க.
4: வாங்க,
7: ஆசை யார விட்டுச்சு. வாங்க வாங்க. ஹலோ,
4: இங்க எப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்.
7: அந்த கடை அப்படியே தள்ளிட்டு போயிட்டாங்க. அண்ணாச்சி பழ கடையில இது ஒரு கடை தான்.
4: இது புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த கடை நல்லா இருக்கும்.
7: ஆமா ஆமா,
5: கொஞ்சம் அசைவம் அசைவத்துக்கு வாங்க.
7: அதான் புதன்கிழமை,
4: அதுதான் சொன்னாங்கல்ல.
5: இன்னைக்கு
7: இல்ல, ஆடுக்கு எங்கெங்க எட்டு கால் இருக்குது.
4: அது இல்லையா?
7: அப்புறம் இப்ப ஒரு சூப் குடிச்சாத்தான் கொஞ்சம் சரியாகும்.
4: சரி, நல்லா தொண்டைக்கு எதம்மா, மிளகு நிறைய போட்டு.
5: எனக்கு ஒரு சூப்புண்ணே.
4: என்ன சூப்? ஓ,
7: என்ன மணி, எல்லாத்துலயுமே கூட்டணி போடுறீங்க.
4: அடுத்து வாங்க. நம்ம அக்கா கீதா அக்கா இருக்காங்கல்ல, அப்புறமா நான்
5: கூட்டு போயிருவோமா?
4: இல்ல இல்ல,
7: அவங்க
4: அவங்களே சூப்பு வச்சு எடுத்து வந்திருக்காங்க.
7: அப்படியா?
4: ஆமா,
7: வாங்க.
4: யாரு? வாங்க.
8: வணக்கம்.
7: வணக்கங்க. யார் பேசுறீங்க?
4: திருப்பூர்
1: மாவட்டம்
9: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்சு வண்ணம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
3: சரி நாட்டாம
4: என்னங்கண்ணு,
3: நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கு தங்கச்சிக்கு.
4: ஆமா கண்ணு, ஒரு டிவிஷன் எடுத்து போடுவோமா?
3: கண்டிப்பா எடுத்துருவோம். தங்கச்சிக்கு மட்டும் இல்ல, எல்லா தங்கச்சிகளுக்கும், எல்லா அண்ணனுகளுக்கும், எல்லா தம்பிகளுக்கும், எல்லா அம்மாக்களுக்கும், எல்லாத்துக்கும் அது விஷயத்தையும் சொல்லிடுவோம்.
4: ஆமா, நிறைய பேர் போன் பண்ணுவாங்க. அதாவது நீங்க ஒரு 5 லட்சம் போட்டீங்கன்னா 10 லட்சம் குறுகிய காலத்துல 1 மாசத்துல அப்படியே டபுள் ஆகி கொடுத்து போடுவா. நீங்க எங்களுக்கு கீழே, உங்களுக்கு கீழே 2 பேர் சேர்த்து விட்டீங்கன்னா போதே, அதுக்கப்புறம் நீங்க வேலையே செய்ய வேண்டியதில்லை. அவங்க ஆள் பிடிச்சிக்குவாங்க, நீங்க வீட்டுல உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டே சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க.
3: இந்த வேலையே செய்யவில்லைன்னு சொல்லும் போதே நம்ம முதல் அளவுல உசராய்.
4: ஆமா, என்னைக்கு உழைச்சு சம்பாதிக்காத காசு ஒட்டாதும்பாகல்ல.
3: ஆமா,
4: அது மாதிரி தான் நேர் வழியில போய் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சோம்னா காசு நமக்கு.
3: 4 முழுக்க கற்ற வேலை செய்யற கொத்தனாருக்கு 1200 ரூபா சம்பளம் வாங்குறாருன்னா, அது வரைக்கும் அவர் வேலை பார்க்கறாரு. 500 ரூபா சம்பளம் வாங்குற சித்தாள் காலையில இருந்து தோட்டத்துல களை புடுங்கறதுல இருந்து பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு அத்தனை வேலையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த 500 ரூபா சம்பளமாக வருது. அது போக வெயில மாட்டிட்டு தள்ளுவண்டியா இழுத்து போதிய மூட்டையெல்லாம் கொண்டு போய் எடுத்து பண்றாங்கன்னா, அந்த வேலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த சம்பளம் வருது. அது இல்லாமல் வண்டியில இருந்து லோடை ஏத்தி கஷ்டப்பட்டு தோல்லை சுமந்து ஏத்தி அதுங்கிருந்து இறக்கி இடுப்பு வழியோட அஸ்தியோட வீட்டுல போய் படுக்கிறாங்கல்ல, 4 முழுக்க முழுக்க உழைச்சதுக்கு அப்புறம் அந்த கிடைக்கிற 500 ரூபா 1000 ரூபா அதை கொண்டு போன வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதுவும் கிடைக்குது. இப்படி எல்லாத்துக்கும் மேலேயும் ஏதாவது ஒரு உழைப்பு பலமாக இருந்துக்கிட்டே இருக்கு, அதுக்கப்புறம் அந்த ஊதியம் வருது நிற்கிது. இன்னொன்று, இதெல்லாம் இங்கே எதுவுமே பண்ண தேவையில்ல, உங்களுக்கு இதில் அமௌண்ட் வரும், டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும், வட்டி இவ்வளோ வரும், நீங்கள் இவ்வளோ முதலீடு பண்ணால் போதும், 2 பேரை செத்தா போதும் அப்படின்னு வரும்போது அங்கே நம்ம உழைப்பு இல்லை. நம்ம உழைப்பு இல்லாமல் ஒரு வருமானம் வருதுன்னு ஆசை காட்டுறாங்களா, அங்கே ஏமாத்த போகிறாங்கன்னு அர்த்தம். எங்கே ஆசை விதைக்கப்படுகிறதோ அங்கே ஏமாற்றத்தை நாம் அறுவடை செய்ய வேண்டி இருக்கும்.
4: ஆமாம், ரொம்ப சரியாக சொன்னேன். ஒருத்தர் ஏமாத்தணும்னா அவங்க ஆசை தூண்டணும்னு சொல்லுவாங்கல்ல.
3: ஆமாம்,
4: அம்மனைக்கு அந்த வேலையத்தையும் பார்த்து விட்டுருக்குறாங்க.
3: நம்ம கோடை பண்பலையில் எவ்வளவு நாள் இந்த போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது, கவனமாக இருங்க, கவனமாக இருங்கன்னு எத்தனை சலங்கை கதிரான அந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கோம். அரசாங்கமும் தொலைபேசி வாயிலாகவும் சரி, நம்ம ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, அதில் அவ்வளோ விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதையும் கேட்குறோம். அப்புறம் இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்குதுன்னு விதவிதமாக நிறைய பேர் படமாகவும் எடுத்து அதை போட்டும் காட்டுறாங்க, அதையும் பார்க்குறோம். தங்கச்சிம்மா,
4: படிக்காதவங்கெல்லாம் கூட விவரமா இருக்கிறாங்க. படிச்சவங்க தான் பரவாயில்லையோ, 2 லட்சம் போட்டோம்னா 4 லட்சம் வருது, 5 லட்சம் வருதுன்னு படிச்சு போட்டு ஏமாந்து போயிடுறாங்க.
3: கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்ச ஒவ்வொரு ரூபாயும் பத்திரமா வங்கியில், அதை பேங்க்ல போய் போட்டு வை, ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போட்டு வச்சிருக்க இல்லையா, அலுவலக ஒரு அஞ்சல் அலுவலகத்துக்கு போயிட்டு உன் பேர்ல ஒரு கணக்கு ஓபன் பண்ணி நீ அதை பண்ணிக்க.
5: நல்ல வேலைனே, முக்கு வீடு தப்பிச்சதுனே.
3: அப்படியாமா, நல்லது நம்ம கைக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ஆனால் அது நிரந்தரமாக இருக்கும். கெட்டது சீக்கிரமாக வர மாதிரி நிறைய ஆசை காட்டும், ஏமாத்தி போடும்பா. அதனால நம்மளுக்கும் சரி, நம்ம சொந்தக்காரங்களும் சரி, எல்லாருமே நல்லா இருக்கணும்னா நம்ம வேலை செஞ்சு உழைச்ச அந்த காசை பத்திரமா சேர்த்து வச்சுட்டு ஆசை வார்த்தை காட்டுற எதையுமே நம்பக்கூடாது தங்கச்சி. இதுதான் நம்ம நாட்டாம சொல்ற
4: தீர்ப்பாக்கு.
3: ஆமா, கிளம்புவோமா?
4: கிளம்பிடுவோம். அதனால அரசாங்கத்தோட நிறைய திட்டம் இருக்குதல்லோ, அதுல முதலீடு பண்ணுங்க, வருமானம் வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச தொழில முதலீடு பண்ணுங்க, தொழில நல்லா செய்யுங்க, நேர்மையா தொழில் நடத்துங்க, நல்ல வருமானம் பார்க்கலாம்.
3: இன்னும் கூட காசை போட்டு பத்திரமா வைங்க.
4: ஆமா, நாங்கெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டோம்.

0: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: அனில், கொழுக்கட்டை மாவு.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: வழங்கிய வண்ணத்தூரிகை.
7: விடுகதைகளோடு விழா வந்த காற்றலையில் உடன் இணைந்து இருந்தது கொடைப்பண்பலை 100.5 விடுகதை வண்ணத்தூரிகை. உடன் செல்வபாலா, சுரேந்தர், சிவசக்தி. இதுவரை பொறியியல் நுட்பம் பி.வி. பிஜு, ஆர். சுந்தரராஜன். கணினியாக்கம் செந்தில் சீதாராமன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கீதா. கதிர்களால் சிவந்து கொண்டிருக்கும் வானம் கவிதை பூசிக்கொள்ளவிருக்கிறது சித்திர செவ்வானில். இணைந்து இருங்கள், முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
8: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் மகளிர் பங்கு வெகுவாக அதிகரித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமான பயணிகளின் வசதிக்காக பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்புக்கு மானிய உதவி வழங்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். திட்டங்களை ரத்து செய்வதையே தவைக அரசு ஒரு திட்டமாக வைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேட்டூர் அணை தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் டன் நெல் உற்பத்தி இழப்பு ஏற்படலாம் என்று வேளாண் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதாக திமுக கூறியுள்ளது. மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தவைக அரசுக்கு காங்கிரஸ்

காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தவறினால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மண்ணேப்பள்ளி, பிரணாய், ரவுனக் சௌஹான், சனித் தயானந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகலஸ், சமர்வீர், நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பந்த் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் சித்திரச்ச வானம். காதல் வானில் இதய நிலாவை வரவேற்க வான்மகள் வசந்தம் காண வருகிறாள். வீசும் காற்றில் இசை மின்னர்கள் பேசும் இதயங்களில் நீளவான தேடல்களால் சங்கமிக்கும் இந்த செவ்வானம் ரசிக்கலாம் சித்திரச்ச வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு குடமுடி ரகுநாதன். மாலை வணக்கம் நேயர்களே.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.

நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்தரிச்ச வானம். அவளுக்கான காத்திருப்பில் அழகானது நினைவுகள். உன்னில் அவன் தொலைந்து போனதும் காதலையும் அன்பையும் தேடியே அவன் பயணம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.

கோடை பண்பலை இன்னொரு ஐந்தில் நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திரை செவ்வானம். அவளுக்காக இருக்கிறாய் என்ற உணர்வே அவனை அழகாக்குகிறது. காலமும் நேரமும் கைகூடும் வேளையில் அவன் மனதும் மகிழ்ச்சி புன்னகை செய்கிறது.

அலங்கரித்த போதும் ஒளியிலந்து போனது அவன் இதயம். ஒற்றை பார்வையில் ஓராயிரம் அர்த்தங்களை சொல்லிவிட்டு போகும் மனதிற்கு இத்தனை அதிசயங்கள்.

0: பாடை பண்பலை 100.5
1: என்ன தோழா எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே.
0: வரும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு
1: நம்ப முடியாதா நம்மால் முடியாதா நாளை வெல்லும் நாளை செய்வோமே.
0: ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: யாரும் இல்லை தடை போட உன்னை மெல்ல எடை போட நம்பிக்கையில் நடை போட சம்மதம்.
0: GTN கல்வி குழுமங்களின் தலைவர் முனைவர் கே ரத்தினம் அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு நேர்முக நிகழ்ச்சி.
2: ஒரு மனிதன் சாருண்யத்தனமாக வாழ வேண்டும். சாருண்யம் என்று சொன்னால் அது தான் ஒரு இனத்தோடு ஒரு பொருளோடு சார்ந்து வாழ்கின்ற பொழுது அதற்கும் நன்மை செய்து கொண்டு தனக்கும் நன்மை செய்து கொள்ளுகிற இனம் சாருண்யம்.
0: வரும் செப்டம்பர் 5 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி.
3: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
4: கிங்

அவள் விழிகள் பேசும் மொழியில் அவன் இதயம் மெல்ல தொலைந்து மௌனமாய் பார்க்கும் அவள் வலையில் வெக்கம் கொஞ்சம் கலைந்தது, கனவும் பிறந்தது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 33, அமாவாசை முன்னிரவு. அமாவாசைக்கு முதல் நாள் மாரப்பன் வந்து காஞ்சியிலிருந்து கட்டளை வந்துவிட்டதென்றும், இரவு 2 ஜாமத்தில் காஞ்சிக்கு கிளம்ப வேண்டும் என்றும் விக்ரமனிடம் சொன்னான். இனி அன்றிரவு 1 ஆனதும் சிறைச்சாலை கதவு திறந்தது. மாரப்பனும் ஆயுதம் தரித்த வீரர் சிலரும் வந்தார்கள். விக்ரமனுடைய கைகளை சங்கிலியால் பிணைத்து வெளியே அழைத்துச் சென்றார்கள். வாசலில் கட்டை வண்டி ஒன்று ஆயத்தமாய் நின்றது. அதில் விக்ரமன் ஏறிக்கொண்டான். அவனுக்கு முன்னும் பின்னும் வண்டியில் சில வீரர்கள் ஏறிக்கொண்டார்கள். அவ்விதமே வண்டிக்கு முன்னாலும் பின்னாலும் சிலர் நின்றார்கள். சிறை வாசலில் மாரப்பன் அந்த வீரர்களின் தலைவனாக தோன்றியவனை கூப்பிட்டு அவன் காதோடு ஏதோ ரகசியமாகச் சொன்னான். பிறகு உரத்த குரலில், "கிளம்பலாம்" என்றான். உடனே வண்டிக்காரன் வண்டியை ஓட்ட முன்னாலும் பின்னாலும் நின்ற வீரர்களும் போகத் தொடங்கினார்கள். உறையூர் வீதிகளின் வழியாக வண்டி போய்கொண்டிருந்தது. முன்னெல்லாம் போல் இப்போது இரவில் விளக்குகள் எரியாமல் நகரம் இருளடைந்து கிடப்பதை பார்த்ததும் விக்ரமனுக்கு என்னமோ செய்தது. "ஆஹா, சோழ நாட்டு தலைநகரமான உறையூர்தானா இது? ஏனுங்க சாமிங்களே, இந்த பிள்ளையாண்டான் யாரு? இவனை எங்கே அழைத்து போறீங்க?" என்ற பேச்சை கேட்ட விக்ரமன் திடுக்கிட்டான். பேசியவன் வண்டிக்காரன்தான். ஆனால் அந்த குரல் பொன்னன் குரலாக அல்லவா இருக்கிறது? அப்படியும் இருக்க முடியுமா? வீரர்களில் ஒருவன், "உனக்கு ஏனப்பா இந்த வம்பு? பேசாமல் வண்டியை ஓட்டு" என்றான். அதற்கு வண்டிக்காரன், "எனக்கு ஒன்றுமில்லையப்பா. ஆனால் ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரோ செண்பகத்தீவிலிருந்து வந்த ஒற்றனாம். ரத்தின வியாபாரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்தானாம்.

0: சக்கரவர்த்தி மகள் குந்தவி தேவியை ஏமாற்றிவிட்டானாம்.
1: அப்பேற்பட்டவனை நம்ம சேனாதிபதி கண்டுபிடித்து விட்டாராம். அப்படியெல்லாம் ஊரிலே பேச்சாயிருக்கே, அவன்தானா இவன் என்று கேட்டேன் என்றான். ஆமாம், அவன்தான் என்று வைத்துக் கொள்ளேன் என்றான் ஒரு வீரன். எங்கே அழைத்து கொண்டு போறீங்களோ என்று வண்டிக்காரன் கேட்க, எங்கே அழைத்து கொண்டு போவாங்க, காஞ்சிமா நகருக்குத்தான் என்று மறுமொழி வந்தது. அடே அப்பா, அவ்வளவு தூரமா போக வேண்டும்? நீங்கள் 7-8 பேர் காவலுக்கு போகிறீர்களே, போதுமா? வழியிலே இவனுக்கு யாராவது ஒத்தாசை செய்து தப்பிச்சு விட்டு விட்டுட்டாங்கன்னா என்ன செய்வீங்க என்றான் வண்டிக்காரன். பேசுகிறவன் உண்மையில் பொன்னன் தானோ, தனக்குத்தான் சமிக்ஞை செய்தி தெரிவிக்கிறானோ, வழியில் வந்து ஒத்தாசை செய்வதாக கூறுகிறானோ? இவ்விதம் விக்ரமன் வியப்புடன் எண்ணமிட்டு கொண்டிருக்கும் போது சற்று பின்னால் வந்த வீரர் தலைவன், யாரெங்கே, என்ன பேச்சு என்று அதட்டவே மௌனம் குடிகொண்டது. பிறகு வண்டிக்காரனாவது வீரர்களாவது பேசவில்லை. காவேரி கரைக்கு வந்ததும் வண்டி நின்றது. விக்ரமனும் வண்டியிலிருந்த வீரர்களும் இறங்கினார்கள். ஆற்றங்கரையோரமாக ஒரு படகு ஆயத்தமாய் இருந்தது. அங்கே ஒருவன் கையில் தீவர்த்தியுடன் நின்று கொண்டிருந்தான். எல்லாரும் கீழிறங்கியதும் வண்டிக்காரன் வண்டியை திருப்பிக் கொண்டே, போயிட்டு வரீங்களா? ஒற்றனை ஜாக்கிரதையாக கொண்டு போய் சக்கரவர்த்தியிடம் சேருங்கள். ஐயா, வழியில் ஒரு காட்டாறு இருக்கிறது, பத்திரம் என்றான். அப்போது தீவர்த்தி வெளிச்சம் அவன் முகத்தின் மேல் அடித்தது. விக்ரமனுக்கு அந்த முகத்தை பார்த்ததும் பெரும் ஏமாற்றம் உண்டாயிற்று. ஏனெனில் அவன் பொன்னன் இல்லை. ஆனால் அவனுடைய கண்களில் அந்த ஒளி எங்கேயோ பார்த்த முகமாயிருக்கிறதே. சட்டென்று உண்மை புலனாயிற்று. பொன்னன் தான் அவன் முகத்தில் பொய்மீசை வைத்து கட்டிக்கொண்டிருக்கிறான். அவன் கூறிய வார்த்தைகளின் பொருள் என்ன? வழியில் காட்டாற்றின் சமீபத்தில் தன்னை விடுவிக்க வருவதாகத்தான் சொல்லியிருக்க வேண்டும். இந்த எண்ணத்தினால் விக்ரமனுக்கு மிகுந்த உற்சாகம் உண்டாயிற்று. அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நெஞ்சினியர்களே,
2: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
3: கோடைப்பன் விலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சபானம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திரச் செவ்வானம். அவன் கரம்பிடித்து நடக்கும் அந்த ஒரு நிமிடம் அவன் வாழ்வின் பொற்காலம். அவள் நினைவுகளால் வளர்ந்த காதலை அவன் வசமாக்குகிறது இந்த வசந்த காலம்.

Viking Bunions and Briefs. இதுவரை இணைந்து ரசித்தோம் சித்திரை செவ்வானம். பிரியம் நேரம் பிரியாத இசையோடு விடைபெறுகிறேன். கொடுமுடி ரகுநாதன். நன்றி நேயர்களே.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்கலாம் ஆலய தரிசனம்.

மகாகாளி பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றம் கொண்டாலும் பக்தனுக்கு தாயைப் போல பரிவோடும் பாசத்தோடும் அருள் செய்வாள். காளி சுறுசுறுப்பானவள், தாமதத்தை விரும்ப மாட்டாள். எதிலும் அச்சமில்லை என்பதே அம்பிகையின் தத்துவம். மந்திரங்களுக்கு தலைவி என்பதால் காளி தேவியை துதித்து மந்திர சக்திகளை பெறுவார்கள். காளியின் உக்ர வடிவங்களில் ஒன்றான பிரத்யங்கரா தேவியின் அருள் பெற இன்று தஞ்சாவூர் ஐயாவாடி செல்வோம். வாருங்கள். நரசிம்ஹருக்கும் சரவருக்கும் உக்கிரமான சண்டை வந்தபோது கண்ட பேருண்டம் என்ற பட்சியின் வடிவத்தில் நரசிம்மர் யுத்தம் செய்தார். சரவருக்கு ஏற்பட்ட கோபத்தில் அவர் நெற்றிக் கண்ணிலிருந்து உக்ர பிரத்யங்கரா என்ற பத்திரகாளி தோன்றினாள். இவர் கண்ட பேருண்டத்தின் சக்தியை விழுங்கினாள். சர்வேஸ்வரரின் சக்திகளாக விளங்குகிறார்கள் பிரத்யங்கராவும் சூலினியும். பிரத்யங்கரா என்பவள் பத்திரகாளியேதான். பிரத்யங்கராவுக்கு 1000 முகங்கள். எல்லா முகமும் சிங்க முகம்தான். 2000 பெரிய கைகள், கரிய நிறம், நீல ஆடை அணிந்திருக்கும் உக்ர தேவி அவள். தட்சின் யாகத்தை அழிக்க சிவபெருமான் அனுப்பிய வீரபத்திரருக்கு துணையாயிருந்து உதவியவள் பிரத்யங்கரா தேவிதான்.

1000 ஆண்டுகள் பழமையான ஆலயம் இது. கோவில் விமானம் வடமாநில பாணியில் இருக்கிறது. வனவாசத்தில் இருந்த பஞ்ச பாண்டவர்கள் இத்தலத்தின் அம்பிகையை வழிபட்டதால் இத்தலத்திற்கு ஐவர்பாடி என்று பெயர். தல வரலாறு என்ன சொல்கிறது தெரியுமா? பகவான் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போரில் சகோதரர்களை இழந்த ராவணன் பலசாலியான தன் மகன் இந்திரஜித்தை கடைசியாக அனுப்பினான். காளியின் பக்தனான இந்திரஜித் போருக்கு போகும் முன்பாக 8 திசைகளில் மயான பூமியை தோற்றுவித்து அதர்வன காளியான பிரத்யங்கரா தேவிக்கு நிகும்பலா யாகம் செய்தான். இதை தெரிந்து கொண்ட ராமனும் காளி தேவிக்கு பூஜை செய்தார். தன் நீண்ட நாள் பக்தன் என்றாலும் இந்திரஜித்துடைய அநியாயத்திற்கு துணை போகாத தேவி அவன் பூஜையை ஏற்க மறுத்து ராமனை வெற்றி பெறச் செய்தாள். ராமரும் லட்சுமணனும் சனி பகவானின் குமாரர் குள்ளிகனும் பூஜித்த தலம் இது. 18 சித்தர்கள் வழிபட்ட தலம். அகத்தியருக்கு பிரத்யங்கரா தேவி காட்சி தந்த தலம். ஐயாவாடை திருத்தலத்தில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நிகும்பலா யாகம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த யாகத்தில் மிளகாய் வற்றலை ஆகுதியாக கொடுப்பார்கள். நிகும்பலா யாகத்தில் மூட்டை மூட்டையாக போடப்படும் மிளகாய் வற்றலிலிருந்து சிறிது நெடிகூட வராது என்பது இன்றும் நிகழும் அதிசயம். இழந்த பதவி கிடைக்கவும் எதிரிகளின் தொல்லை தீரவும் கடன் தொல்லை தீரவும் இந்த யாகத்தில் பக்தர்கள் பங்கேற்கிறார்கள். கோவில் கொண்டுள்ள தேவி சிம முகத்தோடும் 18 திருக்கரங்களோடும் சிரித்த முகத்தோடும் கரிய நிறத்துடன் தலையில் சந்திரனை அணிந்து சூலம் பாசம் டமருகம் ஏந்தி இருக்கிறாள். 4 சிம்மம் பூட்டிய ரதத்தில் இருபுறமும் லக்ஷ்மி சரஸ்வதியோடும் வடக்கு திசை பார்த்து காட்சி தருகிறாள். இத்தலத்தின் மூலவராக அகஸ்தீஸ்வரர் கிழக்கு நோக்கியும் அம்பிகை தர்மசம்வர்த்தினி தெற்கு பார்த்தும் அருள் செய்கிறார்கள். தல விருட்சமான ஆலமரத்தில் 5 விதமான இலைகள் உள்ள அதிசயத்தை பார்க்கலாம். இலையின் வடிவங்கள் மாறி மாறி ஆள், அரசு, புரசு, இச்சி, மா, இப்படி 5 வடிவங்களில் நாம் பார்க்கலாம். பிரத்யங்கரா தேவி உக்ரதேவி என்பதால் சூரியனை கண்டு இருள் விலகுவதைப் போல தன் பிள்ளைகளின் பிரச்சனைகள் என்கிற இருளை விளக்கி அவர்களுக்கு சகல நலன்களை அள்ளி தருவாள். எந்தவிதமான பயம் வந்தாலும் அம்பிகையின் திருநாமம் சொன்னாலே நம்பிக்கையும் வெற்றியும் கிடைக்கும் என்பதில் ஐயம் இல்லை. தஞ்சாவூர் ஐயாவாடி பிரத்யங்கரா தேவி.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் மாரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:07.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோட்டை நோக்கி விரைந்து கொண்டிருக்கும் காக்கை குருவிகளுக்கு இதம் ஊட்டும் குயில் ஓசையாக வான்வழி வானொலி கோடை பண்பலை 100.5. இசை மொழி செவி வழி கதம்ப மலர்கள். முதல் பாடலாக ஒலிக்கவிருப்பது விக்ரம், சூர்யா, லைலா, சங்கீதா ஆகியோர் திரையில் தோன்ற இளையராஜா அவர்களின் இசையில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் குரலில் பிதாமகன் திரைப்படத்தில் 2003 வெளியானது. தேனி மற்றும் போடிநாயக்கனூர் பகுதிகளில் திரையாக்கப்பட்டது காற்றின் வழி செவி முதல் வெளிவரை.

0: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: பரம்பரை குணம் பரம்பரை குணம்ங்கிறாங்களே என்ன அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன பரம்பரை குணம்னா என்ன அப்படின்னா, இப்போ அவ்வை சொல்கிற மாதிரி நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும் அப்படிம்பாங்க. சிலதெல்லாம் பாரம்பரியமாக ஹெரிடிட்டியில் வரணுங்கிறாங்க. உவே சாமிநாத அவர்கள் தன்னுடைய கண்டதும் கேட்டதும் என்கின்ற ஒரு தொகுதியில் கற்று எழுதியிருந்தார். நான் படித்து ரொம்ப வியந்து போனது அந்த கற்றதான். என்ன அப்படின்னா, ஒரு புலவர் சோழ நாட்டிலேருந்து பாண்டி நாட்டுக்கு வர்றார். அப்படி வர்றபோது அங்கே திருமயம் பக்கத்தில் ஒரு ஊருக்கு அவர் போகிறார். அப்படி போகிறப்ப அந்த ஊர் அங்கேருந்து ஒரு 10 மைல் தொலைவில் இருக்குங்கிறாங்க. புலவரும் நடந்து களைப்பால் இருக்கார். அப்போ அங்கேருந்து ஒரு மாட்டு வண்டி, ஒத்த மாட்டு வண்டின்னு இருக்குது. வண்டிக்காரர்கிட்ட கூப்பிட்டு, ஐயா நான் வந்து இன்ன ஊருக்கு போகிறேன், அங்கே ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்காரு, என்னை வர சொல்லியிருக்காரு, நான் அங்கே போயிட்டு அவரை பார்த்தேன்னா எனக்கு பணம் கொடுப்பார், உங்களுக்கு நான் வண்டிக்குரிய பணம் வாங்கி தர்றேன். உடனே அந்த வண்டிக்காரர் சொன்னாரான், ஒரு பணம், அந்த காலத்தில் ரொம்ப பெருசாது, ஒரு பணம் எனக்கு தரணும், சரி, மாட்டுக்கு வைக்கோல் தரணும், சரி, காலை சாப்பாடு எனக்கு போடணும், சரி, அப்போ ஏறிக்குங்க. உடனே அந்த வண்டியில் ஏறிக்கிட்டார். இரவு அந்த மாட்டை வண்டியை அவர் ஓட்டுறாரு, நிலவில் வண்டி போகுது. இப்போ இந்த வண்டிக்காரர் அவர்கிட்ட கேட்டாரா, நீங்கள் யார், யா எதுக்கு இவரை பார்க்க வர்றீங்கன்னு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் சோழ நாட்டில் வெங்கலப்ப நாயக்கர் என்ற ஒரு ஜமீன்தார்கிட்ட நாங்கள் இருந்தோம். அந்த ஜமீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி போயிடுச்சு. அதில் எங்களை ஆதரிக்க ஆள் இல்லை. நான் அங்கேருந்து புறப்பட்டு ஒரு ஊராக வந்து இவருடைய பேரை கேள்விப்பட்டு இவர்கிட்ட நான் வந்து எல்லாம் வாங்கிக்கலாங்கிறதுக்காக வந்தேன் சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிறார் அந்த புலவர். இரவெல்லாம் வண்டி ஓடுது. விடிய காலையில் அந்த ஊருக்கு போயாச்சு. போன உடனே அந்த வண்டிக்காரர் அவர் எழுப்புறாரு. இவர் இருக்க சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே போய் ஜமீன்தாரை பார்த்த உடனே ஜமீன்தார் இவரை வரவேற்று, வாங்க நீங்கள் இங்கே தங்கி தான் போகணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த வெளியில்

0: வண்டிக்காரருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், ஒரு பணம் கொடுத்துடலாம், அப்புறம் சாப்பாடும் போடணும், அந்த மாட்டுக்கு வைக்கலும் கொடுக்கணும், எல்லாம் செஞ்சிடலாம் சொல்லி வேலைக்காரனை கூப்பிட்டார். போய் காரியஸ்தர்கிட்ட ஒரு பணம் வாங்கி கொடுப்போ போனார். போனவர் திரும்பி வந்து, அந்த வண்டிக்காரர் பணம் வாங்க மாட்டேங்கிறாரு, ஏன் வாங்க மாட்டேங்கிறாரு, ஏன் வேணாங்கிறீங்க? அவர் சொன்னார், இல்லை வேண்டாம். ஏன் யான்னு கேட்டார் இவர், இந்த புலவர். நீங்கள் இரவெல்லாம் கதை சொல்லிட்டு வந்தீங்கல்ல, வெங்கலப்ப நாயக்கருடைய ஜமீன் குடும்பம், அந்த குடும்பத்தின் கடைசி வாரிசு நான் தான். கொடுத்த இடத்தில் நாங்கள் ஒருபோதும் பணத்தை திரும்ப வாங்குகிற வழக்கம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்ததாக நீங்கள் சொன்னீங்க, எனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, வணக்கம் சொல்லிட்டு அந்த சாட்டை அப்படி சுற்றி கொண்டு கம்பீரமாக அந்த வண்டி புறப்பட்டது. கொடுத்த பரம்பரையிலிருந்து வந்ததன் காரணமாக ஒருபோதும் திரும்ப பெறக்கூடாது என்கின்ற அந்த குணம் இருக்கு பாருங்க. பரம்பரை குணம் என்பது சாதாரணம் இல்லைங்க. அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்ல வேண்டும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர்
2: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
2: கரெக்ட். அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சார்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.
5: இளங்காச்சு வீசி போன நேரம் 6:21 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் தொடர்கிறது இணையாகவும் உயிராகவும். அருண்ராஜ், தன்யா ஹோப் ஆகியோர் மதன் கார்கே அவர்களின் வரிகளை திரையில் காட்சிப்படுத்த சித்ரீராம், பத்மலதா ஆகியோரது குரலில் அருண்ராஜ் அவர்களின் இசையோடு காட்சியில் கரையவிருக்கிறது 2019 வெளியான தடம் என்ற திரைப்படத்திலிருந்து.

வரவேற்கிறோம் நேயர்களே. கோடி பண்பலை 100.5 வான்வழி வானொலி கதம்பம் மலர்கள் தொடர்ந்து ஒழிக்கிறது. 2011 வெளியான 180 என்ற படத்தில் சரத் அவர்களின் இசையில் கார்த்திக் ஸ்வேதா மோகன் அவர்களின் குரல், சித்தார்த் பிரியா ஆனந்த் அவர்களின் அசைவுகளோடு இசை மொழி இதய வழி. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ உட்பட USAவின் பல்வேறு பகுதிகளில் திரையாக்கப்பட்ட அந்த பாடல்

மனதுங்களுக்கு மலையடித்து போக வைக்கும் நான் முத்துக்குமார் அவர்களின் வரிகளோடு ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களின் இசையில் சோனு நிகம், சைந்தவி ஆகியோர் குரலை காட்சிப்படுத்தும் கார்த்தி பிரணீதா சுபாஷ் ஆகியோரது நடன அசைவுகளில் சென்னை போலந்து போன்ற இடங்களில் திரையாக்கப்பட்ட பாடல். இசைவழி இதயத்தில் காட்சியாக வருகிறது வான்வழி வானொலியில் 2012 வெளியான சகுனி என்ற படத்திலிருந்து.

0: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
1: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
2: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.

0: வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: காவேரி நதியில் ராஜஹம்சத்தைப் போல் அலங்கரித்த சிங்கார படகில் சுந்தர சோழ சக்கரவர்த்தியும் அவருடைய பட்டத்து ராணியும் குழந்தைகளும் உல்லாசப் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். கான வித்தையில் தேர்ந்தவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். சுந்தர சோழர் கான இன்பத்தில் மெய்மறந்து கண்களை மூடிக்கொண்டிருந்தார். திடீரென்று ஐயோ ஐயோ என்ற கூக்குரலை கேட்டு கண் விழித்து பார்த்தார். குழந்தையைக் காணுமே, அருள்மொழியைக் காணுமே என்று பல குரல்கள் முறையிட்டன. சுந்தர சோழர் பரபரப்புடன் சுற்றும் பார்த்தார். காவேரியின் வெள்ளத்தில் அவருடைய செல்வக் குழந்தையான அருள்மொழியை யாரோ ஒரு ஸ்திரீ கையினால் பிடித்து கொண்டு தண்ணீரில் அமுக்கி கொல்ல முயன்று கொண்டிருந்தாள். சொல்ல முடியாத பயங்கரத்தை அடைந்த சுந்தர சோழர் காவேரி வெள்ளத்தில் குதிக்க எண்ணினார். அந்த சமயம் அந்த ஸ்திரீயின் முகம் அவருக்கு தெரிந்தது. அது விகாரத்தை அடைந்த மந்தாகினியின் முகம் என்பதை அறிந்து கொண்டார். உடனே அவருடைய உடல் ஜீவசக்தியற்ற ஜடப்பொருளைப் போல ஆயிற்று. தண்ணீரில் குதிக்கப் போனவர் படகிலேயே தடாலென்று விழுந்தார். படகிலே விழுந்த அதிர்ச்சியினாலோதானோ என்னமோ சுந்தர சோழர் துயிலும் கனவும் ஒரே காலத்தில் நீங்க பெற்றார். புயல் மழை காரணமாக வழக்கத்தை விட குளிர்ச்சி மிகுந்திருந்த அந்த வேளையில் அவருடைய தேகமெல்லாம் வியர்த்திருந்தது. இவ்வளவு நேரமும் கண்ட தோற்றங்களெல்லாம் கனவில் கண்டவை என்பதை உணர்ந்தபோது அவருடைய நெஞ்சிலிருந்து ஒரு பெரும் பாரத்தை எடுத்தது போன்ற ஆறுதல் ஏற்பட்டது. எதிரே பார்த்தார், அறையில் ஒருவரும் இருக்கவில்லை. தீபம் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. தாம் தூங்கிவிட்டபடியால் பக்கத்து அறையில் இருக்கிறார்கள் போலும். கையை தட்டி அழைக்கலாமா என்று எண்ணினார். சற்று போகட்டும், கனவு தோற்றத்தின் அதிர்ச்சிகள் நீங்கட்டும் என்று எண்ணிக்கொண்டார். அப்போது மேல் மச்சிலிருந்து ஏதோ மிக மெல்லிய சப்தம் கேட்டது. அது என்னவாயிருக்கும்? முகத்தை சிறிதளவு திருப்பி சப்தம் வந்த திக்கை நோக்கினார். மேல் மச்சில் தூணை பிடித்து கொண்டு விளிம்பின் வழியாக ஓர் உருவம் இறங்கி வருவது போல தோன்றியது. சுந்தர சோழர் மிக்க வியப்படைந்தார். மேன்மாடத்திலிருந்து அவ்வாறு தூண்களின் விளிம்பின் வழியாக யார் இறங்கி வருகிறது? எதற்காக வரவேண்டும்? இத்தனை நேரம் கண்ட குழப்பமான கனவுகள் நினைவு வந்தன. இதுவும் கனவிலே காணும் தோற்றமா? இன்னும் தாம் தூக்கத்திலிருந்து நன்றாக விழித்துக் கொள்ளவில்லையா? இந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக சுந்தர சோழர் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டார். ஒரு நிமிஷ நேரம் அவ்வாறு இருந்துவிட்டு கண்களை நன்றாக திறந்து அந்த உருவம் இறங்கிய திக்கை பார்த்தார். அங்கே இப்போது ஒன்றுமில்லை. ஆஹா, அந்த தோற்றம் வெறும் பிரமையாகத்தான் இருக்க வேண்டும். அவர் உறங்குவதற்கு முன்னால் நிகழ்ந்தவற்றை ஞாபகப்படுத்திக் கொண்டார். முதன் மந்திரியும் அவருடைய சீடனும் இனிய குரலில் பாடிய தியாக விடங்கரின் மகளும் தாம் தூங்கிய பிறகு போய்விட்டார்கள் போலும். மலையமான் மகளும் தாதிமார்களும் வழக்கம் போல அடுத்த அறையில் காத்திருக்கின்றார்கள் போலும். குந்தவையை குறித்து தாம் முந்தன் மந்திரியிடம் குறை கூறியதை சக்கரவர்த்தி நினைத்து கொண்டு சிறிது வருத்தப்பட்டார். குந்தவை இணையற்ற அறிவும் முன்யோசனையும் படைத்தவள். ராஜ்யத்திலே குழப்பம் ஏற்படாமலிருக்கும் பொருட்டு இளவரசனை நாகப்பட்டினத்தில் இருக்கச் செய்திருக்கிறாள். அதை பற்றி தவறாக எண்ணிக்கொண்டது தம்முடைய தவறு. தமது அறிவு சரியான நிலையில் இல்லை என்பது சில காலமாக சுந்தர சோழருக்கே தெரிந்திருந்தது. பின்னே இளைய பிராட்டியின் பேரில் கோபித்துக் கொள்வதில் என்ன பயன்? எதையும் அவளுடைய யோசனைப்படி செய்வதே நல்லது. இப்போது முக்கியமாகச் செய்ய வேண்டியது நாகப்பட்டினத்திலிருந்து இளவரசனை அழைத்து வர வேண்டியது. கடவுளே, புயலினால் அவனுக்கு யாதொரு ஆபத்தும் நேரிடாமல் இருக்க வேண்டுமே. உடன் குந்தவையிடம் அதை பற்றி கேட்க வேண்டும். பக்கத்து அறையில் இருப்பவர்களை அழைப்பதற்காக சுந்தர சோழர் கையை தட்ட எண்ணினார். ஆனால் இது என்ன? தம்முடைய தலைமாட்டில் யாரோ நடமாடுவது போல தோன்றுகிறதே. ஆனால் காலடி சுத்தம் மிக மெதுவாக, பூனை புலி முதலிய மிருகங்கள் நடமாடுவது போல கேட்கிறது. யாராக இருக்கும்? ஒருவேளை மலையமான் மகளா? தம் குமாரியா? தாதி பெண்ணா? தமது உறக்கத்தை கலைக்கக்கூடாது என்று அவ்வளவு மெதுவாக அவர்கள் நடக்கிறார்களா?
2: யாரது
1: என்று மெதுவான குரலில் சுந்தர சோழர் கேட்டார். அதற்கு பதிலில்லை.
2: யாரது, இப்படி எதிரே வா
1: என்று சற்று உரத்த குரலில் கூறினார். அதற்கும் மறுமொழியில்லை. சுந்தர சோழருக்கு ஓர் எண்ணம் தோன்றியது. அது அவருக்கு குழப்பத்தையும் திகிலையும் உண்டாக்கியது. ஒருவேளை அவளாக இருக்குமோ? அவளுடைய ஆவியாக இருக்குமோ? கனவிலே தோன்றிய கிராதகி இப்போது நேரிலும் வந்து விட்டாளா? நள்ளிரவில் அல்லவா ஆடை ஆபரண பூஷிதையாக முன்மாலையிலேயே வந்து விட்டாளா? அல்லது ஒருவேளை நள்ளிரவு ஆகிவிட்டதா? அவ்வளவு நேரம் தூங்கிவிட்டோமோ? அதனாலேதான் ஒருவேளை மலையமான் மகளும் தம் குமாரியும் இங்கே இல்லையோ? தாதி பெண்களும் தூங்கிவிட்டார்களோ? ஐயோ, அவர்கள் ஏன் என்னை தனியாக விட்டுவிட்டு போனார்கள்? அந்த பாதகி கரையர் மகளாக இருந்தால் என்னை லேசில் விடமாட்டாளே? உள்ளம் குமுறி வெறிகொள்ளும் வரையில் போக மாட்டாளோ? அடிப்பாவி, உண்மையில் நீயாக இருந்தால் என் முன்னால் வந்து தொலை. என்னை எப்படியெல்லாம் வதைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் வதை.

0: பிடித்துவிட்டு போ. ஏன் பார்க்க முடியாதபடி தலைமாட்டில் உலாவி என் பிராணனை வாங்குகிறாய்? முன்னால் வா. இரத்தபலி கேட்பதற்காக வந்திருக்கிறாயா? வா வா. நீதான் மடியில் கத்தி வைத்திருப்பாயே. புலி கரடிகளை கொன்ற அதே கத்தியினால் என்னையும் கொன்றுவிட்டு போய்விடு. என் மக்களை மட்டும் ஒன்றும் செய்யாதே. நான் செய்த குற்றத்துக்காக அவர்களை பழிவாங்காதே. அவர்கள் உனக்கு ஒரு துரோகமும் செய்யவில்லை அடி. நான் தான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? கலங்கரை விளக்கத்தின் உச்சியில் ஏறி கடலில் விழுந்து சாகும்படி நானா சொன்னேன்? நீயே செய்த அந்த கோரமான காரியத்துக்கு என்னை எதற்காக வதைக்கிறாய்? சுந்தர சோழர் தம்முடைய தலைமாட்டில் வெகு சமீபத்தில் ஓர் உருவம் வந்து நிற்பதை உணர்ந்தார். திகிலினால் அவருடைய உடம்பு நடுங்கியது. நெஞ்சு மேலே ஏறி தொண்டையை அடைத்துக் கொண்டது. கண்விழிகள் பிதுங்கி வெளியே வந்துவிடும் போல இருந்தது. அவள்தான் வந்து நிற்கிறாள், சந்தேகமில்லை. அவளுடைய ஆவிதான் வந்து நிற்கிறது. தாம் நினைத்தபடியே கடைசியாக இரத்தப்பழி வாங்குவதற்கு வந்திருக்கிறது. தம் நெஞ்சில் கத்தியால் குத்தி தம்மை கொல்லப் போகிறது, அல்லது வெறும் கைகளினாலேயே தம் தொண்டையை நெறித்து கொல்லப் போகிறதோ என்னவோ. எப்படியாவது அவள் எண்ணம் நிறைவேறட்டும். தாம் இனி உயிர் வாழ்ந்திருப்பதில் யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லை. அந்த பேய் தம்மை பழிவாங்கிவிட்டு போனால் தம் மக்களை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடுமல்லவா? இன்னும் சிறிது நிமிர்ந்து அண்ணாந்து பார்த்தால் மந்தாகினி பேயின் ஆவி வடிவம் தம் கண்களுக்கு புலனாகும் என்று சுந்தர சோழருக்கு தோன்றியது. தலைமாட்டில் அவ்வளவு சமீபத்தில் அந்த உருவம் வந்து நிற்பது போல இருந்தது. அதன் நிழல் கூட அவர் முகத்திலே விழுந்தது போல இருந்தது. ஒரு கணம் நிமிர்ந்து பார்ப்பதற்கு எண்ணினார். அவ்வளவு தைரியம் வரவில்லை. நான் கண்களை இறுக மூடிக்கொள்ளுகிறேன், அது செய்வதை விட்டுவிட்டு போகட்டும் என்று தீர்மானித்து கண்களை மூடிக்கொண்டார். சற்று நேரம் அப்படியே இருந்தார். அவர் எதிர்பார்த்தது போல அவர் நெஞ்சில் கூரிய கத்தி இறங்கவும் இல்லை. அவர் தொண்டையை இரண்டு ஆவி வடிவ கைகள் பிடித்து நெரிக்கவும் இல்லை. அந்த உருவம், அவர் தலைமாட்டில் நின்ற உருவம், அங்கிருந்து நகர்ந்து போய்விட்டதாக தோன்றியது. ஆஹா, கரையர் மகள் அவ்வளவு சுலபமாக என்னை விடமாட்டாள். இன்னும் எத்தனை காலம் என்னை உயிரோடு வைத்திருந்து சித்திரவதை செய்ய வேண்டுமோ செய்வாள். இன்றைக்கு என் கண்ணிலே படாமல் திரும்பித் தொலைந்து விட்டால் போலும். சரி சரி, யாரையாவது கூப்பிடலாம். யாராவது இந்த அறைக்குள்ளே வந்தால் இன்னும் இவள் ஒருவேளை இங்கேயே இருந்தாலும் மறைந்து போய் தொலைவாள்.
1: யாரெங்கே? எல்லாரும் எங்கே போறீர்கள்
0: என்று உரத்த குரலில் கூவிக்கொண்டே சுந்தர சோழர் கண்களை திறந்தார். ஆஹா, அவர் எதிரே மஞ்சத்தில் கீழ்ப்புறத்தில் நிற்பது யார்? அவள்தான், சந்தேகமில்லை. அந்த வாய் பேச முடியாத பேய்தான். தலைவிரி கோலமாக நிற்கிறது பேய். அதன் நெற்றியிலே ரத்தம் கொட்டுகிறது. இரத்தப்பழி வாங்க வந்தேன் என்று சொல்லுகிறது போலும். சுந்தர சோழர் உரத்த குரலில் வெறிகுண்டவரைப் போல அந்த ஆவி உருவத்தை பார்த்த வண்ணமாக கத்தினார்.
1: அடிவாய் பேச முடியாத பேயே, நீ உயிரோடு இருந்த போதும் வாய் திறந்து பேசாமல் என்னை வதைத்தாய். இப்பொழுதும் என்னை வதைக்கிறாய். எதற்காக வந்திருக்கிறாய் சொல்லு. இரத்தப்பழி வாங்க வந்திருந்தால் என்னை பழிவாங்கி விட்டு போ. ஏன் சும்மா நிற்கிறாய்? என் முகத்தை இப்படி பரிதாபமாக வைத்துக் கொண்டிருக்கிறாய்? என்னிடம் ஏதாவது கேட்க வந்திருக்கிறாயா? அப்படியானால் சொல்லு. வாய் திறந்து பேச முடியவில்லை என்றால் சமிக்கையினாலே சொல்லு. வெறுமனே நின்று கொண்டு என்னை வதைக்காதே. உன் கண்ணிலே ஏன் கண்ணீர் ததும்புகிறது? ஐயையோ, விம்மி அழுகிறாயா என்ன? என்னால் பொறுக்க முடியவில்லையே. ஏதாவது சொல்லுகிறபடியாயிருந்தால் சொல்லு, இல்லாவிட்டால் தொலைத்து போ. போகமாட்டாயா? ஏன் போகமாட்டாய்? என்னை என்ன செய்ய வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? என் அருமை மகனை, சின்னஞ்சிறு குழந்தையை காவேரி வெள்ளத்தில் அமுக்கிக் கொள்ள பார்த்தவள் நீதானே. கடவுள் அருளால் உன் எண்ணம் பலிக்கவில்லை, இனியும் பலிக்கப் போவதில்லை. அடிப்பாதகி, இன்னும் எதற்காக என் நெஞ்சை பிளக்கிறவள் போல பார்த்து கொண்டிருக்கிறாய்? போ போ. போகமாட்டாயா? போகமாட்டாயா? இதோ உன்னை போகும்படி செய்கிறேன், பார். இப்படி சொல்லிக் கொண்டே சுந்தர சோழர் தமதருகில் கை கட்டும் தூரத்தில் என்ன பொருள் இருக்கிறதென்று பார்த்தார். பஞ்ச உலோகங்களினால் செய்த அகல் விளக்கு ஒன்றுதான் அவ்விதம் கைக்கு கிடைப்பதாக தென்பட்டது. அதை எடுத்துக்கொண்டு போ பேயே போ என்று அலறிக்கொண்டு மந்தாகினி பேயின் முகத்தை குறிப்பார்த்து வீசி எறிந்தார். திருமால் எரிந்த சக்கராயுதத்தைப் போல அந்த தீபம் சுடர்விட்டு எரிந்த வண்ணம் அந்த பெண்ணுருவத்தை நோக்கி பாய்ந்தது. அப்போது சுந்தர சோழர் பேய் என்று கருதிய அந்த பெண் உருவத்தில் வாயிலிருந்து ஓர் ஓலக்குரல் கிளம்பிற்று.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: மனத்தின் மூன்று நிலைகளாக

0: விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம், இந்த மூணும் கொள்ளப்படுகின்றன. இதனால கனவின் முக்கியத்துவம் எத்தகையதுன்னு தெரியுது. கனவு காணும்போது மூளையின் முன்பகுதி ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ஓய்வா இருக்குதான், அதாவது சிந்தனை ஆற்றல். ஆனா பார்வை பகுதி அல்லது காட்சி பகுதி விஷுவல் கார்டெக்ஸ் இயங்குதான். இமைக்குள்ள கண்கள் பக்கவாட்டிலையும் மேலும் கீழும் ரொம்ப விரைவா நகரும் போது நினைவுகளின் கலவை சீரற்று இருந்தாலும் ஒன்னோட ஒன்று இணைக்கப்பட்டு மனத்திரையில வரும். ஆனா காட்சிகளும் இடங்களும் திடீர் திடீர்னு மாறும். விழிப்பு நிலையில ஏற்பட்ட கவலை, பயம், இதையெல்லாம் உறக்கம் சரி செய்யுதுன்னு சொல்றாங்க. ரேபிட் ஐ மூவ்மெண்ட், சுருக்கமா ரெம், இமைகளுக்குள்ள கண்களின் துரித இயக்க நிலை நரம்பியல் செயற்பாடுகளை சரிபார்க்குதான். இதை எல்லாத்தையும் சுருக்கி பழைய நினைவுகளும் புதிய நினைவுகளும் உண்மை நிகழ்ச்சிகளும் உள்ள கற்பனைகளும் கனவுகளாக உருவெடுத்துன்னு சுந்தர சோழரின் விசித்திர அனுபவங்களை ஆசிரியர் தமக்கே உரிய பாணியில சொன்னதை கேட்டோம். அமைதியான கடல், படகுல அவரும் பூங்குழலியும், திடீர்னு புயல் வீசுது, உடனே அமைதி, இருள் விலகுது, ஒளி பிறக்குது, களம் மாறுது. படகுல பூங்குழலி இல்லை, இருப்பது மந்தாக்கினி. பூங்குழலி பாடினா இவளால் பேச முடியாது. கடல்ல விழுந்து உயிரை விட்டவ காவேரி வெள்ளத்திலிருந்து வெளிப்பட்டா, குழந்தை அருள்மொழிய கொல்ல பார்த்தா, ஆதித்த கரிகாலனுக்கு இளவரசு பட்டம் கட்டின அன்னைக்கு அந்த புறத்துல பெண்களின் மத்தியில ஆவி வடிவத்துல அவனை கொடூரமா உற்று பார்த்தா, அதுக்கப்புறம் சுந்தர சோழரின் சயனாரேக்கே வந்து எச்சரிக்கை செய்தார். இப்போ அவளுடைய நடமாட்டம் ஒருவித வெறித்த நிலைக்கு அவரை கொண்டு போயிட்டது. இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏறத்தாழ் 750 ஆண்டுகளுக்கு முன்னால ஈழ வரலாற்றில் நடந்ததாக சொல்லப்படுற ஒரு கொடூர கொலை பத்தி. சந்தமுக சிவன் என்ற அரசனை அவன் சகோதரன் யசசாலகதீசன் நீர் விளையாட்டின் போது சூழ்ச்சியால் கொன்று ஆட்சியை பிடிச்சான். இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பார் சுந்தர சோழர். அதனால தான் கனவுல அப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து அவரை வேதனைக்குள்ளாக்கியது போலும். நிமி என்கிற சொல்லுக்கு இமைத்தல், சிமிட்டுதல் என்று பொருள். நிமிஷம் என்கிற தொடர் ஒரு மணி நேரத்தின் 60 ஒரு பங்காக கொள்ளப்பட்டாலும் இந்த பகுதியில சற்று நேரம்னு கொள்வது பொருத்தமாயிருக்கும். தலை மாடு, படுக்கையில தலை வச்சு படுக்கிற முனை, கால் வைக்கிற முனை கால் மாடு. கால் மாடு தலை மாடு அறிந்து படுன்னு சொல்லுவாங்க, அதாவது எதையும் முறையா செய்யணும்னு பொருள். தொலைவில் இருக்கிற ஒரு ஊருக்கு அடிக்கடி போறவரை பத்தி சொல்லும் போது அவருக்கு அது தலை மாடு கால் மாடு மாதிரியும்பாங்க. சில பகுதிகளில் இதே கருத்தை கொல்லை தலை மாடு மாதிரின்னு சொல்றதும் உண்டு. அதாவது வீட்டுக்குள்ள தலை வாசல்ல இருந்து புழக்கடை வரை மாதிரின்னு அர்த்தம். சரி, மதுரையும் ஈழமும் தொண்டை மண்டலமும் கொண்ட அந்த ராஜகேசரி வர்மர் சுந்தர சோழர் படுத்தபடி வீசி எறிஞ்ச அகல் விளக்கு மந்தாகினிய எங்க தாக்கிச்சோ பார்க்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேரம் 6:51 நெருங்கிட்டு இருக்க இந்த வேளையில் வான்வழி வானொலி உலா வந்து கொண்டிருக்கிறது. கொடைப்பண்பலை, இது கொடைப்பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். மலரின் வாசம் திசையெங்கும் பரவி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இசைக்கும் பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களின் இசைகள், தாமரை அவர்களின் வரிகளில் மாதவன் ரீமா சென் ஆகியோரது நடிப்பில் உருவான பாடல் பாப்பே ஜெயஸ்ரீ அவர்களின் குரலில் வலம் வருகிறது.

வான்வழி வானொலி இசை மொழி இதய வழி விரைந்து கொண்டிருந்தது கோடிப்பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். எழுந்திருந்தது நான் சிவசக்தி. தொடர விருப்பது ஆசைகள் ஒரு குக்கு, கட்சவி வாயிலாக நேயர் விருப்ப பாடல். கட்சவி எண் 9486282424. இணைந்த இருங்கள் நேயர்களே.

கூடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் ஆசையில் ஒரு குக்கு. இதயமும் இசையும் இணையும் நேரம், கவியின் ஓசையில் கரையும் நேரம், மனதால் நேசித்த பாடல்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் இதமாக்க வருகிறது ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை கேட்க கட்செவி எனும் வாட்ஸ்அப் எண்ணான 94 86 28 24 24 என்ற எண்ணில் உங்கள் பெயர், உங்களுடைய ஊர், என்ன பாடல், என்ன படம் என்பதை உங்கள் குரலில் பதிவு

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையிலிருக்கு கோ நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பிக் கொண்டிருக்கும் நேயர்
1: தேனி கருவேல் நாயக்கன் பெட்டி சிரீஸ் தயாஸ்ரீ பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்திலிருந்து பல்லாக்கு குருதையிலே அந்த பாடலை போடவும்.
0: இது இவர்களுக்காக பாடல் நிகழ்ச்சியில்.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசியலூர் குக்கு நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல்.
1: ஹாய் கோடை எஃப்எம், இனி இரவு வணக்கம். நான் பெரிய குளத்தாளுகா குளப்புறத்திலிருந்து செல்வபாரத் பேசுகின்றேன். எனக்கு முத்து படத்திலிருந்து குழுவாளியிலே முத்து வந்தல்லோ அந்த பாட்டு போடுமாறு இனிய கோடை பண்பலையை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் டெடிகேட் செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: இதோ நிகழ்ச்சியில் முத்து பட பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துகள்.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல்.
1: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் நாகம்பட்டியிலிருந்து கலைச்செல்வி. எனக்கு சொக்கத்தங்கம் படத்திலிருந்து என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு அந்த பாடல் வேணும். நன்றி, வணக்கம்.
0: இது நிகழ்ச்சியில் சொக்கத்தங்கம் படப்பாடல்.

0: கோடை பண்பலை இன்னொரு பிளேனில் நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்.
1: சார் வணக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மைக்கேல் பாளையம் ஜெயராமன். எனக்கு பிடித்த பாடல் தெய்வ வாக்கு படத்தில் இருந்துங்க, வள்ளி வள்ளி என வந்தான் பாடலுங்க. நன்றிங்க.
0: இது நிகழ்ச்சியில் தெய்வ வாக்கு திரைப்பட பாடல்.

0: வரும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு
1: நம்ப முடியாதா, நம்மால் முடியாதா, நாளை வெல்லும் நாளை செய்வோமே.
0: ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: யாரும் இல்லை தடை போட, உன்னை மெல்ல எடை போட, நம்பிக்கையில் நடை போட சம்மதம்.
0: ஜிடிஎன் கல்வி குழுமங்களின் தலைவர் முனைவர் கே ரத்தினம் அவர்கள் பங்கு பெறும் சிறப்பு நேர்முக நிகழ்ச்சி.
2: ஒரு மனிதன் சாருண்ணித்தனமாக வாழ வேண்டும். சாருண்ணி என்று சொன்னால் அது தான் ஒரு இனத்தோடு ஒரு பொருளோடு சார்ந்து வாழ்கின்ற பொழுது அதற்கும் நன்மை செய்து கொண்டு தனக்கும் நன்மை செய்து கொள்ளுகிற இனம் சாருண்ணி.
0: வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி.

0: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சொந்த பந்தம் நிகழ்ச்சியில் இன்று நம்ம நிலையத்திற்கு சொந்த பந்தம் வந்திருக்காங்க. யார், எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு கேட்டுடலாம். ஐயா வணக்கம்.
1: வணக்கங்க
0: ஐயா. உங்கள் பேர், ஊர்?
1: பேர் வந்து பாலாஜி வைத்தீஸ்வரன் கோயில், மயிலாடுதுறை மாவட்டம்.
0: பாலாஜி வைத்தீஸ்வரன் கோயில்,
1: மயிலாடுதுறை மாவட்டம்.
0: சரி. கொடைக்கானல் வந்திருக்கீங்களா இதுக்கு
1: முன்னாடி? நல்லா வந்திருக்கு, 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு.
0: ஓ, 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வரீங்க?
1: இல்லை, இடையில வந்து வந்துட்டு போவோம்.
0: ஓ சரி. இப்போ நீங்கள் இங்கே வந்து நிறைய அதை சுற்றி பார்த்துருப்பீங்க கொடைக்கானல் வந்தால். நீங்கள் ஒரு முன்னாடி வந்து சுற்றி பார்த்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் இந்த ஊரை பார்க்குறப்ப எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கு, பசுமையாக இருக்கு, கூலிங்காக இருக்கு.
0: அதே மாதிரி தான் இருக்கலாம். மாற்றம் ஏதாவது?
1: நிறைய மாற்றங்கள், நிறைய பில்டிங்ஸ்லாம் வந்துருக்கு, நிறைய வந்துருக்கு, ஹோட்டல்லாம் நிறைய வந்துருக்கு, நிறைய மாறி இருக்கு, இயற்கையே மாறி இருக்கு.
0: இயற்கையாக ஆனாலும் பசுமையாக இருக்குன்ற
1: இருக்கு.
0: சரி, இப்போ உங்களை சுற்றி பார்த்தீங்களா? எங்கெங்கே சுற்றி பார்த்தீங்கன்னு எதுவும் சொல்லலாம்.
1: பொம்பாறை போனோம், இந்த குழந்தை வேலை போகிற கோயில் போயிட்டு வந்தோம். நல்லா இருக்கு, நிம்மதியாக மனசுக்கு.
0: அப்படி சாமியை பார்த்து கும்பிட்டு வந்தாச்சு, மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கு.
1: நிம்மதியாக இருக்கு.
0: சரி, என்ன தொழில் பண்ணுறீங்க?
1: விவசாயம் தாங்க.
0: விவசாயம்னா என்ன?
1: நெல்.
0: நெல். சரி, இப்போ நீங்கள் நெல் விவசாயம் பண்ணுறீங்க, விதை எப்படி நீங்கள் விதை பாய்வீங்களா இல்லை நாற்று எடுத்து நடுறது அந்த மாதிரி?
1: நாற்று எடுத்து நடுறதும் இருக்குது, விரைச்சி விடுறதும் இருக்குது, ரெண்டு டைப் இருக்குது.
0: எதில் மகசூல் அதிகமாக இருக்கும்? விதை போடுறது நல்லா இருக்கும்.
1: இல்லை, கை நடவு நடுறதுல தான்,
0: நாற்று எடுத்து திருப்பி
1: நடுறதுல தான் மகசூல் நல்லா இருக்கும்.
0: சரி, இப்போ இங்கே பார்த்தீங்களா நிறைய விவசாயம் பண்ணுறாங்க.
1: ஆமாம், எல்லாம் வெள்ளைப்பூண்டுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறையா
0: வெள்ளைப்பூண்டு, பட்டாணி, இப்படி
1: நிறையா இருக்கு. நிறையா இருக்கு.
0: வேட்டையை பேசுனீங்களா? என்னங்க எப்படி பண்ணுறீங்க அதை?
1: இல்லை பண்ணல, பார்க்கல, யாரையும் பேசலை. கேரட்டு எல்லாமே ரோடு சைடு இருந்தது, எல்லாம் பார்த்துட்டு வந்தோம்.
0: ஏதாவது ஒரு கேரட் வாங்கி சுவைச்சிங்களா? எப்படி இருந்துச்சு?
1: இல்லை, நாளைக்கு தான்,
0: நாளைக்கு தான் ட்ரை பண்ணோம்.
1: ட்ரை பண்ணும்.
0: சரி, உங்கள் ஊரில் சிறப்பு, எங்கள் ஊருக்கு வந்தால் இதை நீங்கள் கட்டாயம் செய்யணும் அப்படின்னா என்ன
1: சொல்லுங்க? எங்கள் ஊரில் அந்த நாடி ஜோதிடம் ஃபேமஸ் வைத்தீஸ்வரங்கள். இல்லை, நவகிரகத்தில் அங்காரகன் ஸ்தலம், பக்கத்தில் நவகிரக கோயிலெலாம் இருக்குது. அதெல்லாம் அம்மா சிதம்பரம், தரங்கம்பாடி பீச்சு, புப்புகார் பீச், பாண்டிச்சேரி எல்லாம் பக்கம் பக்கம், கங்கை கொண்ட சோழபுரம் எல்லாம் அந்த கோயிலெலாம் பக்கம் பக்கம் இருக்குது.
0: வர வழியில் இப்போ வத்தலகுண்டிலேருந்து அப்படியே கொடைக்கானல் வரலாம். வர வழியில் ஏதாவது நின்று பார்த்தீங்களா இந்த மாதிரி டம் டம் பாறைன்னு சொல்லியிருப்பாங்க, மஞ்சளார் அணை,
1: அந்த ஃபால்ஸ், வெள்ளி ஃபால்ஸ்,
2: சில்வர்
1: சில்வர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அதில் என்ன பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக வந்தது,
0: தண்ணி கொஞ்சம் வந்தது,
1: இருந்தது.
0: சரி, கீழே எப்படி மழைலாம் நல்லா பெய்யுதா இல்லை மழை கொஞ்சம் கம்மி?
1: இல்லை, வறட்சியாக தான் இருக்குது. எங்கள் சைட்லாம் மழையே இல்லை, ரொம்ப வறட்சியாக இருக்குது, வெப்பமாக அதிகமாக இருக்குது.
0: இப்போ விவசாயம் இந்த வட்டம் எப்படி இருக்கும்? அது எதுவும்
1: அது பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. அடுத்த வருஷத்துக்கு தான் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல.
0: சரி, உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லலாம்?
1: வீட்டில் வந்து ஒய்ஃபு, ரெண்டு பசங்க எல்லாம் சென்னையில் படிக்கிறாங்க.
0: அவங்க பேரெல்லாம் சொல்லிக்கலாமே?
1: ஆ, ஒய்ஃப் பேர் வந்து அனிதா, பையன் பேர் வந்து சாய்கரிகரன், பொண்ணு பேர் வந்து கீர்த்தனா.
0: இப்போ நீங்கள் அவங்களோட வந்திருக்கீங்களா? தனியாக வந்து?
1: தனியாக, தனியாக தான் வந்திருக்கேன்.
0: சரி, அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா?
1: நான் வந்திருக்கேன், முன்னாடிலாம் வந்திருக்கேன், ஐஸ் வந்திருக்கேன்.
0: நண்பர்களோட சுற்றுலா வந்திருக்கீங்க?
1: ஆமாம், ஆமாம்,
0: நல்லா மகிழ்வா கொடைக்கானல்.
1: நிச்சயமா.
0: உங்களுக்கு என்ன விருப்ப பாடல் நீங்கள் கேட்கலாம்?
1: ஆ, ஏதாவது ஒரு பாட்டு, இளையராஜா பாட்டு, மெலோடிஸ்.
0: உங்களோட விருப்பத்தில் இளையராஜா அவர்கள்.
1: நிச்சயமா.
0: இதமான பாடல் ஒன்று வர இருக்கு, கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல்.
1: வணக்கம். கோடை பண்பலைக்கு ஈரோடு மாவட்டம் குடுமுடி நலசரிபாளையத்திலிருந்து டெய்லர் சதாசிவன் பேசுகிறேன்.

0: எனக்கு பிடித்த பாடல் நல்ல நல்லவனுக்கு நல்லவன் என்ற படத்தில் சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு என்ற பாடலை ஆனந்தன் மகன் தமிழனிக்காக ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இது ஒரு நிகழ்ச்சியில் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்பட பாடல்.

0: தயாரா அறிமுகப்படுத்துகிறோம் LIC Intex Plus. ரூபாய் 2500 வரையிலான மந்த்லி பிரீமியம் உடன் உங்கள் பயணத்தை தொடங்கி இரண்டு டைனமிக் ஃபண்ட்ஸ்ல இருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிஃப்டி 50 இன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்ஸி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிஃப்டி 100 இல் கவனம் செலுத்தும் பிளெக்ஸி குரோத் ஃபண்ட் உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன். மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்ட்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.licindia.in ஐ பார்வையிடவும். LIC, ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.
1: பாட்டி, குழிக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் குழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: கோடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல்.
1: வணக்கம் கோடை பண்பலை, நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து வனிதா பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் மனதை திருடிவிட்டாய் படத்திலிருந்து குட்டி குட்டி பனித்துளியே, அந்த பாடல் போடுங்க. நன்றி, வணக்கம்.
0: இது நிகழ்ச்சியில் மனதை திருடிவிட்டாய்.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டா காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

0: ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நிறைவான பாடல்.
1: ஆசையில் ஒரு குக்கு இணைவது குளித்தலை பாக்யா படம் பொன்மன செல்வன் பாடல் அடிச்சே காதல் பரிசு. நன்றி, வணக்கம்.
0: இது நிகழ்ச்சியில் பாடல்.

இதுவரை இணைந்து ரசித்தோம் ஆசையில் ஒரு குக்கு. இனி நாம் ரசிக்கலாம் இளமை பேசுகிறது. வரும் முன் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் மின்சார வாகனங்களின் விற்பனை 51% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று சமயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெறுவதற்கும் உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ளவில்லை என்று குறை கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறப்பதற்காக முதலமைச்சர் சென்றதற்கு 5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணை காலதாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தாவேக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். விருதுநகர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 100 நாட்களில் அறிவித்த பல்வேறு திட்டங்களை தாவேக அரசு செயல்படுத்த தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். முறைகேடுகளுக்கு வகை செய்யும் திட்டங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீதான நடவடிக்கையை தாவேக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சர்க்கரை ஆலையில் 4 பேர் மட்டுமே பணியில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த சர்க்கரை ஆலை தொடர்ந்து இயங்குவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். வேளாண் நிலத்தை வகைமாற்றம் செய்ய உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதி கட்டாயம் என்பதை நீக்குவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களுக்காக வேளாண் நிலங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் வேளாண் நிலத்தை வகைமாற்றம் செய்வதற்கான சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள மசோதாவை மாநில அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரி

குறித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு ஜோதிராமன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரூ சிட்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இறுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் பீட்டர் கில்கிறிஸ்டிடம் தோல்வியடைந்து அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பூஷன் அக்கூட் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சேத்தன், சாகர் சிங், ரோஹித் உள்பட 20 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் இப்போட்டி அக்டோபர் 12 தொடங்கி 14 வரை நடைபெற உள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பண்ட் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சமர் வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகாலேஸ், நிக்கோலஸ் ராஜ் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளிலும், ராமேஸ்வரன் சதீஷ் இணையும் சமர் வீர் வைஷ்ணவ் இணையும் இரட்டையர் பிரிவுகளிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவீன் சிவகுமார் மற்றும் அபிஜித் சஹுஜா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஹாக்கி போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: வான்பலி வானொலி கொடைப்பண்பலை நிருபலி ஐந்து இசை மொழி செதுப்பலி இது இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் இன்று காத்திருக்கும் விளையாட்டுகள் ஆனா அவண்ணா குண்டக்க மண்டக்க உடன் நான் சிவசக்தி. வரவேண்டிய இலக்கங்கள் அறிமுக மாணவர்கள் 2424224, வழக்கமான மாணவர்கள் 2424229, முன் இணைப்பிற்கு 0454242. முதல் நேயரா நம்ம கூட இணையறதுக்காக ஒரு மாணவர் காத்திருக்காங்க. யாரு எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம்.
1: என்ன
0: சமையல்
1: இன்னைக்கு?
0: யாரும் பக்கத்துல இருந்து எடுத்து தராங்களே, யார் இது? நிர்மல் யார் பக்கத்துல இருந்து உங்களுக்கு எடுத்து தந்துட்டு இருக்காங்க?
1: அப்பா.
0: அப்படியா, சரி. உங்களுக்கான விளையாட்டு இன்னைக்கு ஆனா அவண்ணா, சரிங்களா?
1: சரி.
0: நான் ஒரு எழுத்து சொல்லுவேன், அதுல உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள் எல்லாம் சொல்லணும், சரிங்களா? சொல்றீங்களா? சரி. உங்களுக்கான எழுத்து கா நெடில்.
1: காகம்.
0: ஆ சொல்லுங்க.
1: காற்று.
0: காற்று. அடுத்து

0: காகிதம்.
1: காகிதம்.
0: காலை.
1: அடுத்து
0: காவியம்.
1: சிறப்பு. அடுத்து சரி, சிறப்பா சொன்னீங்க. உங்களுக்கான பாடல் ஒலிக்க இருக்குது, கேட்டு மகிழுங்கள். ரொம்ப அருமையா சொன்னீங்கடா கண்ணா, அருமை.

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: இணைந்திருக்கிறது இணைந்திருக்கிறோம் கோடைப்பண்பலை 100.5 வளம் வந்து கொண்டிருப்பது. இது இளமை பேசுகிறது. நம்ம இன்னைக்கு ஆனா அவனா குண்டக்க மண்டக்க இரண்டு விளையாட்டுகளோட காத்திருக்கோம். நம்ம கூட விளையாடுறதுக்காக மாணவர்களும் வந்திருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? இவ்வளோ உற்சாகமா பேசுறீங்களே.
1: சிவகங்கை மாவட்டம் கானடிகாத்தான் ராஜா
0: என்ன நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்? 8 வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க.
1: எல்லாமே
0: பிடிக்குமா?
1: வானவில் இளமை பேசியது, அப்புறம் வந்து மனிதர்களாக.
0: சிறப்பு. சரி, நம்ம விளையாட்டுக்குள்ள போயிடலாங்களா?
1: போலாம்க்கா.
0: உங்களுக்கான விளையாட்டு குண்டக்க மண்டக்க. விளையாடி இருக்கீங்களா அதுக்கு முன்னாடி?
1: நான் விளையாடிருக்கேன்.
0: சரி சரி, நம்ம கேள்விக்குள்ள போகலாங்களா?
1: போகலாம்க்கா.
0: உங்களுக்கு பிடிச்ச பழம் என்ன?
1: அன்புமணி.
0: எந்த ஊருக்கு போக ஆசை?
1: மாம்பழம்.
0: எங்க படிக்கிறீங்க நீங்க? எந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கீங்க?
1: கொடைக்கானல்.
0: கொடைக்கானல்லையா? உங்களுக்கு பிடித்த உணவு எது?
1: அரசின ஆண்கள் மேலில் பள்ளி திரும்ப.
0: எத்தனை மணிக்கு நீங்க தூங்குவீங்க?
1: இட்லி.
0: நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க?
1: 9 மணிக்கு.
0: சிறப்பு. ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. உங்களுக்காகவே இந்த பாட்டு ஒலிக்க இருக்கு. கேட்டு மகிழுங்கள்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோ.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: உங்கள் குழந்தையின் ஒவ்வொரு கனவையும் நனவாக்குங்கள். 18 முதல் 25 வயதுக்குள் முதிர்ச்சி அடைந்த குழந்தைகளுக்கான சிறந்த காப்பீட்டு திட்டம். பாலிசி கால் முழுவதும் அட்ராக்டிவ் கேரண்டியுடன் சேர்ந்து சிங்கிள் அல்லது லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் செலுத்தும் விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகில் உள்ள LIC கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கு முன் சேல்ஸ் ப்ரோக்கரை கவனமாக படிக்கவும். LIC, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
4: கோடிப்பண்பலை 100.5 வான்வழி வானொலிகள் வளம் வந்து கொண்டிருப்பது. இளமை பேசுகிறது. நம்ம மாணாக்கர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். நேரம் 8:20 நெருங்கிட்டு இருக்கு. இந்த வேளையில நம்ம கூட யாரு இணைறாங்க, எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வாங்க பார்க்கலாம். வணக்கம், வாங்க.
5: தூத்துக்குடி மாவட்டம்.
4: பேர் சொல்லுங்க. இனிப்பு சரியா இல்ல போல, கொஞ்சம் நல்லா தெளிவா பேச. இனிப்பு கிடைக்கிற இடத்துல நின்னு பேசுறீங்களா? கீர்த்தனாஸ்ரீ. அம்மா அப்பாலாம் என்ன பண்றாங்க?
5: அம்மா அப்பா வேற.
4: சரி, வீட்டு பாடம் எல்லாம் முடிச்சிட்டீங்களா?
5: இப்பதான் வீட்டு பாடம் எழுதிக்கிறேன்.
4: சரி சரி. பரீட்சை எல்லாம் வந்துட்டு இருக்கா? படிச்சிட்டு இருக்கீங்களா?
5: ஆமா.
4: சரிங்க. இன்னைக்கு நம்ம என்ன விளையாடலாம்? நம்ம ஆனா அவண்ணா விளையாடலாங்களா? உங்களுக்கான விளையாட்டு ஆனா அவண்ணா. நான் ஒரு எழுத்து கொடுக்குறேன், அந்த எழுத்துல உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் சொல்லுங்க. சரிங்களா? உங்களுக்கான எழுத்து குரில்.
5: குரில். ஆடு.
4: குரில் சொன்னேன் நான். குரில்.
5: ஆடும்.
4: நீங்க நெடில் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. சரி, நான் குரல் சொன்னேன். அப்படிங்களா? சரி, சிறப்பு. சரிங்க, சரி. அடுத்த முறை இன்னும் சிறப்பா விளையாடணும். சரிங்களா? நல்லா கேளுங்க, வானொலி கேட்டுட்டே இருங்க. வானொலி கேட்டுட்டு இருப்பீங்களா நீங்க அதிகமா?
5: அப்பா
4: அப்படிங்களா? சரி, நீங்களும் கேளுங்க. நிறைய தகவல்கள், கல்விக்கும் தேவையான நிறைய தகவல்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கும். நீங்க கேளுங்க, அடுத்த முறை நம்ம சிறப்பா விளையாடலாம். சரிங்களா? சரிங்க.

0: கோடை பண்பலை 100.5
1: இப்பொழுது நாம் கேட்கலாம்
0: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
2: கொடைக்கானல் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் பெரும்பாலானவர்கள் நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா பேங்க்ல தான் போட்டு வைக்கிறோம். அந்த வங்கி கணக்கு தொடங்கும் போது பேங்க்ல கேட்பாங்க நாமினி யாரு அப்படின்னு. நாமினி அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க ஒரு வேளை இறந்து போயிட்டா அந்த பணத்தை யார்கிட்ட ஒப்படைக்கணும் அதை சொல்றது தான் நாமினி அப்படிங்கிறது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ எடுத்துப்போம், ஒருத்தருக்கு ஒரு மனைவி மகன் மகள் இருக்காங்க. வங்கியில நாமினி யாருன்னு கேட்கும்போது அவரு மகன் தான் நாமினின்னு சொல்லி மகன் பேரை எழுதி வச்சுட்டு வராரு. அவர் இறந்து போயிட்டாருன்னா அந்த பையன் நாமினிங்கிற முறையில வங்கிக்கு சென்று அந்த பணத்தை எடுக்கலாம். ஆனா அவருக்கே அந்த பணம் பூரா சொந்தமா அல்லது எல்லா வாரிசுதாரர்களுக்கும் போகுமா அல்லது அது சம்பந்தமான உயில் இருந்தா உயில் படி போகுமா, இந்த கேள்வியெல்லாம் இருக்கு. நாமினி அப்படிங்கிறதுனால அவர் சொத்து முழுவதுக்கும் உரிமையானவர் அல்ல, சொத்தை பெற்றுக்கொள்பவர் மட்டுமே. வங்கியில உள்ள கணக்கு யார் யாருக்கெல்லாம் போகும் அப்படின்னா அந்த இறுதி உரிமை யாருக்குன்னா அது சம்பந்தப்பட்ட சட்டம், அந்த சொத்தோட தன்மை, செல்லுபடியாகக்கூடிய உயில் இருக்கா இல்ல வாரிசு சட்டம் சேருமா அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கு. அதுல நாமினி பேர் தான் நான் போட்டுட்டேனே அதனால உயில் தேவையில்லை அப்படின்னு

0: நினைக்கிறது ஒரு பாதுகாப்பான அணுகுமுறையே இல்லை. அந்த நாமினேஷன்ங்கிறது பணம் அல்லது சொத்து தொடர்பான நடைமுறையில முதலில் அந்த சொத்து யாரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நாமினேஷன். உயில்ங்கிறது அந்த சொத்து யார் யாருக்கு எந்தெந்த விகிதத்தில் எப்படி போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது உயிலா இருக்கும். அதனால நான் மட்டுமே நாமினி அப்படின்னு சொல்லி யாருமே பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வாரிசுதாரர்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த வங்கி கணக்கு, ஃபிக்ஸட் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்டு, இதிலெல்லாம் வந்து நாமினேஷன் செஞ்சு வச்சிருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து இறப்புக்கு பின்னாடி உள்ள நடைமுறையை ரொம்ப எளிதாக்கும். அந்த குடும்பத்தில் பின்னாடி தகராறு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அதனால நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம், வங்கி கணக்கு மற்றும் முதலீடுகளில் நம்ம நாமினி போட்டிருக்கோமாங்கிறத செக் பண்ணணும். அப்படி ஒருவேளை போடலை அப்படின்னா முதலாவதாக நாமினி பேரை நம்ம அதில் பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். ரெண்டாவது, திருமணம், குழந்தை பிறப்பு, நாமினியினுடைய மரணம் போன்ற குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தா அந்த பழைய நாமினேஷனை புதுப்பிச்சு கொடுக்கணும். மூன்றாவது, உயில் இருந்ததுன்னா அதை பார்த்து உயிலில் உள்ள விஷயங்களும் நாமினேஷன் செஞ்சிருக்கிறதும் ஒன்றுக்கொன்று பொருந்தி போகிறதா அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நாமினேஷன் வந்து வங்கிக்கு அந்த பணத்தை கொடுக்கறதுக்குரிய வழியை தான் எளிதாக்கும். ஆனால் வில்லுங்கிறது விருப்பத்தை சொல்லுகிறது. வாரிசு உரிமை சட்டம் இறுதியாக அந்த உரிமையை தீர்மானிக்கும். சின்ன எச்சரிக்கையான இந்த நாமினேஷன் என்ன, அதுக்கும் உரிமைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா நம்முடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு சரியாக இருக்கும்.
1: நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக சட்ட ஆலோசனைகள் பெற விரும்பினால் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101, மின்னஞ்சல் முகவரி kodaifm@gmail.com, கட்சவி இலக்கம் 94-86-28-24-24.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
1: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
2: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி S. விமலா அவர்கள்.

0: வான்வழி 100.5 இணைந்து இருக்கிறோம். வான்வழி வானொலியில் இசை மொழி செவி வழியாக வளம் வந்து கொண்டிருப்பது இது இளமை பேசுகிறது. இது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஆனா ஆவனா கொண்டக்க மண்டக்க இரண்டு விளையாட்டுகளை விளையாடிட்டு இருக்கோம். நம்மளுடைய மாணவர்கள் வர வேண்டிய இலக்கங்களை இன்னொரு முறை சொல்லிடலாம். அறிமுக மாணவர்கள் 2424 வழக்கமான மாணவர்கள் 2424 29 முன் இணைப்பிற்கு 4542 என்ற இணைப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம கூட இணையறதுக்காக ஒரு மாணவர் காத்துக்கிட்டு இருக்காங்க. யார் அவங்க, எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலைகோண்டன்பட்டியிலிருந்து பிரகலாதன் பேசுறேன்க்கா.
0: பிரகலாதன், என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
1: 6ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கீங்கக்கா.
0: அப்படிங்களா, நல்லா படிப்பீங்களா? உங்க பள்ளியில
1: படிப்பேங்கக்கா.
0: உங்க வகுப்புல யாரு முதல் மதிப்பெண் வாங்குவாங்க?
1: யாரு வேணா வாங்குவாங்கக்கா, சொல்ல முடியாதுக்கா.
0: நீங்க வாங்கிருக்கீங்களா?
1: இல்லக்கா.
0: அப்படியா, சரி. அடுத்த முறை வந்து நம்மளுடைய பிரகலாதன் அடுத்த முறை கண்டிப்பாக முதல் மதிப்பெண் வாங்க போகிறாங்க. அவங்க கூட இப்போ நம்ம விளையாட போகிறோம். நம்ம ஆனா அவனா விளையாடலாம், சரிங்களா?
1: சரிங்கக்கா.
0: சரி, உங்களுக்கான எழுத்து அ குறில்.
1: அம்மா.
0: ம். அடுத்து
1: அப்பா.
0: வர வர பெயர்கள் சொல்லுங்க. பறவை பெயர், விலங்கு பெயர், அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம்
1: அண்ணம்.
0: ம். அடுத்து
1: அகவை.
0: ம். அடுத்து சொல்லுங்க.
1: அனில்.
0: ம். பழங்கள், மரங்கள்.
1: அடை.
0: ம். அப்புறம் தொழில் பெயர், அந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா? சரிங்க, சிறப்பாக விளையாண்டு
1: தொடர்.
0: ம். சிறப்புங்க, அருமையாக விளையாண்டாங்க பிரகலாதன் அவர்கள். அவங்களுக்காக ஒரு பாட்டு ஒலிக்கிறதுக்கு இருக்கு, அதை நம்ம கேட்டுக்கலாம்.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 நம்ம இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட மாணவர்கள் வந்து ஆன அவனா கொண்டக்க மண்ணக்க போன்ற விளையாட்டுகளை விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம கூட இணையறதுக்கு இப்போ யார் காத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க.
2: வணக்கம் அக்கா.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
2: திருப்பூர் மாவட்டம் தானாபுரத்திலிருந்து தமிழ்ச்செல்வன்.
1: தமிழ்ச்செல்வன், எத்தனாவது படிக்கிறீங்க நீங்க?
2: 12வது. 12ஆம் வகுப்பு.
1: சரி, நம்ம விளையாட்டுக்குள்ள போயிடலாங்களா?
2: போயிடலாம்க்கா.
1: உங்களுக்கான விளையாட்டு குண்டக்க மண்டக்க. இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்கீங்களா? உங்களுக்கு இதுக்கான விதிமுறைகள் என்னன்னு தெரியுங்களா?
2: தெரியுங்க்கா.
1: முதல் கேள்விக்கு சம்பந்தமே இல்லாத பதில் சொல்லணும். அடுத்தடுத்த கேள்விகளுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறதுக்கான விடைய சொல்லணும். சரி தானே? உங்களுக்கான கேள்வி கேக்கலாங்களா? வீட்டுல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: பேசுறது கேட்டுட்டு
1: இருக்காங்களா?
2: ஆமாங்கா.
1: எடுத்தோன்னே இப்படி சொன்னா எப்படிங்க? ஏங்க தமிழ் செல்வன்
2: அக்கா.
1: சரிங்க, சரி, நம்ம அடுத்த முனை விளையாடலாம். கேட்டுக்கிட்டே இருங்க சரிங்களா? உங்களுக்கான பாடல் ஒலிக்கவிருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நேரம் 8:48 நெருங்கிட்டு இருக்கு. இந்த வேலையில நம்ம இளமையின் பேசுகிறது வான்வழி வானொலியில் கோடை பண்பலை 100.5 வளம் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் கூட நம்ம விளையாடிட்டு இருக்கோம்.

0: நமது நிறைவு நேயராக நம்ம கூட இணையறதுக்காக ஒரு மாணவர் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க, யாரு எங்கிருந்து பேசுறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கேக்குதுங்களா? ஏதோ இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு போல. நம்ம கூட அவங்களால இணைய முடியல, இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு பாடல் நம்ம கொடுத்துடலாம்.

காற்றலியில் கரம் கோர்த்து வந்த மாணாக்கர்களோடு விளையாடி மகிழ்ந்தோம். இந்த இனிய தருணத்தில் இதமாக வீச உள்ளது கொடை தென்றல். இணைந்தே இருங்கள். முன்பாக

கொடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் கொடை தென்றல். காலங்கள் கடந்த கனவுகள், நாட்களோடு கலந்த நினைவுகள், அழகான தேடல்களால் இதயத்தை இதமாக்கி இந்த அழகான இரவு வேளையில் இதயங்கள் இசையை தழுவுகிறது. இந்த ஒரு மணி நேரம் இணைந்திருப்போம் கொடை தென்றலில். நிகழ்ச்சியில் உங்களோடு கொடுமுடி ரகுநாதன். இரவு வணக்கம் நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை தென்றல். நினைவால் சங்கமிக்கும் உறவுகள் கனவில் கலந்திட மோகம் என்றும் முத்தமிடுகிறது இந்த கற்பனை தேசத்தில்.
1: இங்கு வந்ததாரு
2: பாஞ்சாலி பாஞ்சாலி
3: கோவில் மணியோ செய்தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ
2: பரஞ்சோதி பரஞ்சோதி

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.

கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை தென்றல் ஒரு மெல்லிய நெருக்கம், சத்தம் இல்லாமல் ஒரு யுத்தம் செய்கிறது. ஓசையின்றி பேசும் இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை.

கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை தென்றல் சிறகடித்து பறக்கும் காதலுக்கு பறப்பதற்கான வானம் இது. பறக்கும் உயரம் அவளுக்கானது, அதுவும் அழகானது.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தென்றல். அன்பாய் அணைக்கும் அவன் கரங்களுக்குள் அடங்கி போனது அவளின் உலகம். அவனுள் இயங்கும் அனைத்தும் அவளின் அதிர்வுகள்.

இரவு நேர இசை பயணத்தில் நாம் இணைந்திருக்கிறோம் கொடை தென்றலில். மாறாத போதும் தினம் தினம் மாற்றிவிடுகிறது இரு மனங்களை.

யாரும் இல்லா நேரங்களில் கற்பனை கனவு சத்தமாக பேசிக்கொள்ளும் போதெல்லாம் கேட்டு ரசித்துக் கொள்கிறது நினைவால் ஒரு சங்கீதம்.

உங்கள் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் உங்களோடு கைகுலுக்கிக் கொள்கிறேன். கோடை பண்பலை தமிழும் இசையும் கவிதையும் பாடலும் துடிதுடிக்கும் இதயங்களை படபடக்கும் பறவைகளாக்கும், மூச்சு குழல்களை மிதக்கும் புல்லாங்குழல்களாக்கும்.

இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தென்றில். சொல்ல துடிக்கும் உதடுகளுக்கு உணர்வில்லை, சொல்லாமல் தவிக்கும் இதயத்திற்கு இடமும் இல்லை, காதலும் காலமும் காத்தே கிடக்கிறது.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை தென்றல் தவிக்கும் இதயத்திற்கு இன்னொரு முறை சொல்லிவிடலாம். நினைவுகளால் நேசிக்கும் இதயத்திற்கு அவள் கனவுகளாகவே வாழ்ந்துவிட ஆசை.

நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடைத்தின்றல். துடிப்பது அவன் இதயம் என்றால் துடிக்க வைப்பது அவள் நினைவுகள்தான்.

0: நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: வணக்கம் நேர்களே, புகைப்படம் போல வாசனை திரவியங்களுக்கும் கேட்கும் ஓசைகளுக்கும் நினைவினை இருத்தி வைக்கும் இதம் தெரியும். அப்படி உறைந்து போன நினைவுகளை தட்டிவிட மனதில் புதையுண்ட நினைவுகள் காட்சிப்படுத்தி பார்க்க நம்மோடு இணைகிறார்கள் காற்றலைகள் கைப்பிடித்து நினைவலையின் பொத்தான் சொடுக்கி. நினைவே சுகம் நிகழ்ச்சிகள் செவி வரை வளம் வந்து இதயவழி இசை மொழி பேசிக்கொள்ளவிருப்பது கோடிப்பண்பலை 100.5 இன்று கரூர் மாவட்ட நேயர்களுக்காக. நேயர்கள் வரவேண்டிய இலக்கங்கள் அறிமுக நேயர்கள் 2424 வழக்கமான நேயர்கள் 2424 முன் இணைப்பிற்கு 0454 நம்ம நிகழ்ச்சியில் இணையறதுக்காக கரூர் மாவட்ட நேயர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. யார் இணைப்பில் இருக்காங்கன்னு பாத்துடலாம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: குளித்தலை பாக்யான் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: குளித்தலை பாக்யா, நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க சூப்பரா இருக்கோம் மேடம்.
1: சரிங்க, உங்களுக்கு என்ன பாட்டு எந்த படத்துல இருந்து வேணும்?
2: என் ஜீவன் பாடுதல்ல இருந்து கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனசு
1: பாட்டாவே சொல்லிட்டீங்களா? சரி, உங்களுக்காக கொடுத்தலாம்.
2: நன்றிங்க மேடம்.

0: காற்றலையில் வளம் வந்து கொண்டிருப்பது கொடைப்பண்பலை நொறுப்புள்ளிகைந்தின் நினைவே சுகம். இன்னைக்கு நம்ம கரூர் மாவட்ட நேயர்களை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக ஒரு நேயர் காத்துக்கிட்டு இருக்காங்க, யாரு அப்படின்னு கேட்டலாம் வாங்க.
1: இனிய இரவை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கும் கோடைப்பண்பலை நொறுப்புள்ளி ஐந்திருக்கும் அன்பு சகோதரங்களுக்கு இனிமையான வணக்கம்.
0: வணக்கம் மனோகரிங்களா? உங்களுக்கு என்ன பாட்டு கேட்கலாம்?
1: மின்சார கனவு படம் பாடல் வந்து வெண்ணிலவி வெண்ணிலவி விளையாட வருவாயா, அந்த பாடலை கொடுங்கம்மா. நன்றிங்கம்மா.
0: சிறப்புங்க, அருமை கொடுத்தரலாம். உங்களுக்காக இந்த ஊழிக்கம் இருக்கிறது.

0: வெண்ணிலவானது தனது ஒளியை வீசிப்போன இந்த நேரம் 10:13 நெருங்கிக்கிட்டு இருக்கு. நினைவே சுகம் நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட நேர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக நமது நிகழ்ச்சிகள் இணைவதற்காக காத்திருக்கும் அந்த நீர் யார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்க்கா. வெங்கமேட்ல இருந்து அமுதாங்கக்கா.
0: அமுதா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? எந்த படத்துல?
1: இதயம் படத்துல இருந்து பொட்டு வச்ச வட்டநிலம்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல்.
1: சாப்பிட்டாச்சாங்கக்கா?
0: சாப்பிட்டாச்சுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சுக்கா.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் இது ஒலிக்கவிருக்கிறது. கேட்டு மயிலுங்கள்.

0: இன்று கூடைப்பண்பலை 100.5 நினைவு சுகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்று நம்மோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்ட நேயர்கள். நமது நிகழ்ச்சியில் இணைவதற்காக அடுத்ததாக காத்திருக்கும் அந்த நேயர் யார், எங்கிருந்து கேட்கலாம் வாங்க. வணக்கம், வாங்க.
1: ஹலோ,
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: மாவடி கோயிலிருந்து புஷ்பலதா பேசுறேங்க.
0: புஷ்பலதா, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேங்க.
0: எல்லாம் தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா?
1: ஆமாங்க.
0: சரிங்க, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து எந்த பாட்டு கேட்கலாம்?
1: விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். விஜயோட படத்துல இருந்து ஏதோ பாட்டு போடுங்க.
0: அப்படிங்களா? சரி, ஓகேங்க.
1: இன்னொன்னு மேம்,
0: கோடிப்பண்பலை 100.5 சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.

0: காற்றலையில் பழம் வந்து கொண்டிருப்பது கொடைப்பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்னைக்கு நம்ம கரூர் மாவட்ட நீர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில் இணையத்திற்காக காத்திருக்க அந்த நீர் யாருன்னு பார்த்துடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: கரூர்ல இருந்து
0: சுதா தங்கப்பன். உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்? கற்பூர பொம்மை ஒன்று. உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கவிருக்கிறது, கேட்டுமே இல்லைங்கள்.

0: வான்வழி வானொலி வழியே வலம் வந்து கொண்டிருப்பது கொடைப்பான் மலை 100.5. நினைவு சுகம் நிகழ்ச்சிகள் நம்மோடு நமது நிகழ்ச்சிகள் இணைக்கிறார்கள் கரூர் மாவட்ட நேயர்கள். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு கேட்டலாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் மகேஸ்வரிங்க, கரூர் மாவட்டம் தவுட்டுப்பாளையங்க.
0: சிறப்புங்க.
1: இரவு வணக்கங்க.
0: வணக்கம்.
1: எல்லாத்துக்கும் கோடை எப்பவும் எல்லாத்துக்கும் வணக்கங்க.
0: வணக்கம். நல்லா இருக்காங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குங்க. எங்க பையன் பொண்ணு இருக்க.
0: சரிங்க. சரி, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து எந்த பாட்டு கேட்கலாம்?
1: ஈரமான ரோஜில இருந்து
0: வா வா அன்பே. உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்க உள்ளது, கேட்டு மகிழலாம்.

0: காற்றலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி கோடை பண்பலை நொறுப்புள்ளையின் நினைவே சுகம். அடுத்ததாக நமது நிகழ்ச்சிகள் இணைப்பதற்காக காத்திருக்கும் அந்த நீயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: கரூர் ராயனூர்ல இருந்து மெர்லின் பேசுறேன்.
0: மெர்லின், நல்லா இருக்கீங்களா?
1: ஆ,
0: சரிங்க. என்ன படிச்சிட்டு இருக்கீங்களா நீங்க?
1: ஆமா, காலேஜ் ஃபைனல் இயர்.
0: சரிங்க, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து எந்த பாட்டு வேணும் நம்ம கேக்கலாம்?
1: மௌனரகம்ல இருந்து நிலாவை வாசம்.
0: சிறப்புங்க, அருமையான பாடல் உங்களுக்காக ஒலிக்கவிருக்கிறது இதோ.

நமது கோடைப்பண்பலை 100.5 நாளை மலர்விருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்காக. 9 மணிக்கு வானவில், தலைப்பு பாராட்ட தவறியது 2.4. நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள். 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், ஒரே நபரின் பாடல்கள். 12 மணிக்கு மகளிர் நேரம், கண்டுபிடி கண்டுபிடி. 1 மணிக்கு நெஞ்சில் நிறைந்தவை. 3 மணிக்கு உயிரெழுத்து, திருப்பூர் மாவட்டம் முத்துராமன் அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு வண்ண தூரிகை, பண்பலை கழகம். 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு இளமை பேசுகிறது, வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு. 9 மணிக்கு கொடை தென்றல். 10 மணிக்கு நினைவே சுகம், ராமநாதபுரம் மாவட்ட நேர்களுக்காக.

0: காற்றலைகள் தொடர்ந்து கொண்டிருப்பது கொடைப்பன்மலை 90.5 நினைப்பை சுகம். இன்று நம்மோடு நமது நிகழ்ச்சிகள் இணைகிறார்கள் கரூர் மாவட்ட நேயர்கள். யார் அந்த நேயர், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சகோதரி.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: கரூர் மாவட்டம் வேக்காம்பட்டியில இருந்து பெரியசாமி பேசுறேன்.
0: பெரியசாமி, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சரிங்க. வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்புங்க. எந்த படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம், என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாஞ்சாலங்குறிச்சி படத்துல இருந்து சின்ன சின்ன பணி.
0: சிறப்புங்க. கண்டிப்பா இதோ உங்களுக்காக ஒலிக்க உள்ளது, கேட்டு மகிழுங்கள்.

காற்றலைகள் வளம் வந்து கொண்டிருப்பது கொடைப்பண்பலை 100.5 நினைவே சுகம் என்று நமது நிகழ்ச்சிகள் இணைகிறார்கள் கரூர் மாவட்ட நேயர்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நேரத்துக்காக காத்திருக்க அந்த நேயர் யார், எங்கிருந்துன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. தேவி, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து எந்த பாட்டு கேட்கலாம்? சிறப்பு, அருமையா பாடிட்டீங்க. இனிய கோளாறுனால சரியா கேட்கல, இருந்தாலும் இந்த பாட்டை நம்ம தெளிவா கேட்டுடலாம்.

0: நெஞ்சம் தொடும் நினைவுகளை கண்கள் வரை கொண்டு சேர்த்த காற்றழகில் கரைந்து இசையுலகில் ஆடிம்பகிழ்ந்தோம். இது கொடைபண்பலை நிருபுலியின் நினைவு சுகம். இன்று நமது நிகழ்ச்சியில் இணைந்திருந்தார்கள் கரூர் மாவட்ட நேயர்கள். நிறைவு நேயராக நம்மோடு நமது நிகழ்ச்சியில் இணையவிருக்கிறார் யார்? எங்கிருந்து? வாங்க, வணக்கம். வணக்கம்,
1: வாழ்க வளமுடன்.
0: நன்றி. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம்.
0: பேர் சொல்லுங்க.

0: இப்போ சரியா இல்லை போல. பேர் இன்னொரு முறை சொல்றீங்களா?
1: கரூர் மாவட்டம் நெடுங்குமரன்.
0: சரி, எந்த படத்துலேருந்து பாட்டு கேட்கலாம்?
1: அம்மா நல்லா ஹலோ
0: இனிப்போ சரியா இல்லை போலீங்களே. கொஞ்சம் சரியா கிடைக்கிற இடத்துலேருந்து பேசுறீங்களா?
1: கேக்குதுங்களாமா?
0: ஆ, கேக்குது, சொல்லுங்க. எந்த படத்துலேருந்து பாட்டு கேட்கலாம்?
1: கரூர் மாவட்டம் அண்ணன் அப்பனே பிள்ளையார்.
0: அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே. இதோ உங்களுக்காக ஒலிக்க உள்ளது நமது நிகழ்வும் நிறைவுக்கு வந்துவிட்டது. நஞ்சு கூடி விரைபடுவது நான் சிவசக்தி. தொடரவிருக்கிறது இடைவிடாத பாடல்களோடு இரவு சிறகு. கேட்டு மகிழுங்கள் முன்பாக அப்பனே அப்பனே.

கோடை பண்பலை 500.5 நாம் ரசிக்கலாம் இரவு சிறகு. பாதங்கள் இல்லா ராகங்கள் பருவம் மீட்டிட ஒற்றை சிறகில்லாமல் ஒளியுலா வருகிறது. தவழ்ந்த வரும் இசையில் இனிமை ஊஞ்சலாட கதவை மெல்ல திறந்து காற்றில் சுகம் சேர்க்கிறது. ரசிக்கலாம் இரவு சிறகு நிகழ்ச்சியோடு குடும்படி ரகுநாதன். இரவு வணக்கம் நேயர்களே.

நான் ரேவதி பேசுறேன். கோடை வானொலி நிலையம் எத்தனையோ நேயர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கோடை எஃப்எம் 100.5 நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம்.

இதுவரை இணைந்து ரசித்தோம் இரவு சிறகு. பிரியம் நேரம் பிரியாத இசையோடு விடைபெறுகிறேன். கொடுமுடி ரகுநாதன். நன்றி நேயர்களே.

தேங்கில் நாளை வல்லம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25க்கு ஆலய உலா, 6:30க்கு ரசிக்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல், 6:35க்கு கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், 6:50க்கு நமது இன்றைய நிகழ்ச்சிகள், காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:10க்கு வேளாண் செய்திகள் இடம்பெறும், 7:20க்கு பாட்டும் பதமும், 7:35க்கு பூமக்ஸ் பனேன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்கு முக்கு தர்பார், 7:45க்கு பிரித்திவி உமன் சின்னர் வேரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், நாளை நாமக்கல் மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 8:05க்கு பூமக்ஸ் பனேன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30க்கு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ஃபிலிப்ஸின் மனதோடு ராகம்,

0: 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வானவில். வானவில்லின் வண்ணம் பாராட்ட தவறியது 2.0. 9:30 ரசிக்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும். 11:00 பாட்டு பட்டாளம். 12:00 மகளிர் நேரம், மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்லுவல் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:00 டோல் தமாக்கா தூள். 3:00 உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் முத்துராமன் அவர்களின் தெரிவிலிருந்து பலம் வரும். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்துரிகை. நாளை பண்பலை கழகம். 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வண்ணத்துரிகை. 5:00 இடைக்கால இணையராகங்களோடு சித்திர செவ்வானம். 5:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிலிப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம் இடம்பெறும். 5:55 ஆலய தரிசனம். 6:00 கதம்ப மலர்கள், 6:05 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை இடம்பெறும். 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 ஆசியலூர் குக்கு கட்செவி மடலோடு வளம் வரும். 7:30 சொந்த பந்தம் இடம்பெறும். 7:55 சேவை செய்திகள். 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக வளம் வரும். நாளை விளையாட காத்திருக்கிறது வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு. 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். 9:00 கொடை தின்றல், 10:00 நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 11:00 இடைவிடாது இசை மெட்டுக்களோடு இரவு சிறகு. நேர்களே, இவை யாவும் நாளை வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள் இரவு வரை, சுவைத்திடுங்கள் இசைக்கும் வரை.
1: பொதுமறை பொலிவு அதிகாரம் பிரிவு ஆற்றாமை குரல் எண் 1158.

இனத்தார் இல்லாத ஊரில் வாழ்வது கொடுமையானது. அதிலும் மனத்திற்கு இனியவரான காதலரை பிரிந்து வாழ்வது என்பது பெரும் கொடுமையானது. குறள் எண் 1158 அதிகாரம் பிரிவாட்டு.

0: இனத்தார் இல்லாத ஊரில் வாழ்வது கொடுமையானது. அதிலும் மனத்திற்கு இனியவரான காதலரை பிரிந்து வாழ்வது என்பது பெரும் கொடுமையானது. குறள் எண் 1158, அதிகாரம் பிரிவாற்றாமை.
1: இனி கோடிப்பண்பலை 100 புள்ளி 5 நிகழ்ச்சிகளை அதிகாலை 4:51 முதல் தஞ்சாவூர் சுற்றுவட்ட நேயர்கள் 101.2 மகசிலும் மற்றும் நமது வளமையான அலைவரிசை 100.5 மகசிலும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். பிறகு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே. ஜெய்ஹிந்த்.

புதிதாக பிறந்துள்ள இந்நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய உங்கள் கோடை பண்பலை 100.5 இனிய நல்வாழ்த்துகள். இன்று சக வருடம் 1948 பாத்ர 12 பராபவ ஆவணி திங்கள் 17 தேதி திருவள்ளுவர் ஆண்டு 2057 செப்டம்பர் மாதம் 3 தேதி 2026 வருடம் வியாழக்கிழமை.

நம் கோடை பண்பலை 100.5 இனிய நிகழ்ச்சிகளை வழமையான அலைவரிசை 100.5 மெகா ஹெர்ட்ஸிலும் நியூஸ் ஆன் ஏர் என்ற ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி மூலமாக எங்கும் எப்போதும் கேட்டு மகிழலாம்.

உங்களுடைய பண்பலை 100.5 தொடர்வது அருள்மழை பொழிந்து ஆனந்தம் மனதில் மலர்ந்து அச்சம் அகன்று அன்பும் அமைதியும் வாழ்வில் வளமாய் நிறைத்து இனிதே வளம் வர தொடர்கிறது அருள்மாலை.

வேத சொற்களாய் காற்றலையில் கீதம் பாடி பாதம் நல்வழியில் சென்றிட நல்லிசை நம்மை நாடி வரும் நேரமாய் கோடை பண்பலை 100.5

இனிய நன்னாளின் தொடக்கமாய் இறை துதியோடு உங்கள் இதயங்களை நிறைத்து கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.